வணக்கம் நேயர்களே, காலை பொழுது இனிமையாக புலரட்டும் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 17 நாள், 2026 ஜூலை மாதம் 1 தேதி புதன்கிழமை.

0: இனி தொடர்வதை செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

உதயமான இந்த நாள் உற்சாகத்தை அழக்கட்டும். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:03. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். 6:10 எனைத்தானும் நல்லது கேட்க வழங்குவோர் எஸ் ராமஜோதி அவர்கள். படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலம் முதல் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். 8:02 வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் அவர்களுடைய நேர்முகம் இடம்பெறும். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி. 8:50 திரையின் முன். 9:02 வசந்த அழிப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. 11:02 ஏக்சோர். தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமோய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1:00 செய்தி தெரியுமோ. 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: long-standing friendship, rooted in centuries of cultural and civilizational exchange, spiritual affinity, and shared values of freedom, democracy, and respect for the rule of law. A major change in Uttarakhand's madrasa education system will come into effect from today. Under the new arrangement, the Uttarakhand Madrasa Education Board will be abolished and all minority educational institutions in the state will be governed under a new framework. From July 1st, the Uttarakhand Madrasa Education Board, the Uttarakhand Madrasa Education Board Act 2016 and the Uttarakhand Non-Government Arabic and Persian Madrasa Recognition Rules 2019 will cease to have effect. The state government has introduced a new system under the Uttarakhand Minority Educational Institutions Act. Under the new framework, the Uttarakhand State Minority Education Authority will be responsible for granting recognition to minority educational institutions, monitoring their functioning and ensuring academic quality. The new system will cover educational institutions of the Muslim, Sikh, Jain, Christian, Buddhist and Parsi communities. Centre has revised the export levy rates on petrol, diesel and aviation turbine fuel for the fortnight starting today. According to a notification issued by the Ministry of Finance, under the revised rates, the export levy on petrol has been fixed at 4 rupees per litre. In football, Kylian Mbappe further enhanced his FIFA World Cup legacy to lead France to a comfortable win against Sweden in the round of 32 clash. France defeated Sweden 3-0 at New York's New Jersey Stadium this morning to storm into round of 16. India's men's cricket team will begin their five-match 2020 international series against hosts England today. The opening match will be played at the Riverside Ground in Chesterley Street starting at 10 p.m. Indian time. The second T20 international will be played on Saturday in Manchester. The third T20 international is scheduled for 7 July in Nottingham, followed by the fourth T20I on 9 July in Bristol. The fifth and final T20 international will be played on 11th of July in Southampton. Visitors India head into the series after disappointing 0-2 2020 international series defeat to Ireland, their first bilateral 2020 series loss in several years. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
3: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம், நேர்மை, உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிபட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அது பொருள் கொள்வது? 452 குறளில் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும்.

0: சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது, அதாவது உயிரானது, சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். அடுத்த நிகழ்ச்சி தொடர்
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: இனிய காலப்பொழுதில் உங்களோட ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. 20:00. இப்போது கேட்போம் குரல் அமுதம்.

0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
1: உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று.
0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நமது பண்பலில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் மணி 2:25 விழிப்புடன் தவிர்க்கலாம் சிறை சுருள் நோய் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசர்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த நாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ கோலின்ஸ் எஃப்ரேம் நோபிள் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், இதில் வெள்ளித்திரையில் மாலைமணி 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து திரையிசை இடம்பெற கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி மாலைமணி 5:02 ஆகாஷ்வாணி தனது 90வது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று நிகழ்ச்சி இடம்பெறும். ஆரம்பத்துக்கு சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர்

எம் ஹரிகரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. உழவருக்கு ஒரு சிந்தனை, பசு மாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பள்ளம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம், உரையாடல் இடம்பெறும். நொடிகளில் சில நுட்பங்கள், ரைஸ் ஓபியத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனிவர் ஹே சிவகுமார் அவர்கள். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர நிகழ்ச்சி, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று இரணியல் கே ஐயப்பன் என்ற நேயரின் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர் இடம்பெறும். 9:30 தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. அலையாடும் குமரியில் இசைப்பாடு பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நேரம் 6:19. இனிய நாளின் தொடக்கம் இறை வழிபாட்டோடு ஆரம்பமாகட்டும். நம் கனவுகளை நிஜமாக்கும் நாளாக இந்த நாள் அமைய பக்தியோடு இறைவனை வணங்குவோம். பக்தி மனம் கமிழ வலம் வருவது பக்தி மாலை நிகழ்ச்சி. தொடக்கமாக சக்திதாசன் பாடிய பாடல்.

புத்தம்புது புலரியில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. நேரம் 6:30. நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: உங்க மனசு வரைக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:40. பக்திமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்போம் நாகூர் EM ஹனிஃபா பாடிய பாடல்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்
1: பக்திமொழி நிகழ்ச்சியில் நிறைவாக முகமது ஹலில் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல்.

0: இதுவரை இறை சிந்தனை நிரப்பி சென்றது பக்தி மாலை நிகழ்ச்சி. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்க

வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் ரேஷன், கல்வி, குடிநீர்

0: ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின்கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்கறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை

பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

6:56 இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 17 புதன்கிழமை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் திட்டத்தின் கீழ் நிதி இலக்காக பெறப்பட்டுள்ளது. பரப்பு விரிவாக்கம் இனத்தின் கீழ் உயர் ரக காய்கறிகளான மிளகாய், கத்திரி நடவு செய்திட ஹெக்டேருக்கு 24,000 மானியம் வீதம், 5 ஹெக்டேருக்கும் பல்லாண்டு வாசனை திரவிய பயிர்களான நல்ல மிளகு, கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை நடவு செய்திட ஹெக்டேருக்கு 40,000 ரூபாய் மானியம் வீதம், 95 ஹெக்டேருக்கும் அவகேடா, மங்குஸ்தான் மற்றும் ரம்புட்டான் பயிர் சாகுபடி செய்திட ஹெக்டேருக்கு 30,000 மானியம் வீதம், 15 ஹெக்டேருக்கும் அன்னாசி பயிர் சாகுபடி செய்திட ஹெக்டேருக்கு 26,400 மானியம் வீதம், 5 ஹெக்டேருக்கும் வாழைப்பயிர் சாகுபடி செய்திட ஹெக்டேருக்கு 26,400 மானியம் வீதம், 30 ஹெக்டேருக்கும் இலக்கு பெறப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மற்றும் பூச்சி மேலாண்மை இனத்தின் கீழ் ஹெக்டேருக்கு 1,500 ரூபாய் மானியம் வீதம், 100 ஹெக்டேருக்கு நிரந்தர மண்புழு உர கூடாரம் அமைக்க அலகு ஒன்றுக்கு 50,000 மானிய வீதம், 2 அலகிற்கு 1,00,000 நிதி இலக்கும், மண்புழு உர படுக்கை அமைக்க அலகு ஒன்றுக்கு 8,000 மானிய வீதம், 30 அலகிற்கும் தோட்டக்கலை பயிர்களில் அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்குவித்து அதிக மகசூல் பெறும் பொருட்டு தேனீ வளர்ப்பை ஊக்குவிக்க தேனீ பெட்டி எண் ஒன்றுக்கு ரூபாய் 800 மானிய வீதம், 750 எண்ணத்திற்கு 6,00,000 நிதி இலக்கும், தேனீ குடும்பம் எண் ஒன்றுக்கு ரூபாய் 800 மானியம் வீதம், 750 எண்ணத்திற்கு 6,00,000

0: நிதி இலக்கும் தேன் பிழியும் இயந்திரம் ஒன்றுக்கு 8,000 மானிய வீதம், 75 எண்ணத்திற்கு 6,00,000 நிதி இலக்கம் பெறப்பட்டுள்ளது. காளான் உற்பத்தி செய்தல் இனத்தின் கீழ் காளான் குடில் அலகு அமைக்க ஒரு அலகிற்கு ₹1,00,000, நடமாடும் காய்கனி விற்பனை வண்டி ஒன்றுக்கு ₹15,000 மானிய வீதம், 50 எண்ணத்திற்கு ₹7,50,000 நிதி இலக்காக பெறப்பட்டுள்ளது. சிறப்பு வகையை ஊக்குவித்தல் இனத்தின் கீழ் பண்ணை உபகரணங்கள் ஒன்றுக்கு மானியம் 2,000 வீதம், 25 எண்ணத்திற்கும் வணிக ரீதியான பலா வகையை ஊக்குவிப்பதற்கு மானியமாக ஹெக்டேருக்கு ₹18,000 வீதம், 30 ஹெக்டேருக்கும் மாவட்ட அளவிலான கருத்தரங்கிற்கு ₹2,00,000 நிதி இலக்காகவும், பழங்குடியின விவசாயிகளுக்கான இனத்தின் கீழ் பல்லாண்டு வாசனை திரவிய பயிர்களான நல்ல மிளகு, கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை நடவு செய்திட ஹெக்டேருக்கு 90,000 மானிய வீதம், 23 ஹெக்டேருக்கும் தேனி வளர்ப்பை ஊக்குவிக்க தேனிப்பட்டியின் ஒன்றுக்கு 8,000 ரூபாய் மானிய வீதம், 100 எண்ணத்திற்கு 80,000 நிதி இலக்கம், தேனி குடும்பம் ஒன்றுக்கு ₹8,000 மானிய வீதம், 100 எண்ணத்திற்கு ₹80,000 தேனி நிதி இலக்கம், தேன் பிழியும் இயந்திரம் ஒன்றுக்கு ₹18,000 மானிய வீதம், 10 எண்ணத்திற்கும் சிறப்பு வகையை ஊக்குவித்தல் இனத்தின் கீழ் பண்ணை உபகரணங்கள் ஒன்றுக்கு மானியம் ₹3,600 வீதம், 50 எண்ணத்திற்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மற்றும் பூச்சி மேலாண்மை இனத்தின் கீழ் ஹெக்டேருக்கு 4,500 மானியம் வீதம், 20 ஹெக்டேருக்கு 90,000 நிதி இலக்கு பெறப்பட்டுள்ளது. ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு https://midh.gov.in/login என்ற இணையதளம் அல்லது அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை அணுகி பயன்பெறலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் 7 மணி. வட்டார வானொலியில் வட்டார செய்திகள் வலம் வரும் நேரம் இது.
1: வட்டார செய்திகள்.
0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கால்நடை தடுப்பூசி முகாம் இன்று முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடை வாய் நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 31 வரை நடைபெற உள்ளது. கால்நோய் வாய் நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோய். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8வது சுற்று கால்நோய் வாய் நோய் தடுப்பூசி பணிகள் நடைபெற்றுள்ளன. எதிர்வரும் 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து நடைபெறும். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகிறது.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்ல

0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பர நிகழ்ச்சி இடம்பெறும்.

இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 8:30. இனிய காலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:05. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருப்பது

0: ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்தப்பா, என்னையும் சேர்த்து.
1: ஏ அப்பா, அண்ணனை பாரு, மெய் மறந்துல சாமிய கும்பிட்டு இருக்காரு. சத்தம் போடாத, அவசரப்படாதம்மா. ஏய், ஒரு விஷயத்த கேட்டியா? இதனாலதான் அண்ணன் வந்து கொடி கட்டி பறக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
0: ஏய், எங்க போனாலும் என் தம்பிய பார்க்க முடியுது, குடும்பத்தோடி.
1: ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் செல்வ செழிப்போட வாழணும்.
0: ஏய் தம்பி சிவா.
1: ஏனே என்னண்ணே?
0: சாமிட்ட என்னப்பா வேண்டுனே?
1: ஏனே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டனம்னே.
0: பாரு, நானும் கூட அப்படிதான்ப்பா வேண்டுனேன்.
1: ஏனே என்ன விஷயம்னே? திடீர்னு மண்டக்காட்டு கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலானே?
0: இப்ப என்ன அமைதியா சாமி கும்பிட்டுட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி வந்தேன். தம்பி எப்படிப்பா இருக்கு உன் விவசாய விளைநிலங்கள்லாம், அறுவடை முடிஞ்சிடுச்சா எப்படி?
1: ஏனே உங்க ஆலோசனைப்படி திருப்தியா மகசூல் கிடைச்சுனே. இனி தோட்டக்கலை பயிர்கள் ஏதாவது சாகுபடி பண்ணலான்னு ஒரு ஆலோசனை. ஏனே ஏதாவது பிரதம மந்திரி திட்டங்கள் ஏதாவது இருக்கானே?
0: தம்பி பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டம் இருக்கு.
1: ஏனே அது எப்படின்னு?
0: அந்த திட்ட பிரகாரம் ஒரு சொட்டு தண்ணீரையும் கூட உபயோகமா பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டம் தான் நுண்ணீர் பாசன திட்டம்.
1: ஏனே என்னென்ன சொல்றீங்க? ஒரு துளி நீர்ல விவசாயம் செய்யலாமா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு. பாயசம் கொஞ்சம் கொடுத்தாங்களா, கொஞ்சம் எடுத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேக்குறானே.
0: எல்லாம் நம்ம பேசிட்டு குடிக்கலாம்பா. என்ன
1: ஏமா, அதுல போய் உட்காருமா? அண்ணன் சில தகவல்கள் கேட்க வேண்டியிருக்கு, கேட்டுட்டு வாரேன்.
0: தம்பி இப்ப என்ன மாதிரிப்பா, நீ வயலுக்கு வெள்ளம் அடைச்சாலும் சரி, தோப்புக்கு அடைச்சாலும் சரி, எப்படி அடைக்கிற?
1: ஏனே ஃபுல்லா நிரப்பி விட்டுருவோம்னே, குளம் மாதிரி நிரப்பி விட்டுருவோம்னே.
0: பாத்தையா எவ்வளவு நீர் விரயம் செய்யற, அந்த நீர் விரயம் செய்தல உன்ன மாதிரி ஒரு விவசாயி விரயம் செய்யறத தவிர்த்தாலே ஒரு 10 விவசாயி பயன்படுத்தலாம் அந்த நீரை. அந்த மாதிரியான ஒரு நுட்பத்தை சொல்லித்தரக்கூடிய திட்டம் தான் பாரத பிரதமருடைய நுண்ணீர் பாசன திட்டம்.
1: ஏனே இந்த திட்டத்துல நான் பலனடைய முடியுமா? எனக்கு 2 ஏக்கர் தான் இருக்கு. இதுல பலனடையணும்னா யார போய் பாக்கணும், என்ன செய்யணும், ஒண்ணுமே தெரியலனே. கூட வருவேளானே?
0: ஏ தம்பி, தகவலை தான்ப்பா சொல்ல முடியும், கூட வருவேளான்னு அண்ணனுக்கு வேற வேலை இல்லையா? எவ்வளவு வேலை இருக்கு, நீ குறிப்பு எடுத்துக்கோ.
1: ஏனே அலைபேசியிலே பதிவு பண்ணிடுறேனே.
0: இந்த திட்டத்துல பலனடையணும் அப்படின்னு சொன்னா 50 சென்று விளைநிலம் இருந்தாலும் கூட பலனடையலாம்.
1: ஏனே நான் என்னெல்லாம் கொண்டு போனோம்?
0: உனக்கு அந்த நிலத்தினுடைய அடங்கல் தேவைப்படும், பட்டா தேவைப்படும், ஆதார் அட்டை நகல் தேவைப்படும், வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல் தேவைப்படும், உன்னுடைய புகைப்படம் தேவைப்படும், குடும்ப அட்டை நகல் தேவைப்படும், உன்னுடைய மொபைல் எண்ண கூட கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தகவல்களை நீ அப்படியே கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில முந்துபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில உனக்கு அந்த திட்ட வாயில பலனடைய வாய்ப்பு இருக்க, வேர் பகுதியிலேயே அந்த தண்ணீர் சொட்டு சொட்டா விழுகிறதுனால தண்ணீர் விரயம் அப்படிங்கிறது ஏற்படும்ங்கிற.
1: எப்படின்னு ஏற்படும்? என்ன உத்தேசமா நான் மட்டும் பயன்படுத்தும் போது எவ்வளவு தண்ணீர் லாபப்படும்?
0: ஏ தம்பி, ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை நீ 6 மாதம் அளவுக்கு கூட கொண்டு

0: போறான். பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 40-60% தண்ணியை விரயம் செய்யாம பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா?
1: ஏ அப்பா, எவ்வளவு அற்புதமான திட்டம்னே.
0: அண்ணா பாரு, கோயில்ல உள்ள நிர்வாகஸ்தர்கள் என்ன கொண்டு தராங்க பாரு.
1: என்னண்ணே, 3 துண்டை கொண்டு தந்த மாதிரி இருக்கு.
0: தம்பி, உனக்கு ஒரு சாப்பாடு, மனைவிக்கு ஒரு சாப்பாடு, எனக்கு ஒரு சாப்பாடு, மத்தியான அன்னதானத்துல இருந்து சாப்பிட்டு தான் போனோம். கூட்ட நெரிசல் இல்லாம பக்குவமா வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க.
1: அது சரிண்ணே, உங்களுக்கு தர்றது சரிதான், எங்களுக்கு எப்படின்னு தந்தாங்க, அவங்களுக்கு எப்படின்னு தெரியும்.
0: தம்பி, எந்த இடத்துலனாலும் அண்ணன்ட்ட யாரு பேசினாலும் அங்க ஒரு விருந்தோம்பல் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. புரியுதா?
1: புரியுதுனே, புரியுதுனே. ஏ வா, கியூல போய் நிப்போம்.
2: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
4: காதில் கேட்கின்றதா?
5: இன்றைய காலையை இனிதாக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: சாண்டினோ.
5: சாண்டினோ, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சாண்டினோ, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்கன்னு சொல்லலாமா?
6: அம்மா, அப்பா, தங்கச்சி.
5: அவங்க பேர்லாம் சொல்லலாமா?
6: அப்பா பேர் அலெக்ஸ், அம்மா பேர் சீதா, தங்கச்சி பேர் சாண்டியா.
5: தங்கச்சி நல்லா பிடிக்குமா?
6: ஆமா.
5: தங்கச்சி கூட விளையாடுவீங்களா?
6: விளையாடுவேன்.
5: உங்களுக்கு எத்தனை வயசு மாச்சு?
6: 4 வயசு.
5: தங்கச்சிக்கு எத்தனை வயசு?
6: 1.5 வயசு.
5: குட்டி பாப்பா அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிள்ளை
6: விளையாட்டு காமிப்பேன்.
5: சரி, ஓகே. பிள்ளை ஸ்கூலுக்கு போறீங்களா?
6: ஸ்கூலுக்கு போவேன்.
5: என்ன படிக்கிறீங்க?
6: எல்கிஜி.
5: பிள்ளைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
6: ரைம்ஸ், டெர்கோல், ஸ்டோரி, ஃபெல்டிங், நம்பர்ஸ் நிறைய சொல்லி இருக்காங்க.
5: இதுல ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தரீங்களா?
6: டெர்கோல் சொல்றேன்.
5: சொல்லுங்கம்மா.
6: அகர முதல எத்தலம் வழகு காலம் கரியிருப்பால் கலங்காது நியாயம் ததுவர பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அருமிந்த செய்யாமை செய்யாமை நன்று நீ உலகவாக இன்னாத கூறல் கரியிருப்பால் காய் கவக்கற்று.
5: அசமா சொல்லிட்டீங்க. யார் உங்களுக்கு இந்த திருக்குறள் எல்லாம் சொல்லி தந்தாங்க?
6: அம்மா.
5: ஓகேமா. ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
6: ஸ்கூலுக்கு ஜாலியா போவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
5: அவங்க கூட என்னெல்லாம் விளையாடுவீங்க?
6: ரன்னிங்.
5: பிள்ளைங்க வீட்ல நிறைய டாய்ஸ் வச்சிருக்கீங்களா?
6: ஃபயர் இன்ஜின், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், டிபியே,
5: இதெல்லாம் வச்சு தங்கச்சி கூட விளையாடுவீங்களா?
6: ஆமா.
5: பிள்ளைக்கு கலர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்காங்கல்ல, எங்களுக்காக கொஞ்சம் கலர்ஸ் சொல்லி தரீங்களா?
6: கிரீன், வயலட், எல்லோ, ஒயிட், பிளாக், பிரவுன், பிங்க்.
5: வாவ், நிறைய கலர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தங்கச்சிக்கு கலரிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
6: ஆமா. நான் ரைட் பாடுவேன்.
5: பாடுங்கம்மா.
6: Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Hop upon the river so high, like
5: என்ன ஆக ஆசைப்படுறீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறீங்களா?
6: ஆமா.
5: ஓகேமா. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகா பேசினீங்க, எங்களுக்காக திருக்குறள் எல்லாம் சொல்லி தந்தீங்க, ரைம்ஸ் எல்லாம் பாடினீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
6: தேங்க்யூ.
3: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை.

0: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இதில் இன்று திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று காலை 11:02 பேசுக மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை பத்தி பேசலாம் நேர்களே. இன்று முற்பகல் மணி 11:30 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். உங்கள் காரைப்பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் இடம்பெற சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளாா். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின்போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம் நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பு

உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது.

வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனி காலை பொழுதில் உங்களோட ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25:30. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில் முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தெரிஞ்ச கோணம் அருள்மிகு சக்தி விநாயகர் தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி நாகராஜா திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 நாகராஜா காவில் பூஜை, 8 சுதர்சன ஹோமம், மதியம் 12 உச்சகால பூஜையும் தீபாராதனையும், மாலை 4:30 விநாயகர் அகவல் பாராயணம், 5:30 கந்த சஷ்டி கவசம் பாராயணம், 8:15 சுத்தி கலச பூஜை தீபாராதனை, நாளை காலை 4:30 நிர்மல்ய தரிசனம், 5 அஷ்ட திரவிய மகா கணபதி ஹோமம். திருமூலநகர் குருசுமலை புனித தோமையார் திருவிழாவில் இன்று மாலை 6 ஜபமாலை மற்றும் திருப்பலி இடம்பெறும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வருகிற 3 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு

அமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது 1,00,000 ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவைகளை உள்ளடக்கியது. அதன்படி 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வரும் ஆகஸ்ட் 15 நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க 2025 ஏப்ரல் 1 15 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றியிருக்க வேண்டும். இணையதளம் மூலம் இந்த விருதிற்கு இம்மாதம் 6:00 PM வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0465126260 அல்லது 7403705007 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். செய்தி செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதர நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: நேரம் 7:30. இப்போது கேட்போம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் அண்ணா.
2: காலை என்ன இது புது கோலம் மந்திரியாரே?
1: ஏன் மன்னா, இந்த கோலத்திற்கு என்ன குறை? நன்றாக தானே இருக்கிறது.
2: வெள்ளை நிற கோட், கழுத்தில் டெதஸ்கோப், கையில் ஊசி, என்ன இது? மருத்துவர் உடையில் வந்திருக்கிறீர். நீர் எப்போது மருத்துவம் படித்து மருத்துவராணியர்?
1: அதெல்லாம் படிக்கவில்லை மன்னா, நான் தங்களுடன் குருகுலத்தில் தானே படித்தேன்.
2: அட ஆமா, அப்படி என்றால் நீர் போலி.
1: ஐயோ, அதெல்லாம் இல்லை மன்னா, தவறாக யோசித்து விட்டீர்களே.
2: அப்படி என்றால் இது என்ன வேஷம்?
1: இப்போதுதான் சரியாக யுகத்திருக்கிறீர்கள். நகரில் இன்று மாறுவேட போட்டி நடத்துகிறார்கள். அதில் பரிசும் தர இருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்டு பரிசு வாங்கவே நான் மருத்துவர் வேடமிட்டிருக்கிறேன்.
2: ஆமாம், உலகத்தில் எத்தனையோ வேடங்கள் இருக்கும் போது இந்த வேடம் ஏன் குறிப்பாக மருத்துவர் வேடம் எதற்கு? இது மட்டும் பொருந்தவே இல்லை.
1: பொருந்துகிறதோ இல்லையோ, இன்று ஜூலை மாதம் முதல் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று நம் நாட்டில் கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டித்தான் அடுத்த தெருவில் இதற்கான போட்டியை வைத்திருக்கிறார்கள். அவர்களை சிறப்பிக்கவே நான் இந்த வேடமிட்டு அந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன்.
2: அப்படியா? எனக்கு தெரியாமல் எப்படி கொண்டாடுகிறார்கள்? இதை எப்போது முதல் கொண்டாடுகிறார்கள் மந்திரியாரே?
1: இந்தியாவில் 1991 ஜூலை முதல் நாளை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். மருத்துவர்களின் முக்கியத்துவம், பொறுப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மருத்துவ தொழிலை மேம்படுத்தவும் இந்த நாளை பயன்படுத்துகிறார்கள் மன்னா.
2: ஆமாம், எத்தனையோ நாட்கள் இருக்கும் போது குறிப்பாக எதற்கு இந்த ஜூலை 1 தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்னவோ?
1: டாக்டர் பிதான் சந்திர ராய், இந்தியாவின் பெருமைக்குரிய மருத்துவ மேதை. மருந்தியல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான படிப்புகளை ஒரே நேரத்தில் படித்தவர். விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்தாராம். சுதந்திரம் பெற்ற பிறகு மேற்கு வங்கத்தின் 2வது முதலமைச்சராக 14 பதவி வகித்திருக்கிறார். அப்போதும் ஏழைகளுக்கு இலவசமாக இவர் மருத்துவம் பார்த்திருக்கிறார்.
3: மக்கள் மனதில் டாக்டர்
4: ஜிவதான்.

0: நடிகையை பாராட்டித்தான் 1961 ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ராயின் பிறந்த நாளான ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வந்தா
1: ஓஹோ, அப்படியா விஷயம். நாமும் ஏதாவது சேவையை புரிந்து வரலாற்றில் சாதனை படைக்க வேண்டும். எனது பிறந்த நாளையும் பிறர் கொண்டாடும் வகையில் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்?
0: என்னவண்ணா, வாய்க்குள்ளே இதை பேசிக் கொள்கிறீர்கள்? வெளியே பேசினால் நானும் கேட்டுக்கொள்வேன்.
1: அது வேறொன்றுமில்லை மந்திரியாரே, மனிதர்களின் வாழ்க்கையில் மருத்துவர்களுக்கு எப்பொழுதும் உயர்வான இடம் உண்டு. நேரம் காலம் இது எதுவும் பார்க்காமல் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். கொரோனா போன்ற கொள்ளை நோய் காலத்திலும் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் மருத்துவம் பார்த்தவர்கள் மருத்துவர்கள். இவர்களின் தியாகத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை.
0: ஆமாண்ணா, மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தகுந்த வகையில் முன்னேற்றங்களை கண்டுள்ள நமது இந்தியா இன்னும் மருத்துவர்களே பார்த்திராத கிராமங்களுக்கும் சேவை அளிக்க வேண்டியிருக்கிறது.
1: ஆமந்திரியாரே, மனித உயிர்களை காக்கும் அற்புதமான பணியை மேற்கொண்டு வரும் மருத்துவர்களை இந்த நாளில் நினைவு கூர்வோம். நாம் பார்க்கும் மருத்துவரிடம் அன்பையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்வோம்.
0: ஊசி மாத்திரையை கண்டால் பயப்படாத குழந்தைகளே இருக்க முடியாது. குறும்பு செய்யும் குழந்தைகளிடம் டாக்டரிடம் போய் ஊசி போட்டு விடுவேன் என்று மிரட்டும் பெரியவர்களும் இருக்கிறார்கள். நம் உடல் நலத்தை பாதுகாக்கவே மருத்துவர் ஊசியையும் மாத்திரையும் அளிக்கிறார் என்பதை அறியும் போது மருத்துவர்களின் மீது மரியாதை வந்துவிடும்.
1: ஓஹோ, ஊசி போட்டால் மரியாதை வந்துவிடுமா? மந்திரியாரி, உடனே இந்த அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் நான் ஊசி போட்டாக வேண்டும்.
0: என்ன ஊசியா? தாங்களா அதற்கெல்லாம் படிக்க வேண்டுமல்லா?
1: எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை. உடனே இங்கிருக்கும் அனைவருக்கும் ஊசியை போடுகிறேன், மரியாதையை வாங்குகிறேன். நான் சகலகலா டாக்டராக ஆகப் போகிறேன். முதல் ஊசி உமக்குதான் வந்திரியாரே.
0: ஐயோ, இந்த மன்னருக்கு வைத்தியம் பார்க்க எந்த டாக்டரை அழைப்பது?

நேரம் 7:35, 30 நொடி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஜூலை மாதம் 1 ஆரம்பமாயாச்சு. நம்ம பண்பலையில இப்போ தென்குமரி தேனிலையும் ஆரம்பமாயாச்சு. சரி, திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு போலாமே அப்படின்னு வேலைக்கெல்லாம் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, குழந்தைங்க எல்லாரும் சரி, 2-3 சாங் கேட்டுட்டு போலாமே அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்திருக்க நேர்களுக்காக இப்போ வந்து பைசன் திரைப்பட பாடலை கேட்கலாம். அறிவு வேடன் பாடியிருக்காங்க, மாரி செல்வராஜ் அறிவின் வரிகளில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பணி 101 இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். தென்குமரி தென்னில் இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது கங்குவா திரைப்பட பாடல்.

0: ஐடிஐ மத்திக்கோடு திக்கணங்கோடு.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
0: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
0: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
2: தேதியும் செய்தியும் இன்று ஜூலை மாதம் 1 தேதி.
3: தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று.
2: சமூகத்திற்கும் தனிநபருக்கும் மருத்துவர்கள் செய்யும் சேவையை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்டதே தேசிய மருத்துவர்கள் நாளாகும்.
3: இந்நாள் கொண்டாடப்படும் தேதி மற்றும் காரணங்களை பொறுத்து நாட்டுக்கு நாடு மாறுபடுகிறது.
2: நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் தேதியை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம்.
3: வரலாற்று புகழ்மிக்க மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் 2வது முதலமைச்சரும் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவருமான பிதன் சந்திர ராய் அவர்களின் நினைவாக இந்த தேசிய மருத்துவர்கள் நாள் கொண்டாடப்படுகிறது.
2: முன்னாள் இந்திய பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: 1927 இதே நாளில் பிறந்த சந்திரசேகர் அவர்கள் இந்தியாவின் 8வது பிரதமர் ஆவார்.
2: 1990 நவம்பர் மாதம் முதல் 1991 ஜூன் மாதம் வரையில் இவர் இந்த பதவியை வகித்து வந்தார்.
3: எந்த ஒரு அரசு பதவியையும் வகிக்காத 2வது பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: தென்னிந்திய பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: ஓப்போ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம்.
3: 1929 இதே நாளில் பிறந்த ஏ.எம். ராஜா அவர்கள் தென்னிந்தியாவின் பிரபலமான திரைப்பட பின்னணி பாடகர்களுள் ஒருவராவார்.

0: 1950களிலிருந்து 1970ஆம் ஆண்டுகள் வரை தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளில் பல பாடல்களை இவர் பாடியுள்ளார்.
1: பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளார்.
0: வாடிக்கை மறந்தது ஏனோ, ஓஹோ எந்தன் பேபி போன்றவை இவரது பிரபலமான பாடல்களுள் சிலவாகும்.
1: தமிழ் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான விசு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: சம்சாரம் அது மின்சாரம்.
0: 1945ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த விசு அவர்கள் இயக்குநர், தயாரிப்பாளர், கதாசிரியர், வசனகர்த்தா, நடிகர் என பன்முக திறமை கொண்டவராவார்.
1: இயக்குநர் கே பாலச்சந்திரிடம் உதவி இயக்குநராக இருந்து இயக்குநரான இவர் சமூக குடும்ப திரைப்படங்களை இயக்கி பெரும் புகழ் பெற்றவர் ஆவார்.
0: இவரது இயக்கத்தில் வெளிவந்த சம்சாரம் அது மின்சாரம்

0: புகழ் பெற்றவர் ஆவார்.
1: இவரது இயக்கத்தில் வெளிவந்த சம்சாரம் அது மின்சாரம் எனும் திரைப்படம் பெரும்பாலான இந்திய மொழிகளில் எடுக்கப்பட்டு பெரும் வெற்றியை பெற்ற திரைப்படமாகும்.
0: சகலகலா சம்பந்தி, பெண்மணி அவள் கண்மணி, வேடிக்கை என் வாடிக்கை போன்றவை இவரது பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: வளர்

0: 1843 இதே நாளில் அன்றைய மதராசை தலைமையிடமாக கொண்டு துவங்கப்பட்ட மதராஸ் வங்கி, பின்னாளில் இதர இரு மாகாண வங்கிகளான கல்கத்தா வங்கி மற்றும் பம்பாய் வங்கிகளுடன் இணைந்து இந்திய இம்பீரியல் வங்கியாகி பின்னர் பாரத ஸ்டேட் வங்கியாக மாற்றம் பெற்றது.
1: 1862 இதே நாளில் உலகின் 5வது பெரிய நூலகமான ரஷ்யன் ஸ்டேட் லைப்ரரி ரஷ்ய நாட்டின் தலைநகரான மாஸ்கோவில் துவங்கப்பட்டது.
0: 1874 இதே நாளில்தான் முதலாவது வணிக ரீதியிலான தட்டச்சு கருவி விற்பனைக்கு வந்தது.
1: 1881 இதே நாளில் உலகின் முதலாவது சர்வதேச தொலைபேசி அழைப்பு ISD கனடாவின் சென்ட் ஸ்டீபன்ஸ் நகருக்கும் அமெரிக்காவின் கலைஸ் நகருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது.
0: 1900 மிதிவண்டி பந்தயமான டூர் டி பிரான்சின் முதலாவது பந்தயம் 1903 இதே நாளில் துவங்கப்பட்டது.
1: வில்லி போஸ்ட் எனும் அமெரிக்க விமானி 1933 இதே நாளில் உலகை முதன் முதலில் விமானத்தில் தனியே சுற்றி வந்து சாதனை படைத்தார்.
0: 15,596 மைல்களை இவர் 7 நாட்கள் 18 மணி நேரம் 45 நிமிடங்களில் சுற்றி வந்தார்.
2: தேதியும் செய்தியும் இன்று 2:25 விழிப்புடன் தவிர்க்கலாம் சிறை சுருள் நோய். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த நல அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ கோலன்ஸ் எஃப்ரேம் நோபிள் அவர்கள்.
3: ஐடிஐ மத்தியகோடு திக்கணங்கோடு
4: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
3: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
4: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10வது வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
4: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: தென்குமரி தேனிலை கேட்டு இருக்கீங்க. குமரி பண்பலை நூற்றாண்டில் நேரம் 7:52. இயற்கை பாதுகாப்பது நம்மோட கடமை. சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் பசுமையை காக்கவும் தேசிய கொண்டாட்டமாக அமைதிதான் தேசிய வன மகோத்சவ வாரம் அப்படிங்கிறது. இன்னைக்கு தான் அது ஆரம்பமாகுது. இன்னையிலேருந்து July 7 வரை, அதாவது ஒரு வாரம் வந்து இந்த இது கடைபிடிக்கப்படும். இன்றைய பொது அறிவு கேள்வி கூட இது சார்ந்தது தான். கேள்வி இதுதான் நேயர்களே, தேசிய வன மகோத்சவ வாரம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த பொது அறிவு கேள்வி. தேசிய வன மகோத்சவ வாரம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்றைய கேள்வி. கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார் திரைப்பட பாடல்கள் பிறகு.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: தென்குமரி தேனில் கேட்டுட்டே இருக்கீங்க. நேரம் 7:57 ஆயிடுச்சு. சரி, பொதுவரவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேசிய வன மகோத்சவ வாரம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். 1950 முதல் தான் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுது. இந்தியா முழுவதுமே 1950 July 1 முதல் 7 வரை இந்த ஒரு வாரம் வந்து கடைபிடிக்கப்படும். நாட்டின் பசுமையை அதிகரிக்கிறதுக்காக, மரங்களை நடுறதுக்காக ஊக்குவிக்கிறது, அப்புறம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்துறது, காடுகள் அழிவுறதை தடுக்கிறது, பல்லுயிர் பாதுகாப்பை பேணுறது, இதெல்லாம் இந்த வாரத்தோட நோக்கங்களாக இருக்கு. மரங்களின் அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் கரியமில வாயுவோட குறைக்கிறதுக்கும் பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்கவும் முடியும். சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வும் கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீர்களே, மரங்களை நட்டு பேணுவது என்பது ஒரு நாள் செயல்பாடா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையின் மீதான வாழ்நாள் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறத நினைவூட்டும் வாரம் தான் இது. இந்த சில நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் எந்த ஸ்கூல் குழந்தைங்க பேச போறாங்க அப்படின்னா, வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களோட சிறுவர் நேரில் நிகழ்ச்சி தான் வளம் வர இருக்கு. அதனைத் தொடர்ந்து குமரி பண்பிழன் நேரில் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்க பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னா, குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை நேரில் நிகழ்ச்சி.

0: வரைமுறை இருக்கு. அதாவது நம்ம தானே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், குழந்தைங்கிட்ட என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. நிச்சயமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தருணத்தில் வந்து அடடா இப்படி பேசுறாங்களே, இது நம்ம புரிஞ்சிக்கவே இல்லையே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி கோணத்தில் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்லாம் யோசிச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்க கூட பகிர்ந்துக்கலாம் என்று முற்பகல் 11:30 குமரி பண்புலியுடன் நேரலை நிகழ்ச்சிகள். பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில வந்து உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் யாரு அப்படின்னு சொல்ல போறீங்க. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி 8:00 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியும் இருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைங்களோட திறமையை வெளிப்படுத்துற சூப்பரான நிகழ்ச்சி இது. இதுலயும் குழந்தைங்களை பங்கேற்க வைங்க. உங்க மனசு வரைக்கும் அப்படியே ஆட்டம் போட வைப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். தொடர்ந்து இணைந்திருப்போம் குமரி பண்பலை 101. இப்போ வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.

நேற்றைய பொழுது திரும்பாது, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு வாழ்க்கையை ரசிப்போம். குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:03. தென்குமரி தேனலில் இப்போது வடசிறி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம் என்ன என்று அறிந்து கொள்வோமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 85 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 38 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 85 ரூபாய், முட்டைக்கோஸ் 58 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், மரவள்ளி 25 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை

0: ₹40 பீன்ஸ், ₹100 சவுச்சவ், கிலோ ஒன்றுக்கு ₹150, தட்டைப்பயிறு ₹45, நாடன் மாங்காய் ₹30, பீட்ரூட் ₹55, முள்ளங்கி ₹45, எலுமிச்சை ₹80, நார்த்தங்காய் ₹50, காலிஃப்ளவர் ₹60, தேங்காய் குடுமியுடன் ₹45, குடுமி இல்லாத தேங்காய் ₹48, வாழை இலை ஒரு பூட்டு ₹15, மல்லிக்கீரை ₹80, புதினா ₹100, பால் சேம்பு ₹70, வழுதளங்காய் ₹85, கோவைக்காய் ₹55, சுரைக்காய் ₹25, காராமணி ₹50, நூல்குள் ₹70, ஒட்டுமாங்காய் ₹70, பஜ்ஜி மிளகாய் ₹35, நூல்குள் ₹50. இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் ₹56, பப்பாளி ₹30, அன்னாசி ₹50, நெல்லிக்கனி ₹50. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500 உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487-222-715.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 34.73 அடி, பெருஞ்சாணி அணை 67.45 அடி, சிற்றாறு 1 அணையின் நீர்மட்டம் 13.81 அடி, சிற்றாறு 2 அணையின் நீர்மட்டம் 13.90 அடி, பொய்கை அணையின் நீர்மட்டம் 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணையின் நீர்மட்டம் 38.71 அடியாக பதிவாகியுள்ளது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறிந்து கொண்டீர்கள்.
7: மற்றும்
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் அவர்களுடைய நேர்முகம் இடம்பெறும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்கலாம். மதன் கார்கியின் வரிகளில் அபி பாடிய பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு

0: வாக்குமன் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது மூன்று தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.
1: இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கிச்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சி தென்குமரி தேனிலை நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
5: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sunil Verma. The headlines. Vikasit Bharat Ji Ramji scheme comes into force across the country today, replacing existing MG Narega. Prime Minister Narendra Modi speaks to Iranian President, stressed need for continued efforts to secure lasting peace in West Asia and safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi to arrive in New Delhi this evening on a 3-day visit to India. France beat Sweden 3-0 to enter round of 16 at FIFA World Cup football. And India's men's cricket team to begin their 5-match 2020 international series against hosts England today. Vikasit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Vikasit Bharat Ji Ramji Act 2025 will come into force across rural India with effect from today. The Rural Development Ministry said that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country.
6: The VBG Ramji Act replaces the 20-year-old Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act 2005. The new act aims to enhance the statutory employment guarantee from 100 days to 125 days in a financial year. This enhanced employment guarantee is intended to support the accelerated pace of rural development, provide greater income security, and empower rural households. The Act places strong emphasis on timely, transparent, and accountable wage payments. The new Act also provides for an unemployment allowance if work is not provided within the stipulated time. The Viksit Bharat Ji Ramji Act is a comprehensive legislative framework designed to align rural employment generation with the national vision of Viksit Bharat by 2047. Aman Yadav, Akashvani News, Delhi.
5: The central government has notified revised wage rates under the Viksit Bharat Ji Ramji Act 2025 effective from today. According to the notification issued by the Rural Development Ministry, wage rates have been enhanced across all states and union territories. It said, for the first time, an interim base wage rate of 300 rupees per day has been introduced, ensuring that no notified wage under the program falls below this level. The national average wage has risen from 298.8 rupees per day under MG Narega to 327.4 rupees per day under Viksit Bharat Ji Ramji, marking an average increase of over 10%. 21 states and administrative units, which previously had wages below 300 rupees, have now been brought up to the new benchmark. The states of Uttar Pradesh, Bihar, Jharkhand, West Bengal, Assam, Arunachal Pradesh, and Himachal Pradesh are among those witnessing significant hikes ranging from between 15 and 25%. The ministry highlighted that Arunachal Pradesh and Nagaland have received the highest percentage increase of nearly 24.5%.

0: The introduction of usernames is a long overdue privacy reform because it lets users communicate without exposing their phone numbers. And finally, work has begun on war footing on India's wrist petroglyph conservation park at Sindhu Ghat in Leh with the relocation of centuries-old rock carvings, writes the Statesman. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Vikasit Bharat G. Ramji scheme comes into force across the country today, replacing existing MG Narega. Prime Minister Narendra Modi speaks to Iranian President. Stressed need for continued efforts to secure lasting peace in West Asia and safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi to arrive in New Delhi this evening on a three-day visit to India. France beats Sweden 3-0 to enter round of 16 at FIFA World Cup football. And India's men's cricket team to begin their five-match 2020 international series against hosts England today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பிரசன்ட்ஸ் டெண்டர் கோகனட் வாட்டர்.
7: நியூட்ரிஷியஸ், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அண்ட் டெலிஷியஸ் வித் தி டேஸ்ட் ஆஃப் நேச்சுரல் குட்னஸ் இன் எவ்ரி டிராப் ஆஃப் இட்.
6: என்ஜாய் நேச்சர்ஸ் ஹெல்த் ட்ரிங்க் டெண்டர் கோகனட் வாட்டர் ஃப்ரம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு.
2: இன்றைய நிகழ்ச்சியில்
8: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
9: தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம்? தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்தியெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
10: பாரம்பரியமா அப்பா அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. நான் தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக தென்னை WCTங்கிற வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் அன்னைக்கு வந்து சிறப்பான ரகமா கருதப்பட்டு பயிரிட்டு இருக்கீங்க. அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டோம்ங்க. அதுக்கு முன்னாடி பஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்குங்கிறனால அந்த காலகட்டத்துல வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டோம்ங்க. சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு
9: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லைங்க.
10: ஆமாங்க, இப்ப ஹைபிரிடுங்கிற D:T குட்டை இன்ட் நெட்டை, நெட்டை இன்ட் குட்டை எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்ப 2000 மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானதை வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முக்கிய தேங்காய் வந்து வெயிட் பண்ணும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-150 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸோட நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட் அண்ட் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கெடுக்கிற நெட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னைகள் வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது. ஒரு
9: இப்பெல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்க விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
10: நடவு கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 வருடத்துல 4 வருடத்துக்கு மேல காப்பாருங்க நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்லா வருமானம் கொடுத்துருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரகத்தனையே நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 வருடம் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு ஒன்னு 2 முறைகள் பாடுவாச்சி ஆனதுனால ஒரு 4 முறை 5 முறை ஏக்கராவுக்கு ஒரு 2 முறை குறைஞ்சது கம்மியாயிருக்கு ஒரு 5 மரத்து வரையில். இது வந்து இயற்கையினால வர

0: கூடிய இது. ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஸ் நிலை கடந்த 2016 இருந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஸ் நிலை வருவதில்ல. மழை கொஞ்சம் பொழிவு கம்மி ஆகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160 காய்க்குள்ள இருக்கும்.
1: இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
0: திருமூர்த்தி மலை டேம் பக்கத்துல இருக்கனாலையும் ஆலியாத்து பாசனம் திருமூர்த்தி மலை பரம்பி குளம் இதுல இருக்கனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ் கிணறும் போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும். உடம்புலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடம்புலையில எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
1: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
0: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி இரண்டு முறையோ பயன்படுத்தானுங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம் கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவனுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச்க்குள்ள கொடுத்துருவனுங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை வட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரை வட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரை வட்ட பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் என்பி சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையிலிருந்து பிரைவேட் கம்பெனிகளும் சில வந்து தென்னைக்கு நுண்ணூட்டச்சத்து கொடுக்கறாங்க. அதுல வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு
1: தென்னை டானிக்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே,
0: தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்ச தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு ஒரு 3-4 முறை வந்து நம்ம கொடுக்கும் போது மரத்துக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து சிறப்பா கிடைக்கும் போது காயோட தரம் கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரம் எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 20-25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடையறோமா?
0: ஆமாங்க, நல்லாறு தென்னை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெடா இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைத்துங்க அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்தில் வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை ஒரு ஆபீஸ் அதுக்கு தேவையான CEO அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் காமிக்கிறது இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 5 வருஷமா இந்த நிறுவனத்தின் மூலியமா தென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோம். இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 ரூபாய் சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம் இல்லைங்க. இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்மர் நாங்க இது பண்ணிக்கிறோம்ங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODPங்கிற உரம் மேலாண்மை இப்ப NPK யூரியா பொட்டாஸ் சூப்பர் இந்த நுண்ணோட்டங்கள் இது பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் தென்னை மரத்தை சிறந்த முறையில பராமரிச்சா உரம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும்போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்கறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்ப ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு போராக்ஸ்ங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மரத்திலிருந்து 100 மரத்துக்கு வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. எங்களுடைய சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்கயா. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகளை வந்து மகசூல் இழப்பு காரணமா நிறைய விவசாயினால சென்னையிலிருந்து சிறந்த மழைச்சோலை எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா

0: நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறு விவசாயத்துல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண்கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு மறுநடவுக்கு ஆர்என்ஆர் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35,000 ரூபாய் வரையில் கொடுக்கறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கன்றுகள் நடவுள்ளாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல டூ வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்களை செய்யும்போது பணியிடர் காலத்திலேயோ அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க கைகள் முறிவு இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபாய் சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்கள வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு பிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவுனங்கள் என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அந்த தொழில் செய்யும் மரம் வெறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 ரூபாய் விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்படியோ மூலத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம்ங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க. நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய சென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56,000 ரூபாய் புதிய நடவு சென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு 56,000 வரையில் 2 வருடத்துக்கு 23,000 ரூபாய் 2 முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டுமில்லாம இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான ஆயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறதுக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென்னை நாற்று பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகாட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க. ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 65,000 வரை மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமும் ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் போது ஒரு 13 லட்சம் ரூபாய் வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்தி நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணையின் போட்டு தனியா 1 ஏக்கர் அளவுக்கு விவசாயியே ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ணாரு லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குங்கய்யா. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக் வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம 3 வாரதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு 3-4 புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 150 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த இடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 70 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாறு தென்னை விவசாயிகள் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம்ங்க.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயாவை நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசியின் வேணுமே.
0: 9942561343
1: 9942561343. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பத்தி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.

0: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மென்ட் போர்ட்,
2: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
1: கோகனட் டெவலப்மென்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க.
0: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
1: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101, நேரம் 8:45.
5: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
6: சைபால்.
9: ஒரு காடு, அங்க ஒரு குரங்கும் கழுதையும் நண்பர்கள். எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க. ஒரு நாள் அப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கழுதை கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பிச்சுதான். அதோ பாரு, அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது. அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான், உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே, இது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது. நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால் அடைய

முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது. அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க.

0: வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விட்றான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: இன்று முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்படி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
8: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை இழைத்து. இழைத்து அப்படின்னா செய்து, உருவாக்கி அப்படி எல்லாம் சொல்லலாம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ரொம்ப நுணுக்கமா செய்வோம் இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த இழைத்து அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது.
9: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். வைரம் இழைத்த அணிகலன்களால் அவள் உடல் மின்னியது. அதாவது வைரங்களால் செய்யப்பட்ட அணிகலன்களை அவள் அணிந்திருந்ததுனால அவளுடைய உடல் மின்னியது அப்படிங்கறத அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் வெண்ட், VEND. வெண்ட் அப்படின்னா டு செல், அதாவது விற்பனை அப்படின்னு அர்த்தம்.
3: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷி பிளான்ஸ் டு வெண்ட் ஹர் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அட் த கிராஃப்ட் ஃபேர். அதாவது அவள் தனது கைகளால் செய்யப்பட்ட நகைகளை கைவினை பொருட்களின் கண்காட்சியில் விற்க திட்டமிட்டுள்ளாள் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, அதை நாம பிளக் பாயிண்ட்ல சொருகி வச்சுட்டு நம்ம மொபைல் அதுல கனெக்ட் பண்ணாம சும்மா சுவிட்ச மட்டும் போட்டே வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும், அதிகமான கரண்ட் செலவாகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
9: நாம போனை கனெக்ட் பண்ணாம வெறும் சார்ஜரை மட்டும் பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன்லயே வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சார்ஜருக்குள்ள இருக்கிற ஸ்மால் சர்க்யூட்ஸ் எல்லாமே ஆக்டிவா தான் இருக்கும். அதனால சார்ஜர் ரெடி மோட்லயே தான் இருக்கும். சோ எப்ப வேணாலும் நம்ம வந்து அதை சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட்ல அது இருக்கும். இதுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பொதுவா இதுக்கான கரண்ட் எவ்வளவு எடுத்துக்குது அப்படின்னா 0.1 volt இருந்து 0.5 volt வரைக்கும் எடுத்துக்கும்.
3: அதனால ஒரே ஒரு சார்ஜரை வந்து நம்ம ஆன்லயே வச்சிருந்தா நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய கரண்ட் செலவு எதுவும் வந்துடாது. அதே மாதிரி ஒரே ஒரு சார்ஜரை ஒரு வருஷம் முழுக்க நம்ம ஆன்லே விட்டா கூட எலக்ட்ரிசிட்டி பில்ல பொறுத்த அளவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஆனா வீட்ல டிவி, வைஃபை ரூட்டர், செட்டாப் பாக்ஸ், அது போக மல்டிபிள் மொபைல் சார்ஜஸ் இது எல்லாமே நம்ம அப்படியே ஆன்லேயே வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா கரண்ட் பில் கூடும். அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே இப்படி ஆன்லேயே இருக்கும் பொழுது இதுல ஏதாவது ஹீட் அதிகமாகி டேமேஜ் ஆகி அதனால ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். கரண்டோட வோல்டேஜ் வந்து அப்பப்போ ஒரு ஒரு இடத்துல கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். அந்த பிளக்சுவேஷன்னால இது எல்லாமே ஆன்ல இருக்கும் போது வீட்டுல வேற ஏதாவது இஷ்யூஸ் கூட வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
9: சோ இப்படி ஸ்டாண்டிங் மோட்ல இருக்கிற எல்லா சார்ஜர்ஸ், செட் ஆஃப் பாக்ஸ், லேப்டாப்போட சார்ஜர் எல்லாமே கரண்டை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நாம எப்பவுமே யூஸ் பண்ணாத சார்ஜர் பிளக் பாயிண்ட் எல்லாத்தையுமே நாம ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. இன்னைக்கு புதுசா

0: மாலை மணி 5:02 ஆகாஷ்வாணி தனது 90வது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
0: இன்று பிற்பகல் மணி 11:30 குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில இன்றைக்கு நீங்க பேசக்கூடிய தலைப்பு குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படிங்கறத பத்தி தான் பேசணும். அதே மாதிரி தோழியரே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் அப்படிங்கிற தலைப்பு தான் பேச போறீங்க நேர்லை நிகழ்ச்சியில இன்று பகல் 1:10. நேர்லை நிகழ்ச்சியில் இணைய அழையுங்கள். 2602-240-2902 இணைப்பினாக 04652 அலைபேசி எண் 8903-2570309. நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக கஞ்சூரின் கண்ணப்பன் திரைப்பட பாடு.

சுருள் நோய். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த நாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ கோலிப்ஸ் எஃப்ரேம் நோபே அவர்கள். இன்று மாலை மணி 5:02 ஆகாஷ்வாணி தனது 90வது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று இடம்பெறும். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம்புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் இப்போது தொடங்கி 10 வரை வலவரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-290-722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903-2570-390. நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளராக இணைந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக யார் என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. சொல்லுங்க சார். என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் இது உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளின் நன்றி ஐயா.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன். அம்மா, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றியம்மா,
4: நன்றி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேர்களை உங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் காற்றலைகளில் நீங்கள் கேட்டு மகிழும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722, இணைப்பு எண் 046-5-2, கைபேசி எண் 8903-2570-3-9. வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் அடுத்து இணையவிருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல்? வணக்கம். குமரி பண்பலை நூற்று ஒன்றின் வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: நாகர்கோயில் பணிபுரிகிற அனைத்து உள்ளங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சொல்வது யார் ஐயா?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாச்சலம் சின்ன பாப்பாங்க மேடம்.
0: எம் தணிகாச்சலம் ஐயா, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் விவசாயின் மகன் மேடம்.
0: சரி,
1: அதுல வெட்ட வெளி கொட்டையில் என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்களுக்கு முறைப்பான் பலி நூற்று ஒன்றின் காற்றலைகளில். நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர், வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பேர்? ஜெனிஷாவா? லெனிஷா. சரிம்மா, லெனிஷாமா சொல்லுங்க, ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறீங்கம்மா?
3: இல்ல இல்ல, நார்மலா இப்படிதான் பேசுவேன்.
2: ஓ, நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? எங்களுக்கு ஏனோ மெதுவா காதோடுதான் நான் பேசுவேன்னு சொல்லி பேசுன மாதிரியே இருக்கு. சரி சொல்லுங்கம்மா.
3: எனக்கு அந்த கொம்பன் படத்துல இருந்து கருப்பு நிற தலையை பாட்டு வரணும்.
2: அந்த பாடல் வேணுமா? நீங்க தைரியமா கொஞ்சம் கூட சந்தோஷமா கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கறதுக்கான நேரமா இருக்கு. உங்களுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கான இணைப்பு கிடைத்திருக்குது. அதெல்லாம் நீங்க ஏதோ பயந்து பவ்யமா பேசுற மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னால பாடல் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. ஓ, உங்களுடைய இயல்பே இப்படிதான் ரொம்ப மென்மையா குழந்தைத்தனமா இருக்கு போல. பரவாயில்லம்மா, உங்களுக்கான பாடல் ஏதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றியம்மா.
3: தேங்க்யூ.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஏற்கனவே உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:26. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பலையின் வசந்த அழைப்போடு இணைகின்ற நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். ராஜகுமாரி அம்மா, ஊரு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு இட்லி கடை படத்தில் இருந்து ராஜு முருகன் எழுத்துக்களில், டி வி பிரகாஷ் இசையில், புஷ்பவனம் குப்புசாமி குரலில், எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, ரீசெண்டா வந்த பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் இது.
2: ஓ, அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.
3: Thank you.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடல் வலமர நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம். 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046552, கைபேசி எண் 89032570309. தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல்? வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்களாம்மா, பேசுங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மண்டைக்காட்டிலிருந்து சாராள். சொல்லுங்க, என்ன படத்திலிருந்து உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? துள்ளாத மனம் துள்ளும், அந்த படத்திலிருந்து அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா, நன்றி.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பப்பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார்? வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி.

0: திட்டு விளையிலிருந்து சாபி கேட்கும்.
1: திட்டு விளையிலிருந்து சாபி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
0: அந்த பாடல்
1: இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பாண்டி 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.
0: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:45. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. தக்கலை கொல்லன் விளை நாகராஜன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
6: படம் மண் திரை.
5: சரி. அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளின் நன்றி ஐயா.

0: வார்த்தைகள் வசப்பட்டு கருத்துக்கள் அகப்பட்டு வாழ்க்கை சுகப்பட வேண்டுமா? இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி கேளுங்கள். இன்று வலம் வரும் புத்தகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரம் 9:52. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார்? எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்வது யார்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா.

உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் மழலைகளின் கொஞ்சும் குரல்கள் தேனருவியாய் கொட்டும் வேளை இன்று பிற்பகல் 11:07. பேசுங்க மக்களே பேசுங்க, வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி வலமுறை இருக்கிறது. மறவாதீர்கள், இன்று காலை 11:07 பேசுங்க மக்களே பேசுங்க, வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவத் தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள்.

இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் யார் என்பது குறித்து உங்களுடைய அனுபவங்களை அல்லது உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நெகிழ்வான தருணங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903-2570-39. தோழியர் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை வலம் வரும் நேரம் இன்று பகல் 1:10. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களின் நிகழ்ச்சியில் இதுவரை பங்குபெற்ற நேயர்களுக்கும் கேட்டறிந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இத்துடன் இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எனும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து நமது நிலையத்திலிருந்து வாசிப்பை சுவாசிப்போம் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி வலம் வரும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03.
1: ஆரம்பமாவது வாசிப்பை சுவாசிப்போம். நொடிகள் நிமிடங்களாக மாறி நாட்களாக நகர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் நாட்களாக மட்டுமே நகர்கின்றதா? ஒவ்வொரு நாட்களிலும் ஏதோ ஒரு வளர்ச்சி நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கின்றதா அப்படிங்கறத நாம் சிந்தித்து பார்க்கணும். என்றோ வாழ்க்கை மாறும் அப்படின்னு காத்திருக்காம இன்றே நாம் நம்பிக்கையோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம். அதற்கான வழிகளில் முக்கிய ஒன்றுதான் சிறந்த புத்தகங்கள். புத்தகத்தை நம் கையில் திறந்தால் நமக்கான வெற்றிக்கான வழியும் தானே திறக்கும். ஒவ்வொரு புத்தகங்களின் கருத்துக்களும் நம்மை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறது. வாசிப்பினை ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சியான வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி ஆரம்பமாகது. குமரி பண்பலை 101 இன்று நம்மோடு கதை பேசும் புத்தகம் கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
3: ஆமா, இதுல வந்து சிறுகதைகள் கதைகள் கேட்கறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல வந்து சிறுகதைகளை வந்து நம்ம ஒரு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து முழுசா படிக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒரு திரைப்படம் பார்த்தோம்னு வைங்களா, சின்ன வயசில் நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்,
4: மறுநாள் வந்து
3: கதை சொல்லுவோம். சொல்லும்போது என்ன பண்ணுவோன்னா, இடையில ஏதாவது விட்டுட்டோன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த சீன், இதுக்கு முன்னாடி இந்த சீன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கதையை வந்து ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி ஒரு இதுதான் இந்த கதை. இன்னைக்கு கதையோட தலைப்பு
4: புது ரத்தம்
3: ஊரும் பிளட் அப்படின்னு ஒரு பாடல் கூட வந்துல்ல, அது மாதிரி இதில் வந்து எல்லா கதையிலையுமே இந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய தொடக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அருமையாக தந்திருக்காங்க. அதில் இன்னைக்கு வந்து இந்த தொடக்கம் என்னென்னா, தென்மேற்கு பருவக்காற்று ஆவேசமாய் தன் வீச்சை ஒரு வாரம் முந்தி தொடங்கியிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் முன்னாடியே தொடங்கிட்டான் தென்மேற்கு பருவக்காற்று. நேற்று வரை சுட்டரித்த சூரியன்

0: மேகக்கூட்டங்களுக்கு மத்தியில் காணவில்லை அடைப்பு அடைப்பு குறியில வந்து கொடுத்துருக்காங்களாம். அதை வந்து அடைப்பு குறியிலே தந்திருக்காங்க, காணவில்லை. இன்னைக்கு வந்து மேகக்கூட்டத்துக்கு நடுவில் வந்து மறைஞ்சிட்டாரு, அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் இருட்டு மப்பு மந்தாரமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு கதையோட முக்கியமான ஒரு ஆளை வந்து நமக்கு எப்படி காட்டுறாங்கன்னா, கொஞ்சம் சோர்வான ஒரு உடம்புள்ளவங்க, அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு பேர் வந்து காமாட்சி. அவங்க கொஞ்சம் வயதானவங்க. அவங்க வந்து காய்ச்சல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் வந்து உடல் வலி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஒரு வார்த்தை அருமையாக கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையுமே வந்து பிறந்த குழந்தைகள் எப்படி பேசும், எப்படி சத்தம் போடுன்னு முன்னாடி ஒருத்தங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது கொடுத்துருந்தாங்க. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுமே பிறந்த உடனே எப்படி சத்தம் போடும், மான் தான் சத்தம் போடுமா, அது விலங்குகள்லேருந்து எல்லாம் அகில மொழியாம் அம்மா அப்படின்னு முனைங்கினாங்களாம் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக காய்ச்சல், ஐசியூவில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது கூட அவங்களுக்கு நினைவு இல்லை, ஏதோ தன்னுடைய உடம்புக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே எழும்பும்போது அவங்க மருமக வந்து வராங்க கிட்ட, ரமா அவங்க பேர். இவங்க சத்தம் போடுறத கேட்டு அவங்க வராங்க, வந்து அத்தை என்னாச்சு, ஏன் எழுந்துறீங்க, என்ன ஏன் இப்படி, நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சி அமுக்குறாங்க. அமுக்குனவுடனே அவங்க மருமகளை பார்த்து கண்ணீர் விடுறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க, உன்னை நீ மருமகளாக கிடச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு. இது எத்தனை வீட்டில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து உண்மையாக இவங்க வந்து மனப்பூர்வமாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து முன்னாடி அவங்கள நம்ம எப்படி ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நினைச்சு பார்க்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை.
1: அப்போ வந்து எனக்கு வந்து பெண் இல்லாத குறைய வந்து நீங்க ஆண்டவன் வந்து ஓம் மூலமா தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி. உங்ககிட்ட இருந்து அப்படி ஒரு கவனிப்பா இருக்கு, என் பையன் முருகன் கூட நல்ல வசதியா வாரிசிலோட ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாழ்த்து சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த சுவர்ல ஒரு கேலண்டர் இருக்கு, அதை பார்த்தா அதுல ஒரு முருகன் போட்டோ இருக்கு, அதை பார்த்து அப்படி கும்பிடுறாங்க. அப்போ மருமகள் கேக்குறாங்க, அத்தை ஏன் எப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க, நேத்துக்கு ராத்திரி வந்து போன்ல பேசிட்டாங்க உங்க மகன் பேசினாங்க, ஒரு வாரத்துல வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே இந்த அம்மா அந்த அத்தை சொல்றாங்க, அதுக்கு என்னம்மா என் பையன் முருகனுக்கு சேர்த்து நீ என்ன கவனிச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 15 நாள் ஓய்வு, 15 நாள் வேலை இந்த மாதிரி இருக்குது. அவன் வந்து போயிட்டு இருக்காங்க மகன்,
0: ஒரு ரெஸ்ட் இல்லாத ஒரு 15 நாள் வேலை, அப்புறம் 15 நாள் ரெஸ்ட் உள்ளவ, வீட்டுல ரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு வேலையில இருக்கிறாரு. இப்போ இதில் வந்து என்னென்னா, கல்யாணம் ஆன புதுசில் வந்து மருமகளை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க மருமகள்கிட்டயே சொல்கிறாங்க. நீ கவனிச்சுக்கிற, கல்யாணம் ஆன புதுசில் வந்து உன்னை நான் வேலைக்காரியாக மட்டமாக நடத்திட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம சினிமாவில் வர சீன் மாதிரி புடவை தலைப்பெடுத்து கண்ணீரெல்லாம் துடைக்கிறாங்க, அப்படி ஒரு காட்சி அதில் இருக்குது. நம்ம அதை நினச்சி கூட பார்க்கலாம் இல்லையா. இப்போ வந்து இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, ரமா பொதுவாக எல்லாருக்குமே வந்து பணம் வந்து பார்வையை மறைக்கும், அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. அது நான் ஆரம்பத்தில் நான் அப்படி உன்னை நினச்சிட்டு, உன்னை நீ வசதி இல்லாத இடத்துலேருந்து வந்தனால நான் உன்னை அப்படி நினச்சிட்டு நான் உன்னை வந்து ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ணாமல் இருந்துட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிருமா, இதெல்லாம் வந்து உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, மனுஷங்க தான் முக்கியம் அப்படிங்கிறத நீ உணர்த்திட்ட அப்படிங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
1: அதுக்கு வந்து ரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அத்த அப்படின்னு கேட்டுட்டு, பழச பத்தி ஏன் யோசிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகி போச்சு, உங்க பையன் கிடைச்சது வந்து எனக்கு தான் ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம் வந்து பார்வை மறைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியே அந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு கஞ்சி கொடுக்குறாங்க, சூடா கஞ்சி கொண்டு வந்துருக்க குடிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மருமகள் ரமா வந்து அத்தையை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற ஒரு மருமகளா இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு ரமாக்கு, எனக்கு கொஞ்ச நாள் கழிஞ்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னா, மகளை பார்த்ததுன்னு அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப ஆசையா வந்து கேக்குறாங்க, என்னம்மா கல்யாணம் ஆனதுதான் ஆச்சு, இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறியே. இது வந்து எல்லாரும் கேக்குற ஒரு கேள்விதான் இல்லையா. இருந்தாலுமே அந்த மக வந்து அந்த வீட்டுல சந்தோஷமா வரல அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம் இல்லையா, அதுவும் உங்களுக்கு புரிய வருது. இருந்தாலுமே கேக்குறாங்க, எங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு ஒரு ஞாபகம் இல்லையா, ஒரே

0: இதில் வந்து பார்த்துட்டு போகிறது, எவ்வளோ நாள் ஆச்சு நீ வர்றது வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மாமியார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலைமை தெரியும் இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு மாமியாரை விட்டுட்டுலாம் வர முடியாதும்மா, அவங்க ரொம்ப சுச்சுவேஷன், அதாவது ஐசியில் வந்து ரெண்டு நாள் வந்து நினைவில்லாமல் இருக்கிற ஒருத்தங்க அப்படின்னா இவங்க எப்படி கவனிச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து இன்னைக்கு இங்கே தங்கிடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா நைட்டு வந்து தனியாக விட்டுட்டு எல்லாரும் வர முடியாது, பையன் கூட இல்லை
1: பக்கத்தில்,
0: அதனால நிச்சயமாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க.
1: ஏன்னா வந்து பொதுவாக வந்து திருமணமான புதுசில் வந்து நிறைய பெண்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, எப்படி நம்ம எப்போ நம்ம வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இவங்க வந்து ரெண்டு வருடம் ஆகுது. ரெண்டு வருடம் ஆனாலுமே அம்மா பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள் மாறுது பாருங்கள். ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாரும் அங்கே போய் நிற்கணும்னு நினைக்கும் போது பொறுப்புகள் கூடும்போது நமக்கு போகக்கூட நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஆசிரியர் இந்த இடத்துல கொண்டு வராங்க. இதில் வந்து அவங்க அம்மா வந்து நீ இங்கே இரு, நீங்கள் தங்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை ரமா சொல்கிறாங்க, அம்மா நீ இப்படி பேசுகிறத முதல்ல நிறுத்து, நான் அங்கே ரொம்ப, அதாவது நீ உன்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. நீ இப்படி பேசுகிறத நிறுத்து, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கே இருக்கேன், இப்போல்லாம் என் மாமியார் உன்னை விட அன்பாக இருக்காங்கம்மா அப்படின்னு. அப்போ அம்மாவை வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, மருமகள் சொல்றாங்க. சில இடங்கள்ல வந்து ஆப்போசிட்டா மாமனார் கூட சில மருமகள்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ரிலேஷன்ல ஒருத்தங்க, அவங்க வந்து திருமணமான புதுத்தில் அவங்க மாமனாருக்கும் அவங்களுக்கும் கிளாஷ். எப்படின்னு சொன்னால், சமையல் வந்து அவங்க மாமியார் மாதிரி பண்ண மாட்டேங்காங்க, எதுனாலும் வைக்கிறது பிடிக்கலன்னு எப்பவும் ஒரு பிரச்சனை. அது வந்து ஒரு ஒரு செல்ல சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு அவர் வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது மருமக வந்து மாமனாரை வந்து சீரியஸாக எடுக்காமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவும் ஜாலியாகவே அதை கொண்டு போவாங்க. அது சொல்லுவாங்க, நேற்று அத்தை உப்பு போட்டாங்க மாமா, நான் கொஞ்சம் கூட சீனி போட்டேன் அப்படின்றாங்க, அதனால கொஞ்சம் இனிக்கும் அப்படிலாம். இப்போ என்னாச்சுன்னா, இவங்களுக்கு மகனுக்கு வந்து வேலை மாறுதலாகி சென்னை போகிறாங்க. சென்னை போயிட்டு அங்கே இருந்து மகளும் மருமகனும் சென்னை போயிட்டாங்க, இங்கே மாமனாரும் மாமியாரும் இருக்காங்க. அப்போ வந்து மாமனாருக்கு ஸ்பெஷலாக லெட்டர் போடுறாங்க, இது உண்மையாக நடந்தது. அன்புள்ள மாமா, பண்புள்ள மாமா, எப்படி இருக்கீங்க, நான் வந்து உங்கள் மகனை கட்டின இவங்க அப்படின்னு எழுதிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான் மாமா, நீங்கள் நல்லா உடம்ப பார்த்துக்கிங்க, எல்லாம் பார்த்துங்க, கூடவே நான் வெளியில் ஒரு மல்லிகை செடி வச்சுருக்கேன், அந்த செடிக்கு தண்ணி விடாமல் இருந்துடாதீங்க, என் மேலே உள்ள கோபத்தில் என்னன்னு அவர் வந்து சந்தோஷமாக அதை சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில். என் மருமக எனக்கு லெட்டர் போட்டிருக்கா, நான் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு லெட்டர் போட்டிருக்கா, அதனால் வரும்போது இந்த செடியை பூக்களவுக்கு வைப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றியெல்லாம் வளர்த்தாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி நிறைய கிளாஷஸ் இருந்தாலும் ஜாலியாக கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும் லைஃப் இல்லையா? சரி, இது ஒரு
0: புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கு, பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா?
1: சரி, இப்போ வந்து இப்போ அப்பா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து கொஞ்சம் குறைச்சி பேசணுன்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை விட நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னொன்னா அம்மாவுக்கு ஒரு கோபம் வரும்ல, அப்படி போடு உன்னைய திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வீட்டிலே ஏற்கனவே கொஞ்சம் வசதி குறைவாக இருந்திருக்காங்க. இப்போ இவங்க வீட்லேயே ரமாக்கு வீட்லேயும் ரமாக்கு அண்ணன் வேலை பார்த்து எடுத்து வீடு வசதி கார் எல்லாம் வந்துட்டு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ இருக்க வசதிக்கு நீ இங்கே வந்தா இளவரசி மாதிரி இருக்கலாம், அங்கே உன்னை இப்படி படாப்படுத்துறாங்களே, வேலைக்காரி மாதிரி வச்சுருக்காங்களே, அப்படி ஒரு ஃபீலிங் கூட அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து மெல்ல அதை சொல்லுவாங்களே, தூண்டிலை போட்டு சொடுக்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி. அம்மா எனக்கு நீ இப்படி பேசுறது பிடிக்கவே பிடிக்கலம்மா, சரி விடு நான் இப்பவே எங்க வீட்டுக்கு கிளம்புறேன், நீ இப்படி தான் பேசிட்டே இருப்பம்மா அப்படின்ட்டு
0: சொன்னதுமே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க பாருங்களேன், லட்சுமி ஏன் இப்படி வர்றமா, வந்ததும் வராததுமா ஏன் அவள் மனசை வந்து புண்படுத்துற, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, பேசாம இரு, நீ இந்த காஃபியை குடிமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல சாப்பாடு தயார் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் வந்து சொன்ன வார்த்தை, நான் இப்பவே போயிருவேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு அந்த எண்ணம் புரியும் இல்லையா? உடனே இப்படி சொல்றாங்க, இப்படி சொன்ன பிறகுதான் அவங்க வந்து அந்த நாட்கள் அப்படி அந்த நாள் போகுது, சாயந்தரம் அதுக்கு
1: இதுல ஒரு விஷயம் பார்க்கலாம். நிறைய வீடுகள்ல வந்து இப்ப சண்டைகள் வர்றதுக்கு காரணமே வந்து அது பாட் மாறி மாறி பேசிட்டே இருக்கிறது. இதுல வந்து இவங்க அப்பா வந்து அதுல வந்து ஒரு இடையில புகுந்து அதை நிறுத்துறதுனால அந்த இடம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. சோ இதே மாதிரி எல்லா இடங்களையும் ஒரு இப்ப மாறி மாறி வார்த்தை

0: வாக்குவாதங்களை வளர்க்காம அப்படி கொண்டு போனா வாழ்க்கையில வந்து எப்பவுமே திருப்பங்கள் நிறைந்ததா இருக்கும் இல்லையா, அது வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது. இதோட நேயர்களுக்கு வந்து ஒரு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்
12: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
14: திருமாணிக்கம் திரைப்பட பாடலை தொடர்ந்து வாசிப்போம்.

நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லாம் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: நேரம் 10:21. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வாசிப்பை சுவாசிப்போம். வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில இன்றைக்கு கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து 10 சிறுகதைகளின் தொகுப்பாக வந்த நூல். அதுல இன்னைக்கு வந்து புது ரத்தம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு உறவு பாங்கான ஒரு கதை, குடும்ப கதை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மகள் மருமகள்கான ஒரு பந்தம் அப்படிங்கறத கூட மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்க, அம்மா குறிப்பாக அம்மா என்ன சொல்றாங்க வீட்டுக்கு வந்த மகள் கிட்ட, என்ன நீ பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க, சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா மகள் வந்து அந்த அத்தைய வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க, போன இடத்த வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு கேக்குறாங்க, என்னம்மா அண்ணிய காணோமே, அண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
9: அதாவது அந்த டைம்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அண்ணி எங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் தான் அவங்க அண்ணியை அவங்க வீட்டுக்கு போன்னு அனுப்பி வச்சேன். ஏன்னா இங்கே இருந்து அண்ணனுக்கு கொஞ்சம் கடனும் இருக்குல்ல, அதை அடைக்கணும்னா அண்ணன் வேலைக்கு போயிருக்கான் சம்பாத்தியம் பண்ண போட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்க சேஃபாக பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீ இந்த இடத்துல என்னம்மா பண்ற, நீ ஓ மருமகளை நீ வந்து அங்கே அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்க, அப்ப நான் வந்து இங்க வந்தோன்னா நீ இங்க இருங்கிற என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு குடும்பத்துல, ஒரு குடும்பத்துல நடந்தது. அவங்களுடைய மகன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து 2-3 பெண் குழந்தைகள். அப்ப வந்து அவங்க வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும்போது எல்லாரும் வரணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. யார தள்ளி, வெளிநாட்டு இருக்க அந்த மகனை தள்ளி மத்த எல்லாரும் வரணும்னு ஃபீல் பண்றாங்க. எப்படின்னா, ஐயோ அவ வரலையே, இவ வரலையே, இவ பெண் குழந்தைகள் தான் இங்க வந்து நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து மூத்த மருமகள் தான், மூத்த மருமகன் தான், மகன் தான் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. மூத்த மருமகள் கேக்குறாங்க, எல்லா பெண் குழந்தைகளும் வரணும்னு நினைக்கிறீங்களே, அப்ப என்னுடைய கணவர் உங்க மகன் வரணும்னு நீங்க நினைக்கலையான்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் என்னவா இருக்கும், அவன் வந்து பணம் சம்பாத்தியம் பண்ண போயிருக்கான், அவனுக்கு தொழில் அது, அதாவது இப்படி சமாதானம். அப்ப அது அவங்க வரணும், வந்தா அந்த என்ன என்ன தடைபடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய இடங்கள்ல இது நடக்குது. ஆனா ஒருவேளை அது வந்து லீவு கிடைக்காத காரணங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு தவறான எண்ணம் வரும். அந்த மருமகளுக்கு நம்ம கணவர் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மக வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்கள்லாம் வரும். ஆனா சாதாரணமா இதை வந்து சும்மா சிம்பிளா நினைச்சு பார்த்தோம்னா எப்படி நினைச்சு பார்க்கலாம், ஒருவேளை பக்கத்துல இந்த குழந்தை பெண் குழந்தைகள்லாம் ஊர்ல இருக்கிறதுனால வரணும்னு நினைக்கிறாங்க, மகன் வெளிநாட்டுல இருக்கிறதுனால வர்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கூட தோடலாம் இல்லையா. சோ அது வந்து இப்ப இதுக்கு இன்னொரு விஷயம் ரமா சொல்றாங்க, அம்மா உனக்கு உலக அனுபவம் போதாது அப்படின்னு மகன் வந்து அம்மாட்ட சொல்றாங்க. இப்போ வந்து அதுக்குள்ள மாமியார் என்ன சொல்ல, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உன் மாமியார மிரட்டி உருட்டி நகையெல்லாம் வாங்கிரு, உன் மாமியார் வச்சிருக்க நகையெல்லாம் வாங்கிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ இது வந்து நிறைய பேருக்கு இப்ப அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், நம்ம வீட்டுல எப்படி நடந்தே, நம்ம வீட்டுல அந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகளை வந்து அப்படி கதையில கொண்டு வந்திருக்காங்க.
8: ஆமா, அப்ப வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீட்டுல இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்து அத்தை வந்து தனியா இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக வந்து ரம வந்து கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா என்ன அப்படின்னா, கதவு வந்து பூட்டி இருக்கு. ரொம்ப பயந்துட்டாங்க, கால் பண்ணி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ளாடிதான் இருக்கு.
9: அம்மாவோட மாமியார் அவங்கள வந்து காணல வீட்டுல.
8: ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாதவங்க எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற தவிப்போட என்ன பண்றாங்க

0: கோவிலுக்கு போவோம், கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வீடு போட்டி இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட கோவிலுக்கு தான் அதிகம் போவாங்க மாமியார். அதனால கோவிலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க
1: போறாங்க. அப்ப கோயில போய் பார்த்த உடனே அங்கேயும் வந்து காணல அப்படின்னு, அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அம்மா மாமியாரோட தொலைபேசியில அடைச்சு பாக்காங்க.
0: கூப்பிட்டு
1: பார்த்தோன்னா அந்த செல்போன் என்னன்னா வீட்டுலதான் சவுண்ட் கேக்கு. அப்ப போனையும் வச்சுட்டு இவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு கோயில போய் பதட்டமா நின்றுட்டு இருக்கும்போது அவங்க மாமியாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வராங்க. வந்தோடனே எங்க மாமியாரை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன்னா இப்பதான் வந்தாங்கம்மா சாமி கும்பிட்டுட்டு, ஒரு வேற ஒருத்தங்க கூட உங்க மாமியார் கிளம்பி போயிட்டாங்க, ஒரு பெண் வந்தாங்க அவங்க கூட கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெண் வந்தாங்க அவங்க கூட கிளம்பி போயிட்டாங்கன்னு இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், யாரா இருக்கும் அந்த பெண், அவங்க கூட எதுக்கு என் மாமியார் போகணும் அப்படின்னு ஒரு டவுட்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அவசரமா வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க.
0: அப்ப கூட போயிருக்காங்க அப்படின்னு நிச்சயமா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட பேசினவங்களோட அடையாளம் எல்லாம் கேக்குறாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிலாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் சமாதானம் ஆகுது. ஏன் அப்படின்னா வீடு திறந்திருக்கு, மாமியாரோட சத்தம் கேக்குது, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. பாக்கும்போது அந்த கோவில பார்த்த பெண்மணி சொன்ன அதே அடையாளத்தோட ஒரு பெண் கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க.
1: பேசிட்டு இருக்கும்போது இவங்க இதுல வந்து என்ன என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற அடையாளம் எல்லாம் கேட்டுட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே இங்க வீட்டுல அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்பந்தான் கொஞ்சம் ஆசுவாசமா மூச்சு விடுறாங்க மருமக. ஆ மாமியார் வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னா அது யாருன்னா அவங்க பேர் வந்து அவங்க ஒரு நர்ஸ், அவங்களுக்கு மாமியாருக்கு தெரிஞ்சவ ஒரு நர்ஸ் இருக்காங்க.
0: அவங்க பேர் சுஜாதா.
1: சுஜாதா, இந்த சுஜாதா வந்து என்னன்னா கரெக்டா வந்து நீங்க நர்ஸ் சுஜாதா தானே அப்படின்னு இவங்க கேட்டோன்னா கரெக்டா பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னா, ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்தாங்கல்ல அவங்க மாமியாரு, அது சுகம் இல்லாம அப்ப பழக்கமான அந்த நர்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்த்ததை விட நீங்க ரொம்ப ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்களேன்னு மருமகள்கிட்ட கேட்குறாங்க, ரம்மா கிட்ட. ரம்மா வந்து ஒரு ரம்மா வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரே வேலையை மாமியாரை கவனிக்கிறது வேலை பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பில் இருக்கிறதுனால ஒரு வேளை நம்ம உடல் மெலிஞ்சிட்டோமோ அப்படின்னு அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது இவங்க வந்து டூ வீலரில் தான் மாமியாரை தேடி போயிட்டு வந்தாங்க. ஸோ அது அதில் வந்து களைப்பாக இருக்குமோன்னு கூட நமக்கு தோணும், ஏன்னா பைக்கில் போயிட்டு வந்தாங்கல்ல.
0: இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேக்குறாங்க, என்ன அப்படின்னா உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அந்த சுஜாதா. அப்படியா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்களா, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நர்ஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கேக்குறாங்க. இதை கேட்டோட நமக்கு என்ன தோணுது, அப்படி என்ன விஷயம் இருக்கும் எல்லாத்தையுமா அப்படின்னா, அப்படி என்ன அவங்களுக்கு சுஜாதாவுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லையா.
1: வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாமியார் என் மருமக தான் எனக்கு வந்து மறு உயிர் கொடுத்தது, ஐசியூல சேர்த்து என்ன காப்பாத்தின விஷயம் இதெல்லாம் வந்து தெரியுது அப்படின்னு, என் மருமக தான் என்னை இப்ப காப்பாத்தினாங்க அப்படிங்கிற, அதுவும் இல்லாம பிளட் கொடுத்துருக்காங்க மருமக,
0: அதுதான்
1: ரகசியமா வச்சிருக்காங்க. அதை வந்து மருமக சொல்லல, உங்களுக்கு நான் பிளட்டு தந்தை அப்படிங்கிறத சொல்லல. ஸோ அதுதான் வந்து ஊரும் பிளட்டுன்னு சொல்றது அந்த கதையோட தலைப்பதில் தான் வருது. ரத்தம் கொடுத்ததுனால ஒருவேளை அது வந்து அத்தை நம்ம ரத்தம் வீட்டுக்கு போய் பார்த்து அம்மா காலை தொட்டு வணங்கி ரம்மாவை பார்த்து சிரிக்கிறாரு. சரி அப்போ வந்து சுஜாதாவை பார்த்த உடனே நீ எப்படி இருக்கீங்கன்ட்டு அவங்கள்ட்டையும் கேட்குறாரு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த சுஜாதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப மலி ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து செக் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க வந்து தாய்மை அடைஞ்சிருக்கதையும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில். அப்போ வந்து நமக்கு தேவணும் எப்படி செக் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு தோணும்போது அவங்க நர்ஸா இருக்கனால அவங்கள்ட்ட எல்லா விஷயமும் அவங்க கையில இருக்கு. அதை வச்சு
0: வீட்டுக்காக வந்தவங்க இங்க வந்தப்போ அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் அந்த மகன் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ரத்தம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இவன் ரமா அவங்களோட ரத்தம் தான் மாமியார் உடம்புல இருக்கிறதுனால உங்களுக்குள்ளாடி இப்ப வந்து ஒரு
1: அதாவது அவங்க என்ன சொல்ற அம்மா ரமா உங்களுக்கு ரத்தம் தந்ததுனால ரமாவோட குணம் உங்களுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்ற ரத்தம் அதுல ஏ ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒரு புதிய தலைமுறை உருவாக

0: கூடிய ஒரு மகிழ்ச்சியும் கூட அங்கே இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கதைகள் வந்து என்னென்னா நம்மளுடைய சமூகத்தில் நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் ஒரு சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து அந்யோன்யமாக அன்பா ஆதரவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் குடும்பம் என்ன ஆகும், சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறத கொண்டு வந்திருக்காங்க.
1: நிகழ்ச்சியோட நிறைவுக்கு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களை இன்றைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் நூலை படிச்சு முடிச்சிட்டோம். நிகழ்ச்சி இதுவரை உங்களோடு
0: கலைமகள் பாலசுப்ரமணி
1: ஆர் பத்னஸ்ரீ பரமேஷ்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேரம் 10:31. திரு இசை திரையில் முதலாவதாக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறியே? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: குமரி பண்பலை 101 திதிக்கும் திரு இசையில் அடுத்து வரும் பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் ஒன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பவதாரிணி குரல்கள்.

0: கேட்ட பாடல் மரகதமணி இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்கள் ஒலித்தது அழகன் திரைப்படத்திற்காக.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 11:07 பேசுங்க மக்களே பேசுங்க, வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு மகிழலாம். திதிக்கும் திரை இசையில் அடுத்து வரும் பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் சித்ராவின் குரல்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்.

0: மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கடல் சங்கமம் குமரியில் நேயர்களின் சங்கமம் குமரி எஃப்எம் 101 சங்கீதம் சந்தோஷம் எப்போதும் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:03. இப்போது கேட்போம் எக்ஸோர்.

0: மேக்சூர் கேட்டீர்கள். காற்றலைகளில் உங்களோடு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:09. ஆரம்பமாவது பேசுங்க மக்களே பேசுங்க. இன்றைக்கு பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் வெட்டூனி மடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். மழலி கொஞ்சம் மொழி கேட்க பள்ளி வளாகத்திற்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. பிள்ளைகளின் கிள்ளை மொழி, கள்ளமில்லா புன்னகை மொழி அழகை, காதோரம் கீதம் என கேட்டு மகிழும் காலை வேளை, புதன்கிழமை பொழுதை பொன்னானதாக்க இன்று பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலையை வழங்க காத்திருக்கின்றனர் வெட்டூர்ணி மடம் அரசு தொடக்க பள்ளி மாணவ செல்வங்கள். அவங்களை இப்ப சந்திக்க போறோம், சந்திச்செல்லாம். பேர் என்னடா
2: கண்ணா? எம் ஹரிணி.
1: ஹரிணி என்ன படிக்கிறீங்க?
2: 5ஆம் வகுப்பு.
1: இறைவணக்கம் பாடுவோமா?
2: வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ் கடலை பெருந்தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே.

கொண்டு வாழியவே, எங்க தமிழ் மொழி, எங்க தமிழ் மொழி என்றென்று வாழியவே, எங்க தமிழ் மொழி, எங்க தமிழ் மொழி என்றென்று வாழியவே. சூழ்களை நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்க பையகமே, தொல்லை வினை தரும் தொல்லை அகஞ்சு.

0: அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாரியவே, வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாரியவே, வளர்மொழி வாரியவே, வளர்மொழி வாரியவே. நன்றி.
1: அன்னை மொழியாம் அமுத மொழியான அந்த செந்தமிழ் தென்மொழி அதாவது தமிழ் மொழி வாலிய வாலியன்னு அருமையா பாடிட்டாங்க. சீமா உலகின் முதல் இசை தமிழ் இசைன்னு சொல்லுவாங்க, அந்த இசையோடு கலந்து தமிழ் அமுதத்தை நம்ம பருகியாச்சு. அடுத்தது ரெண்டு பேர் வந்திருக்காங்க, பேர் கேட்டுருவோம். அப்ப என்ன சொல்றீங்களா?
2: My name is Martina.
1: உங்க பேர் என்னப்பா? பேர் மட்டும் சொல்.
2: My name is Saran.
1: என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்?
2: Second standard.
1: என்ன பண்ண போறீங்க இப்போ?
2: ஆர்ச்சி சூடி.
1: சொல்லுங்க கேட்போம்.
2: ஆர்ச்சி சூடி.

0: நன்றி வணக்கம் கூட அழகா ராகமா இருந்தது. சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் உங்க ராகத்துல அது அப்படி எல்லாம் மறைஞ்சே போயிடும். அடுத்தது ஒருத்தர் சேர்ந்து வந்திருக்காங்க, அவங்க பேரு கேட்டுலாம் பேசுங்கம்மா.
1: அபிலேஷ்.
0: அபிலேஷ் என்ன படிக்கிறீங்க
1: கண்ணா?
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?

அதுக்குள்ளே இருந்த அந்த வாழ்க்கை.

0: ஆகா எவ்வளவு அழகான பலப்பல வண்ணங்கள்ல பட்டாம்பூச்சி, அப்பப்பா ருவா இருக்கிற நாம பறக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணம் அதுதான். அதனால நிச்சயமா முயற்சி பண்ணா எல்லாருமே ஜெயிக்கலாம்னு அழகா குழந்தை கதையில சொல்லிட்டாங்க. உங்க பேர்
1: என்னடா?
0: இவ்வளவு யோசனையா, எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ரெண்டு பேரும் மூன்றாம் வகுப்பு தானே, அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா, விட்டு கொடுக்க வேண்டாமே. என்ன பண்ண போறீங்களா?
1: நாங்கள் இப்பொழுது நமது உடல் உறுப்புகளை பற்றி கூற வந்துள்ளோம். பாதம் கைகள் ஓட ஓட சேர்ந்து போகும், ஆனால் பாதங்கள் வாழ்நாள் முழுக்க ஓடினாலும் புதுசு போல இருக்கும். உடல் எந்த பொருளும் தாங்கி பிடிக்காமல் நிற்காது, ஆனால் இந்த உடல் தன்னை தானே சமநிலையில் வைத்துக் கொள்கிறது. நாக்கு எந்த ஆய்வகமும் எல்லா சுவையையும் சோதிக்க முடியாது, ஆனால் நாக்கு எந்த கருவியும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான சுவைகளை அடையாளம் காணும். குரல் வலை எந்த கருவியும் எல்லா வழியையும் எழுப்ப முடியாது, ஆனால் குரல் வலையிலிருந்து ஆயிரக்கணக்கான அதிர்வெண்கள் வரும்.
0: குரல் வலையிலிருந்து ஆயிரக்கணக்கான அதிர்வெண்கள் வரும் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: உடல் உறுப்பு பற்றி பேச வந்தேன். தோல் உடல் 75% தண்ணீர் ஆனால் லட்சக்கணக்கான ரோம துளைகள் இருந்தும் ஒரு சொட்டு கூட கசியாது. இதயம் எந்த பேட்டரியும் சார்ஜ் இல்லாமல் ஓடாது, ஆனால் இதயம் பிறப்பு முதல் இறப்பு வரை நிற்காமல் துடிக்கிறது. ரத்தம் எந்த பம்பும் எப்போதும் ஓடாது, ஆனால் ரத்தம் வாழ்நாள் முழுக்க நிற்காமல் உடலில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காது எந்த சாதனமும் எல்லா ஒளியையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் காதுகள் ஒவ்வொரு ஒளியையும் கேட்டு அர்த்தம் புரிந்து கொள்ளும். நன்றி.
0: சரிங்களா, உடல் உறுப்புகள்ல எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க வாயினால சொன்னப்பறதை நான் உணர்றேன். அப்பா பேட்டரியே போடாம வாழ்நாள் ஃபுல்லா இயங்குதுன்னு அது இதயம் தான். அப்பப்பா லப்டப் லப்டப் லப்டப் அப்படின்னு துடிச்சுட்டே இருக்கு. நிச்சயமா அழகா சொல்லிருக்காங்க ரெண்டு பேரும். அடுத்தது வாங்கம்மா, நீங்க கிளாஸ், எந்த கிளாஸ், பேர் சொல்லு.
1: தனுஷ்ரீ. இப்ப
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க?
1: பாட்டு
3: பாடுங்க.

0: இருந்துச்சு பாட்டு. உங்க வீட்டுல என்ன மரம்லாம் இருக்கு சொல்லுங்க?
1: வேப்பமரம்.
0: வேப்பமரம் மட்டும் இருக்கா? முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா?
1: பின்னாடி.
0: அங்க போய் உட்காந்து அப்படியே காத்து வாங்கிட்டே இருக்கலாம்ல. வேப்ப மரத்தை நல்லா விளையாடி இருக்கீங்களா? தேங்க்யூ. நிலத்தந்து குளிர்ச்சியம் வந்து கூடவே நாம சுவாசிக்க நல்ல ஆக்சிஜனே தருது. அது மட்டும் அடையே மரத்தோட பயன்கள் என்னென்ன? மழை கூட நமக்கு தருதே அப்படின்னு அருமையா சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா. பேர்
1: சொல்லிருங்கப்பா.
0: எந்த கிளாஸ்மா?
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
0: கோமா இருக்கீங்களா? இங்க மேல

0: வச்சுட்டாங்க. என்ன பண்ண போறடா?
1: கதை சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு பெரிய கோட்டை கட்டினாராம். அதுக்குள்ள மரத்தால செஞ்ச பொருட்களால் அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சாராம் நினைச்சாராம். வேலை ஆட்களை விட்டு மரத்தெல்லாம் வெட்ட சொன்னாராம். மந்திரியா வெட்டிட்டு வந்தாங்களா. மந்திரியா ஊருக்குள்ள போகும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்களாம். என்னன்னு கேட்கும் போது ராஜா மரத்தெல்லாம் வெட்டிட்டு போயிட்டாங்க, தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் ரொம்ப பஞ்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ராஜா கொஞ்ச நாட்கள் கழித்து ஏன் மழை பெய்யவில்லை அப்படி என்று கேட்டாராம். அப்போ மந்திரியால் சொன்னாராம், மரத்தை வெட்டினால் தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் பஞ்சம் ஏற்படுகிறது அப்படி என்று கூறினாராம். அப்போ ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு மரம் வளர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். மந்திரியார் ஊருக்குள்ள போய் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாருமே மரம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச வருஷங்கள் கழித்து மழையும் பெஞ்சிட்டான். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நன்றி, வணக்கம்.
0: என்ன ஒரு நல்ல அருமையான கதை. ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, மரம் வளர்த்தாதான் மழை இருக்கும் அப்படின்னு அருமையா சொல்லுது. சூப்பரான கதை கேட்டோம். அடுத்தது உங்க பேர் என்னப்பா?
1: கார் காட்சி ரக்ஷன் சிம்ருதி.
0: எந்த கிளாஸ்ல இருந்துருக்கீங்க?
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
0: சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ
1: பாடல்
0: பாடுங்க.
1: தங்க விழாவாய் தங்க விழாவாய் தங்க விழாவாய் தங்க

0: எங்கள் தமிழ், சங்க தமிழ், அதுல வந்து எத்தனை எத்தனை நூல்கள், எண்ணற்ற தமிழ் நூல்கள் அப்புறம் கொட்டி கிடக்குதே அப்படின்னு அத்தனையே சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: அகமும் புறமும் தொட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. உங்க பேர் என்னப்பா?
0: வர்ஷிக்.
1: வர்ஷிக் என்ன படிக்கிறீங்க?
0: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
1: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். பின்னால அப்படி கை கட்டி அப்படி ஜம்முன்னு வந்து நிக்கிறாரு. என்ன பண்ண போறீங்கப்பா?
2: ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி பேச போவேன்.
1: பேசுங்க, கேட்போம்.
2: இன்று நான் மக்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி பேச விரும்புகிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் 1931 அக்டோபர் 15 அன்று பிறந்தார். அவர் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். சிறு வயதிலே கடின உழைப்பையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்தார். வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வியில் சிறந்து விளையினார். அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆவார். ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தார். அதனால் அவர் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டார். 2002 முதல் 2006 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்தார். இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள் மாணவர்களுக்கு அறிவை கூறினார். கனவு என்பது தூக்கத்தில் வருவது மட்டுமல்ல, தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்றார். அவரது வாழ்க்கை எளிமைக்கும் பண்டிச்சிக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. அவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அக்னி சிறகுகள் அவரது புகழ்பெற்ற நூலகம். முன்னேற்றத்திற்காக அவர் தொடர்ந்து உழைத்தார். அவரது சாதனைகள் இன்று வரை அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கின்றன. 2015 ஜூலை 26 அவர் மறைந்தார். ஆனால் அவரது கனவுகளும் சாதனைகளும் என்றும் வாழ்கின்றன. அவரை போல நாமும் உயர்ந்த இலக்குகளை வைத்து உழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: தூங்கும் போது காண்பது கனவு இல்லப்பா, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு ஒரு அருமையான லட்சியத்துல அப்படி மாணவர்களை வந்து அப்படி ஒரு எழுச்சி மிக்க ஆட்களை வந்து மாத்திரத்துல அந்த ஒரு வாக்கியமே போதும் அப்படின்னு சொன்னான். சரிம்மா, இப்ப இவங்க சொல்றத கேட்கும் போது நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே, கலாமையாவோட நினைவுகள் எல்லாமே ஊற்றெடுத்து வருது. அடுத்தது உங்க பேர் என்னப்பா?
2: ஜோன்ஸ் பிரைட்.
1: பிரைட், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.

0: ரொம்ப யோசிச்சுட்டே பேசுற மாதிரி இருக்கு. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பேசுங்க சரியா. என்ன பண்ண போறீங்க இப்போ?
1: கல்வியை பத்தி கவிதை கூறேன். கல்வி அது தாய், புதிதாய் நம்மை பிறப்பிக்கும். கல்வி அது தந்தை, கையை பிடித்து நடத்திடும். கல்வி அது ஆசான், நல்வழி நலமே செலுத்திடும். கல்வி அது வேர், ஆழ ஊன்றி வளர்த்திடும். கல்வி அது ஏணி, உயர்ந்த நிலை உயர்த்திடும். கல்வி அது தோணி, அலைகள் கடக்க உதவிடும். கல்வி அது ஆபரணம், வாழ்வை அழகாக்கிடும். கல்வி அது புதையல், வாழ்வை வளமாக்கிடும். கல்வி அது துணை, அச்சமது அகற்றிடும். கல்வி அது எல்லாமும், உயிராய் நம்முள் நிறைந்திடும். கல்வி அது எல்லாமும், உயிராய் நம்முள் நிறைந்திடும். நன்றி.
0: கல்விதான் எல்லாம். சீமா, தாய் தந்தை ஆசான் அணி ஆபரணம் எல்லாமே அனைத்துமே உயிர் எல்லாமே கல்விதாப்பா. கல்வி கற்றோம் அப்படின்னா நம்ம வந்து வருங்காலத்துல ஒரு பெரிய நிலையில இருப்போம் அப்படின்னத கவிதையே சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லணுமா?
1: என்ன படிக்கிறீங்க? உலகின் ரகசியம் பழைதான

வருஷத்தில் 3 மாசம் கிடைத்திடுங்க. அட உடல தம்பாக்கோ மனச சில்லாக்கோ வருஷத்தில் 3 மாசம் கிடைத்திடுங்க. கருப்பட்டி கடையிலே கருப்பட்டி வந்தாங்க, கருப்பட்டி இருந்தாங்க, மூணாங்க வாங்க சொன்னு சீனி சக்கர வேணான்னு சொல்லுங்க. கருப்பட்டி சாப்பிட நினைப்போமுங்க. அட சீனி சக்கர வேணான்னு சொல்லுங்க. கருப்பட்டி சாப்பிட நினைப்போமுங்க. கிழங்கு

மேகங்களை கண்டால் தோகை விரித்து ஆடும். அக்காட்சியை காண்பவர் கண்ணை கவர வல்ல

0: அது.
1: மயில், தானியங்கள், சிறுபூச்சிகள், இளவிருந்தங்கள், பழங்கள், தாவரங்களை உணவாக உண்ணும்.
0: மயிலுக்கு போர்வை போற்றிய வள்ளல் பேகன், மயிலுக்கு சீகி, திரிமுகம் போன்ற வேறு பெயர்கள் உண்டு.
1: மயில் நொழி அகவும் என்றும் கூறுவர்.
0: மயிலை குறிஞ்சி நிலம், முல்லை நிலம் ஆகியவற்றின் அதிகமாக காணலாம்.
1: மயிலின் தொகை அழகு பொருளாகவும் மயிலின் ரத்தம் எலும்பு நரம்பு நோய்களை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுகிறது. மயில்களில் சரணாலயம் திருச்சிக்கு அடுத்த விராலி மலையில் உள்ளது.
0: மக்கள் வீணாக மயிலை வேட்டையாடுதலை தடுப்போம். நம் நாட்டின் தேசிய பறவை மயிலை பாதுகாப்போம்.
1: நன்றி.
2: நிச்சயமா அந்த மயில் வந்து சிறகு விரித்து ஆடக்கூடிய அழக பாக்கணும்னா ரெண்டு கண் போதாதுப்பா. அவங்க பேசுறது கேக்குறதுக்கும் நம்ம காதுகள் காணாது அப்படின்னு நினைச்சு காது காணாதுப்பா. சரி, அவங்க பேர் என்னம்மா?
3: ஹரிணி.
2: ஹரிணி எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: 5ஆம் வகுப்பு.
2: இப்ப என்ன பண்ண போறீங்கடா?
3: திருக்குறள். அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபாகம் முதற்கத்துக்கு நாளாய பயனன்கள் வாழறிவன் நச்சா தொலாரேனே மனமி சேர்கினால் மானடி சேர்ந்தா நிலமிசை நீண்டு வாழ்வா வேண்டுதல் வேண்டாமை இல நடி சேர்ந்தாக்கு யாண்டும் விரும்பே இல இரு சேருவனையும் சேரா அருவன் பொறுச்சே புகழ் புரிந்தா மாட்டு பிறவி பெருங்கள் நீந்துவர் நீண்டார் இறைவன் அடி சேராதா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய பூ மலை நீரிஞ்சி அமையாது உலக நீ யாராக்கு மானிஞ்சி அமையாது ஓலுக்கு.
2: ரொம்ப வேகமா திருக்குறள் நிறையவே சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஆனா நேரம் குறைவா தான் இருக்குது முடிஞ்சிச்சு. நிச்சயமா தமிழ் மொழி வாழ்த்துல தொடங்கி தமிழ் மறையாம் வேதம் நம்முடைய திருக்குறளை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க, அருமையா முடிச்சிருக்காங்க. சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகளாக வானவில்லின் வர்ணஜாலமாய் வண்ண கோலமாய் வார்த்தை அழகில் நம் மனங்களை வருடும் விதமாக இதுவரைக்கும் இறைவணக்கம், ஆத்தித்துடி பாடல், அப்புறமா கதை, உடல் உறுப்புகள், வீட்டுக்கு ஒரு மரம் எடுப்போம் பாடல், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களை பற்றின உரை, கல்வி, கவிதை, பனமரம் அப்படின்னு சொல்லி திருக்குறள் அப்படி அருமையா வந்து அசத்திட்டாங்க. வெட்டூரி மடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக காட்டணிகளில் உலாவர செய்த இறையருளுக்கும், நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்து தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு நாம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
4: பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை பள்ளி வளாகத்திலிருந்து தொகுத்து வழங்கிய நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன்.

இன்றும் என்றும் எப்போதும் கேட்க கேட்க திதிப்பு. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:34 நிமிடம். நேரலை ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படிங்கிற தலைப்பு தான் பேச போறோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு முன்மாதிரியா நாம தானே இருக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களை பார்த்துதான் நிறைய விஷயங்களை, நிறைய பழக்கங்களை வந்து குழந்தைங்க பழகிக்கிறாங்க இல்லையா. அது போல நாம நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு நாம தானே கத்துக் கொடுக்கறோம். எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, குழந்தைங்க பேசுறத பார்த்தோ இல்லைன்னா அவங்க செயல்படுற விதத்தை பார்த்தோ நீங்க வந்து வியந்திருக்கீங்களா? நிச்சயமா எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்தில், ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து ஆச்சரியப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி ஆகணும். பெரியவங்க வந்து நம்ம தானே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைங்கள்ட்ட என்ன கத்துக்க இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா அது வந்து சரியா அப்படின்னு தெரியல. அதாவது இப்போ வந்து குழந்தைங்க சொல்ற நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், ஆஹா இப்படி யோசிக்க முடியுமா அப்படின்னு. ஒரு வார்த்தையில டானு கேட்பாங்க, அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் இப்படி இருக்கலாம், ஆமாம் இப்படி நம்ம யோசிக்கலையே அப்படின்னு தோணிருக்கும்ல. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்கன்னு மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நம்ம பார்க்குற குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரிதான், இப்போ வந்து சில விஷயங்களை வந்து பொய் சொல்ல இருக்க கற்றுக்கு, இந்த குழந்தைங்க மாதிரி பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தைங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, குழந்தைகிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லுங்க நேர்களை. இன்றைக்கு குமரி பன்மொழியுடன் அதை பற்றி பேசுவோம். குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படிங்கிற டைட்டிலில் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழையுங்கள். 2602240209 7222

0: இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 8903257309. சரி, நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோயில் புதுக்கொடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
0: வணக்கம் சார், முதல் நேரம் வந்திருக்கீங்க, சொல்லுங்க சார்.
1: குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சில நல்ல விஷயங்கள் நம்ம பெரியவங்க கத்துக்கிடுவாங்க.
0: ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார்.
1: ஆமா, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, நான் முன்னாடி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தான். அதுல இரண்டாவது பெண் குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கும்.
0: முன்னாடி ரெண்டு பெண் குழந்தை, எப்பவுமே உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அப்படித்தானே?
1: புகைப்பிடிக்காதீங்க எல்லாம் சொல்லுவா. நான் அதை வந்து அசால்ட்டா விட்டுறேன். என் மனைவி சொன்னா, என் மூத்த மக சொன்னா, நான் அதெல்லாம் கேட்டுக்கிட மாட்டேன். சரி சரி சொல்லிட்டு டெய்லி குடிச்சுட்டுதான் இருப்பேன். புகை பிடிக்கிறது நமக்கு இந்த கெட்ட பழக்கம், அந்த புகை பிடிக்கிறது.
0: அதாம
1: அது சொல்லிட்டே இருக்க நேரத்துல அது என்ன ஆச்சு போச்சுன்னு, நான் ஒரு நாள் இந்த புகை பிடிச்சிட்டு அந்த ஒரு இடத்துல போடுற குப்பையை அள்ளிட்டு அப்படி ஏன் தோண்டி காட்டுறாங்க. என்ன பாருங்க, எவ்வளவு சிகரெட்டு குண்டு கிடக்கு பாருங்க அப்படின்ட்டு. அப்ப நான் பாத்துட்டு சொன்ன, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் மக்கள், சத்தியம்
0: பண்ணுங்க.
1: உடனே என் மக சொன்னா, நீங்க இப்படிதான் டெய்லி சொல்றீங்க, நீங்க ஏன் பேர்ல சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே சத்தியம் பண்ணிட்டு அன்னையில இருந்து நான் புகை பிடிக்கிறத விட்டுட்டாம்மா. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல.
0: ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுங்க.
1: உண்மையிலேயே சின்ன குழந்தைகள்ட்ட இருந்து நல்ல பாடங்கள்,
0: நல்ல நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை முதல் நேரம் வந்து சொல்லிருக்கீங்க.
1: பேரம்பாத்தியிட்ட இருந்து இந்த அலைபேசியில உள்ள சில
0: விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம்.
1: நல்ல சின்ன குழந்தைகள்ட்ட நமக்கு இல்லாத நல்ல ஒரு
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க.
4: பெரியோலையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிருப்பீங்க அப்படின்னா, நான் குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படின்னு. என்ன ஒரு விஷயத்துல வந்து நீங்க அப்படி ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன?
4: அதாவது மேடம், என் பொண்ணு என்னன்னா, நான் அவட்ட இருந்து கத்துக்கிட்டது, நான் கூட நல்லா ஃபீல் பண்ணது உண்டு. அதாவது ஒரு போட்டின்னு போகும்போது அதுல தோல்வின்னு வரும்போது எந்த ஒரு சோர்வையும் காட்டிக்காம அந்த இடத்துல இறங்கி வருவான் மேடம். ஆனா நாம அவளை அனுப்பிக்கிட்டு வீட்டுல இருந்து நல்லா ஃபீல் பண்ணுவேன். ரெண்டாவது, அவ வந்து கண்டுக்காமலே வருவான், அந்த தன்மையை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா அடுத்த இடத்துக்கு அவ தைரியமா எழும்பி போவா, அது வந்து ரொம்ப பாராட்டணும். அவளை வந்து கூட உள்ள பிள்ளைங்களே இப்ப அதை கேக்குது, உனக்கு ஃபீலே இல்லையா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு இடத்துல இருந்தா என்ன ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவளுக்குள்ள இருக்கதை எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்கம்மா.
4: நன்றி மேடம்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
8: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
7: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
8: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
7: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
8: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
7: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
8: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
7: முல்லைச்சரம்.
0: தெரியல. இன்றைக்கு மாலை 5:02 முள்ளச்சரம் வலம் வரும் நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு சூப்பரான இன்னொரு ப்ரோக்ராம் வருது. ஆகாஷ்வாணி தனது 90வது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக

0: அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம். நகர்கோவில் வானொலி நிலையம் நேரம் 11:40. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம், குமரி
1: பண்பலையுடன்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. வணக்கம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம்.
0: பேர் சொல்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க சார். சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை. சரிங்க சார், இப்ப பேசலாமே.
1: சரி, நான் அப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படி நடந்து வந்துட்டே
0: இருந்தேன். எப்படி நடந்து வந்துட்டே இருந்தீங்க? சரி, அப்படி ஏதோ ஒரு இடத்துல நடந்து வந்துட்டே இருந்தீங்க, சொல்லுங்க சார்.
1: ஆமா, அப்படி வந்த டைம்ல வந்து ஒரு ஐஸ்காரன் என்னன்னா அடிச்சு அழிச்சுட்டே இருந்தா நிறைய பிள்ளைகள் போட்டு போட்டு வாங்கிட்டே இருந்தாங்க.
0: சரி,
1: அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் தனக்கும் அழிச்சு வாங்கணும்னு அம்மாவுக்கு அடம் பிடிச்சு அழிச்சு புலம்பி அப்படி இருக்கிறான். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து இன்னொரு பிள்ளைய பிடிக்கிறதுக்கு வேண்டி அது அவசரப்பட்டு அது ஓடி அங்க போய் அந்த பிள்ளைய பிடிக்க போயிருக்கு.
0: சரி,
1: இந்நேரம் பார்த்து இவன் அழுதுட்டு இருக்கான சின்ன பையன் எல்லான்னு நான் என்ன பண்ணேன், அது பார்த்து ஒரு ஐஸ் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து இதை வந்து அந்த அம்மா காரி பாத்துட்டு வருது, இன்னொரு கை குழந்தை கையோட ஓட்டிட்டு வச்சு குரு அடிய அடிச்சு கூட்டிட்டு வருது.
0: சரி,
1: அப்ப அந்த அம்மா கேக்குது, என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? நாங்க அத வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்காம பக்குவமா பத்திரமா வளர்த்திட்டு இருக்கோம், பிள்ளைகள் கேட்கத்தான் செய்யும், அதுக்காக நீங்க இன்னைக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்குமா அவங்க கொடுக்க போறீங்க அதெல்லாம் அப்படின்னா. அப்ப அதுல இருந்து நான் படிச்சுக்கிட்டேன், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்க கூடாது
0: அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரிங்க சார், சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேரம் 11:44. இது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு வந்து சூப்பரான டைட்டில் பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே. குழந்தைங்களை பார்த்து எப்படி என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு அடுத்த நிகழ்ச்சியாக நேரில் நிகழ்ச்சி என்ன இருக்கு அப்படின்னா, இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி இருக்கு. தோழியருக்கான நிகழ்ச்சி. உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் யார் நேரலை நிகழ்ச்சி இது. அதாவது நம்ம கிட்ட நிறைய திறமை இருந்திருக்கும், இல்ல நிறைய திறமை இருக்கும், ஆனா வந்து அதை வந்து சில நேரங்களில் வந்து நம்ம பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கன்னா ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, இல்லை நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒருத்தர் சொல்லி தந்திருக்கணும்ல. ஒரு சிலருக்கு வந்து நமக்கு இந்த திறமை இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு திறமை இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி தந்தவர் யாரு, அந்த உணர்த்தியவர் யாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தோழியரே நிகழ்ச்சிக்கு தயாராகுங்க. இன்னைக்கு அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602-4000, 2909-7222, இணைப்பெண்ணாக 0-4-6-5-2, அலைபேசி 8-9-3-2-5-7-0-3-9. நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல கேட்டுட்டு திரும்ப பேசலாமே. வருவது ஹாய் நன்னா திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: குமரி பண்பு நூற்று ஒன்றில் கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்புடன் நேரில் நிகழ்ச்சி இது. குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: சரி, இன்னைக்கு வந்து குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படிங்கிற டைட்டில் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, உங்களோட கருத்து என்ன?
2: ஆமா மேம், நான் வந்து என்னுடைய மாமனுடைய மகள் சின்ன குழந்தை தான். அவகிட்ட இருந்து அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மேம் குறிப்பிட்டு இந்த பிரத்யேகமான அந்த பேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி வலைத்தளங்கள் இருக்குல்ல, அதை எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த எந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத பண்ணணும், எப்படி செய்யணும், இது எல்லாமே அவங்க தான் கத்து கொடுத்தாங்க. இந்த டெக்னாலஜி ஓரியன்டா தான் பண்ணணும். ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெளிப்படைத்தன்மை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம செய்யக்கூடிய தவறையே நீங்க செஞ்சது தப்பு, நீங்க அப்படி செய்யறீங்களே, செய்யக்கூடாது

0: நீங்க செய்றீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா இல்ல, நம்ம சொன்னது மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்துல நம்மளாவது கரெக்டா இருக்கணும். மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோமா, நம்ம அத கரெக்டா அந்த விஷயத்த கரெக்டா இருந்தா தானே நல்லா இருக்கும்.
1: சரிங்க சார், அவர் அருமையான விஷயத்த ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதாவது முதல்ல சொன்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வீடுகளில் வந்து அந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா?
0: ஆமா ஆமா, அது நல்லது தானே.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
0: பாட்டி தாத்தா பயமா இருந்தாங்க, பயப்படாதீங்க, நான் கத்து தரேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுலாம் நல்லா இருக்கு.
1: சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு

0: ஒன்றில் இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரிப்பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: நேரம் 11:52 ஆயிடுச்சுங்க. இது குமரி பண்பலை 101. குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை இவை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். குமரி பண்பலையுடன் நலம் நலம் அறியாவல். இந்த உற்சாகம் யாரு? ஓகே சார், சொல்லுங்க சார். அதாவது குழந்தை கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க சார்.
2: வாழ்த்துகள். காரணம் என்னன்னா, சின்ன பிள்ளைகள் கேட்டு படிக்கிறத தாங்க ஏத்துன பாடங்கள் அந்த பாடத்தை ஒரே ஒரு கருத்து புத்தி விடைபெறுகிறேன்.
1: நிச்சயம் சொல்லுங்க சார்.
2: எங்க வீட்டுல பேச்சு வந்து ஸ்கூல்ல படிக்கிறான், அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான். அவட்ட வந்து பேச்சு படிக்கிறேன்னா எனக்கு என்ன ஹிந்தி ஆங்கிலம் எல்லாம் படிக்கணும்னு ஆசை இருந்தது. அவட்ட கேட்டு படிச்சுட்டு இப்போ
3: நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442-949-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
6: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

நேர்லை குமரி பண்புலியுடன் நேர்லை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நாம குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை அப்படிங்கிற டைட்டில் தான் பேசணும். நேர்கள் கூட சூப்பராக பேசினாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.

0: அண்ட் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: நமது பண்பலியில் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமோய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரையிசை கேட்கலாம். 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரையிசை இடம்பெறும். 2:25 விழிப்புடன் தவிர்க்கலாம் சிறை சுருள் நோய் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ரத்தநாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ கோலின்ஸ் எஃப்ரேம் நோபல் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் வெள்ளித்திரையில் மாலை மணி 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து திரையிசை இடம்பெறும். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை மணி 5:02 ஆகாஷ்வாணி தனது 90th கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரிப்பான்பலி 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை பசு மாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரிப்பள்ளம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே எஸ் சிவகுமார் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இரணியல் கே ஐயப்பன் என்ற நேயரின் திரையிசை தொகுப்பு இடம்பெறும். 9:15 செய்திச் சுடர். 9:30 தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமூட்டம் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும்.

0: வட்டார வானொலி, நட்பான வானொலி, நம்முடைய போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:30. இப்போது கேட்போம் நிகழ்ச்சி நிரல். அதற்கு முன்பாக
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ.

0: நேயர்கள், இதுவரை நமது பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகளை சொல்லும் நிகழ்ச்சி நிரலை கேட்டீர்கள். நமது நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களே. காற்றலையில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay.

குமரி எஃப்எம் 101 இது கேட்க கேட்க கொண்டாட்டம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10:30. நிகழ்ச்சி ஆரம்பமாவது மனம் நிறையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் பழைய திரைப்பட பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இன்றைய மனம் நிறையும் மதுரமழை நிகழ்ச்சிகள். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இரு சகாப்தங்கள் ஒன்றாக பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம் மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சியில். இசைக்கு மயங்காதவர் யாரு? இங்கே ஒரு போட்டி.

பாடல்தான் முதலாவதாக நாதத்தால் வென்றிடுவேன் என்ற கேள்வியோடு தொடங்கும் இந்த பாடல். மனம் நனையும் மதுரமணி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருவது அகத்தியர் திரைப்பட பாடல். உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

0: Emergency Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Emergency Super Speciality Hospital.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நெல்லை இன்று பிற்பகல் மணி 2:25 சிறை சுருள் நோய் பத்தி சொல்றாங்க. அதாவது வெரிகோஸ் வைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கலாம். விழிப்புடன் தவிர்க்கலாம் சிறை சுருள் நோய் அப்படிங்கிற டைட்டில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசிரப்பிளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ரத்தநாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ கோலன் சியஃப்ரேம் நோபல் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். நேரம் 12:20. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மனம் நனையும் மதுரமொழி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101. டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் அறிவுரை சொல்லும்படியாகவும் நகைச்சுவை ததுமும் காட்சி அமைப்போடும் வெளிவந்தது சந்திரோதயம் திரைப்படத்தின் காசிக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம். வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

படுபவன் படு சம்சாரி, கபானியோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு.

தெய்வம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகம்

0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்,
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
0: அவள் துணையினை பிரிவது முறையோ,
1: பகைதான் வளரும்
0: பகையே அன்பாய் மலரும்,
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
0: கலந்தவர் திரிந்திட

0: சன்னியாசி காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி.
1: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.

நேர்களை இது உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி இருக்கு. தோழியரே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு நிச்சயமா கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் கேட்காத தோழிகளுக்காக இப்ப சொல்றோம். உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் அப்படிங்கிற டைட்டில் தான் நீங்க பேச போறீங்க. நிச்சயமா நம்ம கிட்ட இருக்க திறமை வந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கிட்ட பாடுற திறமை இருக்கு, இல்ல இல்ல பேசுற திறமை இருக்கு, நம்ம கதை ரொம்ப நல்லா சொல்லுவோம் அப்படின்னு ஒவ்வொரு திறமை இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சில சில நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு சிலர் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த திறமை இருக்கு அப்படின்னு, குழந்தைகளுக்கு வந்து இந்த திறமை இருக்கு அப்படின்னு கொண்டு மெருகூட்டுவாங்க இல்லையா. அது ஒரு சில சமயம் பெற்றோர்கள் தவிர்த்திருந்தாலும், பெற்றோர்கள் கண்டுபிடிக்க தவறும் பட்சத்துல வந்து ஸ்கூல்ல வந்து ஆசிரியர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இல்ல நண்பர்கள் சொல்லுவாங்க, டேய் உனக்கு வந்து இந்த திறமை இருக்கு, இதை வந்து வளர்த்துக்கோ, இதுல வந்து மேலோங்கி வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு திறமையை வந்து உங்களுக்கு உணர்த்தியவர் யார் அப்படிங்கிற டைட்டில் வந்து பேசலாம். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி இணைய அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசிகள் 2602-240-2907-222, இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 8902-5730-39. வாருங்கள் தோழிகளே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு தயாராக நேர்களே. மனம் நனையும் மதுரமொழியில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை 101 நேரம் 12:29 ஆயிடுச்சுங்க. சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அதாவது டி எம் சவுந்தரராஜனும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனும் இணைந்து பாடிய பாடல்கள் தான் இன்னைக்கு மனம் நனை மதுரமொழியில் கேட்டுட்டே இருக்கும். வாழ்க்கையை ரசிக்கும் வகையில் அமைந்த பாடல் ஒன்றை கேட்போம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மீண்டும் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்கள்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனுபவி ராஜா அனுபவி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

முறையில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:33:20. மனம் நிறையும் மதுரமழையில் இணைந்துள்ளீர்கள். இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனம் நனையும் மதுரமழையில் நிறைவாக ராமு திரைப்பட பாடல். கலக்கம் கொள்ளும் நேரத்தில் காப்பது யாரோ, ஒவ்வொரு நொடியும் நம்மை இயங்க வைப்பதும் இறைசக்தி என்றோ. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ராமு திரைப்பட பாடல். அடுத்ததாக

அவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான்.

வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், பூமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம்.

வேண்டும், கனிமகளை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும்.

நிர்லிமானம் நனைய முதலமழை இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் வதனஸ்ரீ பரமேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள். குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.

0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949ஆம் ஆண்டு இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும்

0: புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை சொன்ன.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம். தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார்.

0: ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
1: இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 1ஆம் தேதி தான் நம்ம நாட்டில் டாக்டர்ஸ் டே, நேஷனல் டாக்டர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது டாக்டர் பிந்தன் சந்திர ராயோட பிறப்பும் இறப்பும் ஒரே தினத்துல இருக்கு. மீன்ஸ் அது ஹைலைட் பண்ணி தான் எல்லா வருஷமும் நம்ம டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ எல்லா வருஷமும் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் டாக்டர்ஸ் டேயோட தீம் பிஹைண்ட் தி மாஸ்க், ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். அது என்னன்னா, இந்த டாக்டர்ஸும் மனிதர்கள் தான். மீன்ஸ் அவங்களோட உடல் மனம் சம்பந்தமான ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த டாக்டர்ஸ் டே நமக்கு வலியுறுத்தது. டாக்டர்ஸ் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பொறுப்பு. அப்போ அவங்களோட ஹெல்த்தும் மென்டலியும் பிசிக்கலியும் மீன்ஸ் அவங்களோட ஹெல்த்தும் நம்ம கவனிக்கணுங்கிறது இந்த வருஷத்தோட தீம்.

0: கேள்வியும் மீன்ஸ் அவங்களோட ஹெல்த்தும் நம்ம கவனிக்கணுங்கிறது இந்த வருஷத்தோட தீம் வலியுறுத்தது. எல்லாருக்கும் என்னோட டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள்.
1: தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
2: தொடர்வது திரை இசை.
3: மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: திரை இசையில் வலம் வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மதராசப்பட்டினம்.

0: மற்றும் அஞ்சுகிராமம்
1: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
3: திரைசி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று. உலகில் இறைவனுக்கு இணையாக போற்றப்படும் மருத்துவர்களின் சேவையை, மனிதகுல ஆரோக்கியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து பணியாற்றும் மருத்துவர்களின் உழைப்பை கொண்டாடும் விதமாக இந்திய மருத்துவத்துறையின் முன்னோடியாக மேற்குவங்கத்தின் முன்னாள் முதலமைச்சராக திகழ்ந்த டாக்டர் பிதான் சந்திரராய் அவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாளான ஜூலை 1 மருத்துவர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மருத்துவராக, சுதந்திர போராட்ட வீரராக, கல்வியாளராக பல்வேறு நிலைகளில் சமூக பணியாற்றிய டாக்டர் பி சி ராய் அவர்கள் 1882 ஜூலை 1 பிறந்து 80 வாழ்ந்து 1962 ஜூலை 1 காலமானார். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்லூரியில் படித்த பி சி ராய் அவர்கள் ஒரே நேரத்தில் மருந்தியல் மற்றும் அறுவை மருத்துவத்திற்கான MRCP FRCS படிப்புகளை 2 3 மாதங்களில் படித்து முடித்தது சாதனையாகும்.

ஒரு மருத்துவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த பி சி ராய் அவர்கள், மருத்துவத்தின் முதல் சிகிச்சையே நோயாளிகளை அன்பாக அணுகுவதுதான்.

என்பதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து அதன்படி நடந்து மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தார். மருத்துவ பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அவர் ஒரு கட்டத்தில் தன் வீட்டை ஏழைகளுக்கு மருத்துவமனை கட்டுவதற்காக கொடுத்து சிகரமாய் உயர்ந்து நின்றார். மருத்துவ சேவையோடு மகாத்மா காந்தியோடும் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றியவர் இவர். 1948 முதல் 12 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்தபோதும் ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து மருத்துவ தொண்டாற்றியது குறிப்பிடத்தக்கது. பன்முகத்தன்மையோடு பரிமளித்த பி சி ராய் அவர்களின் சேவையை பாராட்டி 1961 ஆம் ஆண்டு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. இவரின் மருத்துவ சேவையை கௌரவிக்கும் வகையில் இந்திய மருத்துவக் கழகம் 1962 பி சி ராய் விருதை உருவாக்கியது. இவரின் நினைவாக 1991 ஆம் ஆண்டு முதல் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உயிர்காக்கும் உன்னத பணியாற்றும் மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் குமரி பண்பலை 101 நன்றி நிறைந்த நல்வாழ்த்துக்கள்.

மருத்துவர்கள் தேசிய மருத்துவர்கள் தினத்தோடு இன்றைக்கு தமிழறிஞர் புலவர் குழந்தை அவர்களின் பிறந்த தினமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜூலை முதல் நாள் முத்துசாமி சின்னசாமி தம்பதியருக்கு சின்னம்மை தம்பதியருக்கு மகனாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஓலவலுசு என்ற சிற்றூரில் பிறந்து திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் பயின்று இலக்கிய ஆர்வத்தின் காரணமாக இலக்கணங்களை தன் முயற்சியால் கற்றுத்தேர்ந்து இளம் வயதிலேயே கவிபாடும் ஆற்றல் பெற்றார். 1926 இவர் எழுதிய ஆடிப்பேட்டை நல்லதம்பி சர்க்கரை தாலாட்டு, வெள்ளக்கோவில் வீரகுமார சுவாமி ரத உற்சவ சிந்து, வீரகுமார சுவாமி காவடி சிந்து, வெள்ளக்கோவில் வழிநடை சிந்து ஆகியவை அச்சேறின. பாட்டின் ஓசையை கேட்டு பாடவல்ல இவரின் பொழுதுபோக்கு பாட்டு எழுதுவது. 1934 சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார். 38 ஆசிரியராக பணியாற்றி இவர் எழுதிய நூல்கள் ஏராளம். 1948 சென்னையில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் ஆற்றிய உரையில் அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தார். 25 திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதி திருக்குறள் குழந்தையுரை என்ற நூல் வெளியிடப்பட்டது. பள்ளியாசிரியராய் பணியாற்றிய காலத்தில் யாப்பருங்கலக்காரியை கற்று கவிபாடுவதில் உள்ள சிரமம் அறிந்து அதை முற்றிலும் எளிமையாக்கி யாப்பதிகாரம் என்ற நூலை வெளியிட்டார். கொங்கு நாட்டின் மீதும் அங்கிருந்த தமிழ் புரவலர்கள் மீதும் பற்றுக்கொண்ட குழந்தை அவர்கள் கொங்குமண்டல சதகம் கூறும் வரலாறுகளை தொகுத்து கொங்கு நாடும் தமிழும், கொங்கு குலமணிகள், கொங்கு நாடு ஆகிய வரலாற்று நூல்களையும் வெளியிட்டார். பவணந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் எனும் இலக்கண நூல் போன்றே இந்நூல் என்னும் இலக்கண நூற்பா எழுதி வெளியிட்டார். இவரின் அனைத்து நூல்களும் இவரது நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1946 முதல் 1958 வரை வேளாண் என்ற மாத இதழையும் நடத்தி வந்தார். எழுத்தைப் போலவே பேச்சிலும் வல்லவராக விளங்கிய இவர் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற இயக்கத்தின் போது இவ்வெழுத்துக்களை அச்சுக்கட்டைகளை செய்து கொடுத்து வேட்டிச்சேலை கரைகளில் அச்சிட்டு தமிழகம் முழுவதும் பரப்பினாா்.

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:11. ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அன்பு தோழியரே, இது நீங்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி இப்போது தொடங்கி 1:45 வரை வலம் வரும் உங்கள் குமரி பண்பலை 101. இன்றைக்கு நீங்கள் என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் யார்? ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாமல் நிச்சயமாக யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த திறமையை, ஒருவேளை நாமளே நமக்குள்ளே எப்படி ஒரு திறமை இருக்குதே, நம்ம இதை கற்றுக்கிட்டா என்ன,

இன்னும் நமக்குள்ள மேம்படுத்தினா என்னன்னு தோணலாம். இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை சிறு வயதிலேயே நம்முடைய பெற்றோர்கள் கண்டுபிடித்து இந்த திறமை நம்ம பிள்ளைகிட்ட இருக்குது, இதை வளர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதேனும் இதற்கு சிறப்பு பயிற்சிகளுக்காக நம்மை கொண்டு வேறு இடத்தில் சேர்த்து நம்மை ஆளாக்கி கொண்டு வரலாம். அல்லது நம்முடைய ஆசிரிய பெருந்தைகள், இந்த பையனுக்கு படிப்பு வரல ஆனா விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான், அதனால இவங்களை இந்த விளையாட்டு பிரிவுல சேர்த்து விடணும், அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்குள்ள இந்த திறமை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம். இல்லது இவர்களுக்கு வரையக்கூடிய அந்த வரையக்கூடிய திறமை இருக்கிறது, வரைபட ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்த நிலையை இவர்களை உயர்த்தி கொண்டு போவதற்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருக்கலாம், அல்லது நம் உறவினர்களில் யாரேனும் ஒருவர் காரணமாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதேனும் ஒரு திறமை ஒளிந்திருப்பதை கண்டெடுத்தவர்கள், அதை நமக்கு உணர்த்தியவர்கள் யார் என்பது குறித்து இன்றைக்கு தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். உங்கள் குமரி பண்பலை 101 உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் யார் என்று ஹாய் சிநேகிதியே நேரலையில் பேசலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண் 046-552, கைபேசி எண் 890-32-570-309. நிகழ்ச்சியில் முதலாவதாக மஜ்னு திரைப்படத்திலிருந்து வருகிறது ஒரு பாடல்.

0: நேர்களை உங்களுக்கும் அறிப்பண்பலை நூற்று ஒன்றில் ஹாய் சிநேகிதியே நேர்களை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்கள் திறமைகளை உங்களுக்கு உணர்த்தியவர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறோம். தோழிகள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைப்புகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. முதலில் ஒரு தோழியோடு நாம் பேசலாம். யார், எங்கிருந்து, என்ன மாதிரியான தாக்கம் அவருக்குள் உருவானது அப்படிங்கிறது கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க. ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
1: அம்மா, முன்னால வந்து பிள்ளைங்களா படிச்சு வைப்பாங்க, படிச்சு வச்சுட்டு அவங்களோட வீட்டுல வேலையில பாருங்கன்னு நிறுத்தி விடுவாங்க.
0: சரி.
1: அதே நேரத்துல அவங்கள ஒரு கைத்தொழில படிச்சதுக்கும் பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. எப்படி தெரியுமா, அது நம்ம பிள்ளைகளை தனியை விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி, அதை ஏதாவது ஒரு சாக்கு போட்டு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் பாப்பாங்க.
0: இது வந்து உங்க வாழ்க்கையில நடந்தது ராஜேஸ்வரி அம்மா. இது வந்து இப்ப நீங்க சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது, சரியா? ஏன்னு சொன்னா அம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்க. அதாவது முன்னால அப்படி எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது, ஒரு சிலருக்கு இப்படி இருந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை தர மாதிரி இருந்திருக்கலாம். சிலருக்கு பெற்றோரே பிள்ளைகளுடைய திறமையை கண்டுபிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். சரி, உங்களுக்கு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க.
1: எனக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த அப்புறம் என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சது என்னுடைய கணவர்.
0: ஆஹா, சபாஷ் சொல்லுங்க.
1: கணவர் வந்து என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சு முன்னெடுத்து 10 பைசா கையில பைசா வந்து போயிட்டு இருக்கணும் என்னுள்ள முறையில சிறு சேமிப்பு, சிறு சேமிப்பு அவர் மூலமா தொடங்கி என் கைவசமா தந்து, அந்த அதுல வந்து நிறைய ஆட்களை அறிமுகப்படுத்தி அவங்க, ஆமா நிறைய ஆட்களை வந்து அறிமுகப்படுத்தி விட்டு அந்த இதுல வந்து சிறு சேமிப்பு தொடங்கி அதன் மூலமாட்டு அந்த ஆட்கள் எனக்கும் பழக்கம் ஆகி அவங்களுக்கு அது ஒரு அந்த சிறு சேமிப்புல அது ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு நான் அந்த பணத்துல அவங்களும் ஒரு தொழில் தொடங்குவாங்க, அதுல எனக்கு ஒரு சின்ன வருமானம் எனக்கு கிடைக்கும்.
0: ராஜேஸ்வரி அம்மா, இப்போ இதுல என்ன செய்தி நீங்க சொல்ல வரீங்க, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல திக்குமுக்காடுறீங்க. என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு பேசுற இந்த திறமைய அன்னைக்கு உங்களுக்குள்ள கண்டுபிடிச்சது உங்களுடைய கணவர். இப்படி பேச்சு திறமை இருக்கிறதுனால நீங்களும் சிறு சேமிப்பு, நீங்க மட்டும் இல்ல உங்களை சார்ந்து உங்களுக்கு தெரிந்தவர்களோடும் பேசி அவர்களையும் ஒரு சிறு சேமிப்புக்கு நீங்க வந்து சேமிக்க சொல்லி ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல், அப்படிதானா? சரிதானா? சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது உங்களுடைய பேச்சு திறனை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு ஒரு தொழிலாக வாய்ப்பாகவே அதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய கணவர் என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா. நன்றி. வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சுதா அம்மா சொல்லுங்க.
2: சின்ன பிள்ளையரே என்ன அங்கே வச்சு வளர்த்தினாங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால என்ன அங்க வச்சு 10 வரைக்கும் படிக்க வச்சாங்க.
0: உங்களை வளர்த்தவரும் மாமா, உங்கள் திறமையை வளர்த்தவரும் மாமா?
2: ஆமா ஆமா மாமா. இங்க சுத்தி பாட்டி தாத்தா எல்லாருமா இருந்தாங்க. அப்புறம்

0: அம்மா என்ன என்ன பண்ணாங்கன்னா, 10 வரைக்கும் படிக்க வச்சுக்கிட்டு வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. கஞ்ச பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல
1: உங்களுக்குள்ள என்ன திறமைய கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க.
0: இப்ப மாறுநாள் முழுக்க நமக்கு கையில வர்றது கைத்தொழில் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன தையல் படிக்க வச்சாங்க.
1: சரி,
0: தையல் தொழில் படிக்க வச்சு இப்ப நான் வந்து எனக்கு வீட்டுல ஒரு கஷ்டம் வந்தா கூட நான் இந்த தையல் தொழிலை செய்து எனக்கு நான் வந்து வீட்டுல உள்ள குடும்ப சூழலை கொஞ்சம் பாதுகாத்துட்டு வரேன்.
1: தையல் வந்து அவங்க வந்து படிக்க வச்சாங்க. சரி, இந்த தையல் ஆர்வம் உங்களுக்குள்ள சிறு வயதிலேயே இருந்ததா?
0: அப்ப இல்ல, வீட்டுல உள்ள கஷ்டம் பிள்ளை ஒரு தொழில் படிக்க வச்சு முன்னேறவா அப்படின்னு சொல்லிட்டு.
1: அப்ப அதற்கு பிறகு உங்களுடைய இந்த தையல் ஆர்வம் வளர்ந்தது?
0: வளர்ந்தது. ஆமா, அப்பதான் நான் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அனுப்புனாங்க இல்லையா. அனுப்புனதுக்கு அப்புறம் அவைக்கு நம்ம குடும்ப சூழல் இப்படி இருக்கு, அதனால அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அப்படின்னு படிக்க வச்சு இப்ப வந்து தையல் தொழில் பாத்துட்டு இருக்கேன். அது எங்க மாமா எங்க எப்ப பார்த்தாலும் என் மாமாக்கு நான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன்.
1: நன்றி சொல்லிட்டு
0: என்னனால என்ன படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆடாக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி
0: நன்றி.
1: வணக்கம் குமரி பண்பலை நூற்று மணி ஹாய் சிநேகிதிய நேரல நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா. யாரம்மா?
2: ஏறுவாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சுல்தானி அம்மா பேசுங்கம்மா.
2: என்னுடைய திறமையை கண்டுபிடிச்சது எங்க அப்பா ஃபர்ஸ்ட்ல.
1: ஏன்னா
2: எங்க வீட்டுல பிசினஸ் நடக்கும்.
1: சரி,
2: அப்போ என் தங்கச்சி மாதிரிலாம் அதை முடிச்சிட்டு போயிருவோம். கடைசோட எங்க அப்பா கூட இருந்து அந்த பூரா கிளீன் பண்றது என்னை மட்டும் தான் வச்சிருப்பாங்க.
1: சரி,
2: அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டு போன பிறகு எங்க வீட்டுக்காரர் தான் மேடம்.
1: சரி,
2: அந்த அங்க அவங்க செய்யற இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தையே கொடுத்தாங்க. அதுல நாங்க நல்லா படிச்சுக்கிட்டேன்.
1: சரி சரி.
2: எல்லாம் இது அந்த பில்ல போடுறதுல இருந்து எல்லாம் நான் தான் செய்யணும்.
1: ஒரு தொழில் முனைவோராக உங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு தொழில் முனைவோராக உங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்பா ஒரு தொழில் பண்ணுகிற போது அந்த தொழில் நீங்க காட்டுகிற ஆர்வத்தை வைத்து உங்க அப்பா உங்களுடைய திறமையை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா, நன்றி. வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரல நிகழ்ச்சி.
3: வணக்கம்.
1: ஸ்ருதி பருத்து விலையிலிருந்து பேசுங்கம்மா.
3: இந்த ஸ்கூல் படிக்கிற சமயம் என்னுடைய பேச்சு திறமைய வளர்க்கறதுல என்னோட சார் தான் ரொம்ப கண்டுபிடிச்சாங்க.
1: உங்களுக்குள் இருந்த பேச்சு திறமையை கண்டெடுத்தவர் உங்கள் ஆசிரியர்?
3: ஆமா, தமிழ் ஆசிரியர்.
1: தமிழ் ஆசிரியர்
3: இப்பவும் நினைப்பேன்.
1: சரி, அந்த திறமை கண்டெடுத்த பிறகு அந்த திறமையை வளர்ப்பதற்காக நீங்கள் ஏதேனும் செய்தீர்களா, இல்ல அவர்கள் ஏதேனும் வழிகாட்டினார்களா?
3: இப்பொழுதும்
1: நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய திறனுக்காக பட்டிமன்ற பேச்சுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா?
3: ரொம்ப போறது இல்ல, ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான்.
1: அப்போ இப்படி இப்படிப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு ஒரு பேச்சு திறன் இருக்கிற போது ஏதேனும் ஒரு தலைப்பு கொடுத்தால் உடனடியாக பேசிவிடலாமா? சரி, சிறு சேமிப்பு பத்தி நீங்க பேசுங்களேன்.
3: சிறு சேமிப்பு, சிறுநீர் வெறுநீர்னு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில அன்றாட நாம கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கை அடைகிறதுக்கு இத பயன்படுத்தலாம். வாழ்நாள் முழுவதும் நம்ம குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருக்குமே நாம அதை கத்து கொடுக்கறதுக்கு அப்புறமே அது மூலமா பயனடைறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். சிறு சேமிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: சரி, சிறு சேமிப்புக்கு சொன்ன உடனே தயக்கம் இல்லாம உங்களால் முடிந்தவரை பேசுவதற்கு முயற்சி செய்தீர்கள். இன்னும் உங்களுடைய இந்த பேச்சு திறன் வளர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா நிறைய படிக்கணும். தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தால் வார்த்தைகள் வசப்படும், அப்ப கருத்துக்களும் மேம்படும். தொடர்ந்து உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்

0: கோவில்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஒலிவலம் வந்து கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே நேரல் நிகழ்ச்சி. இந்த நேரல் நிகழ்ச்சியில் உங்கள் திறமையை உங்களுக்கு உணர்த்தியவர் யார், அல்லது உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை கண்டெடுத்தவர் யார், இதுகுறித்துதான் தோழிகள் தங்களுடைய அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு தோழி நிகழ்ச்சியில். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரல் நிகழ்ச்சி, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களாமா? தொடர்ந்து நாம் ஒரு பாடல் கேட்டுவிட்டு வந்துடலாம். பாடலின் படம் உனக்கும் எனக்கும்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஓங்கள் குமரி பண்பலை 101 ஒலிவலம் வந்து கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கும் அல்லது உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை கண்டெடுத்தவர் யார், அல்லது உங்களுக்கான திறமையை சுட்டிக்காட்டியவர் யார், வளர்த்தெடுத்தவர் யார், இப்படி உங்களின் திறமை மிளிர காரணமாக இருந்தவர் யார் என்று குறித்து தோழிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு தோழி நிகழ்ச்சியில் இணைகிறார். யார், எங்கிருந்து, என்ன விதமான திறமை யாரால் கண்டெடுக்கப்பட்டது? வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
6: வணக்கம்
5: அம்மா. சொல்லுங்க விஜயாமா.
6: ஒருத்தங்க பெரியவர் பார்த்து எங்க அப்பாவை கூப்பிட்டு நான் வந்தவுடன் எனக்கு கை குலுக்குறாங்க.
5: சரி,
6: எங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, இது உங்க பொன்னாணி
5: சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையும் தீப்பொறி மாதிரி அந்த புள்ள அப்படி சரிப்பா பேசிச்சு நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு எனக்கு எப்போதுமே அந்த கல்வி எனக்கு முழுமையா கிடைக்காதனால அதெல்லாம் நினைக்கும் போது கண்ணீர் தான் வரும். சரி, அப்படி ஆயிப்போச்சு. ஆனா இப்ப என்னன்னா ஒரு தொழில்.
6: அப்ப முறுக்கு சுத்துவேன் மேடம், பண்ணி கொடுத்தேன். ஆனா ஓரளவு நல்லா இருந்தா சென்னைக்கு வர அவரு எப்போ பண்ணாரு. ஆனா கொஞ்சம் பயந்து பயந்து
5: இல்ல, முதல் முறையே உங்களுக்கு முறுக்கு ஏற்கனவே சுத்த தெரிந்துதான், இல்ல முதல் முறையே

0: சுத்தி இப்படி குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல முதல்ல தெரியும் மேடம், நம்ம வீட்டு தேவைக்கு அந்த மாதிரி தான்
0: ஓ
1: பண்ணிட்டு இருக்கு, வெளியிலே கொடுக்கல.
0: சரி சரி சரி
1: அப்ப அது ஒரு தொழிலா வந்து ஒரு வாய்ப்பு வந்து எங்க அக்கா உருவாக்கி தராங்க.
0: சரி சரி
1: அப்ப இப்ப யார் கேட்டாலும் உடனே பண்ணி கொடுக்கலாம், அவ்வளவு திறமையா வந்துட்டு மேடம்.
0: ஓ, அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டெடுத்தது உங்களுடைய அக்கா. அதற்கு
1: ஆமா
0: முன்னால உங்களுக்குள்ள ஒரு பேச்சு திறமை இருந்திருக்கு.
1: ஆமா, அது
0: அந்த
1: வந்து நம்ம
0: பேச்சு திறமை தான் குமரி
1: மேடம்.
0: பண்பலை நூற்று ஒன்றில் தொடர்ந்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் எங்களால் பேச முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அனுபவத்தோடு கலந்து அதை பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா?
1: வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப நன்றி.
0: இல்லை, நீங்க சொல்லும் போதே அந்த பெரியவர் சொன்னாரு, தீப்பொறி மாதிரி பேசினாங்கன்னு சொல்லும் போது உங்கள் குரலில் இருந்த உற்சாகம், அது மட்டும் இல்லாமல் அதுல இருந்து அப்போ அந்த வார்த்தைகளை சொல்லும் போது உங்கள் குரலில் இருந்து அந்த ஒரு தெள்ள தெளிவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை
1: இப்பதான்
0: கேட்கும்
1: கூட
0: போது
1: மேடம் பிள்ளைங்களுக்கும் அந்த எண்ணம் வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட பறைசாற்றிட்டு. எப்படின்னா ஒரு இடத்துல பேசணும்னா அந்த பிள்ளைங்களை அந்த ஏற்ற இறக்கம், ஒரு தலைவரை பற்றி பேசணும்னா நானே எழுதி கொடுப்பேன்,
0: சரி
1: அந்த படிப்புக்கு மேல உள்ள அலப்புல ஒவ்வொரு புக்கையும் திறக்கி பார்ப்பேன். இந்த ஹெட்டிங் இதுதான் முக்கியமா இன்னைக்கு இருக்கும், இந்த இடத்துல இதுதான் பேசணும், இந்த இடத்துல குரல்ல தாத்து பேசு, இத வந்து வெறிய ஒருக்கா சொல்லுதான் கூட ஒருக்கா சொல்லு. அந்த மாதிரி என் பிள்ளைய ஓரளவு, எங்க தங்கச்சி அப்படி, இவங்கெல்லாம் நிறைய பேச்சு போட்டியில நிறைய பிரைஸ் வாங்கியிருக்காங்க மேடம்.
0: ஏற்கனவே ஒரு ஸ்ருதி அம்மா பேசுறதுக்கு தயாரானாங்க, பேச்சாளர் சொன்னாங்க, இப்போ நீங்களும் பேச்சாளராகவும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் திறன் உங்களுக்குள் இருந்தது உங்களுடைய அக்கா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்,
0: நன்றி.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365016.
0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி யார் எங்கிருந்து? வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
6: ஹலோ, அருண்நகர் ஜாய் பேசுறேன்.
0: ஜாய் அம்மா பேசுங்க.
6: சிறு வயசுல இருந்து சிறு பிள்ளைகளை சேர்த்து வைத்து அவர்களை கற்றுக் கொடுப்பது எனது ஒரு பழக்கம்.
0: சரி,
6: அப்போ நான் கற்றுக்கொண்டவங்களை அவங்கள வட்டமாக வைத்து வைத்து பாடல் பாடியும் பேசுவதும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், அவங்களும் அப்படி செய்வாங்க. அந்த வட்டத்துல இருந்து உள்ளே வெளியே உள்ளே வெளியே என்ன கண்ணடைச்சிட்டு இருக்கணும் அந்த பிள்ளைங்களை எல்லாம்.
0: சரி,
6: ஆனா உள்ள ஒருவர் சுற்றி சுற்றி வருவாங்க, பின்னால ஒரு சின்ன கொடி ஒரு இலை இலை உள்ள ஒரு கொடி அதுல போடுவாங்க, அது யார் எடுத்தான்னு தெரியாது. ஆனா அவங்க அதை பதுக்க எடுத்துட்டு திருப்பியும் சுற்றி சுற்றி வருவாங்க, வந்துட்டு நாம அதுல உட்கார்ந்துகிட வேணும். அதோட நன்றாக பாட்டு பாடுவோம் சிறு வயதுல இருந்து, அவைகளை கற்றுக் கொடுப்பேன். அவைகளுக்கு கதைகளும் பேச்சுகளும் சொல்லி கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. அதனால எனக்கு வில்லு பாட்டுகள் எல்லாம் சிறு வயசுல இருந்தே எங்க அப்பா கற்று தந்தாங்க. அது இத்தனை நிமிஷத்துல முடிக்கணும். மகாத்மா காந்திஜி இறந்த போது அவரது வரலாறு கூட பக்கத்துல ஒரு வில்லுப்பாட்டு குழுவினர் இருந்தாங்க, அவங்க பாடகம் நான் கிட்டங்கன்னு கேட்டு கேட்டு கேட்டு இருந்துட்டு கடைசியில் அவங்க என்னையும் படிக்க வச்சு அது என கையில அப்படியே இருக்கிறது. வில்லுப்பாட்டு பாடுவாங்க 5 நிமிஷத்துல பாட்டு பாடுவதற்கும் பேச்சு போட்டிக்கும் பரிசு வாங்கியதுக்கும் உள்ள திறமைய எனது அப்பா கண்டுபிடிச்சு என்ன அதுல பழக்கினாங்க. என் பெற்றோரே நான் இன்னைக்கு நன்றியோடு நினைக்கிறேன்.
0: சரி, ஜாய் அம்மா வில்லுப்பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு பிடித்த வில்லுப்பாட்டு எது?
6: எங்கள் திராவிட பொன்னா.

0: வருஷம் பாடுவான்.
1: வேண்டாம்மா வேண்டாம், எல்லாரும் பேசணும். கலை வளர்த்த நம்முடைய நாள். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம், ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களாம்மா? வணக்கம், குபரி பண்பலை நூற்று ஹாய் சிநேகிதி நேரலை நிகழ்ச்சி.
2: மற்றும் அஞ்சு கிராமம்
1: வணக்கம், குபரி பண்பலை நூற்று ஒன்றின் தொடர்ந்து தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இணைப்புக்குள்ள பேச முடியல. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம்.

குமரி பொன்மலை 101 இதுவரை வலம் வந்தது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கு பெற்ற தோழியருக்கும் கேட்டிருந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இத்துடன் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற

0: மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், இரண்டு மற்றும் மூன்றடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957 கோடியே 57 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய் 50 காசுகள் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும், தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் ரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
2: நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு 1 தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு

பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத் தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள் அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட

0: அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:55. சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் வரிகளை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ், படம் கதாநாயகன்.

திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: திரு இசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் நானே.

0: மற்றும் அஞ்சு கிராமம்
1: கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 101 நேரம் 2:25 இனி கேட்கலாம்.

விழிப்புடன் தவிர்க்கலாம் சிறைச்சுருள் நோய். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்தநாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ. காலன்ஸ் எஃப்ரேம் நோபல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆரோக்கியம்ங்கிறது ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அதோடைய இயக்கம் சார்ந்ததா இருக்கு. நாளங்கள் சார்ந்த விஷயங்களும் உண்மையிலேயே ஒரு ஒரு உடலோட இயக்கம்னு வரும்போது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அதுல பிரச்சனைகளும் இருக்கு. அந்த வகையில சிறை சுருள் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில அது நரம்பு சுருட்டு அப்படின்னு சொல்லுவோம். சோ வெரிகோஸ் வெயின்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியும். அந்த நோய் அண்ட் அதை பத்தின தகவல்கள், அதோட விழிப்புணர்வு, நம்ம எந்த அளவுக்கு பல்வேறு நோயா சார்ந்த விழிப்புணர்வுகள் நம்ம கிட்ட இருக்கு, அப்படி இருக்கக்கூடியதுல இதுவும் ஒன்றுன்னு தான் சொல்லணும். விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு நோய்னு தான் நம்ம சொல்லணும். சோ அதற்கான விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக, அதை பத்தின பல்வேறு விஷயங்கள், நம்ம தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்றதுக்காக நம்ம கூட இரத்த நாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ காலன்ஸ் எஃப்ரேம் நோபல் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: இப்ப வந்து வெரிகோஸ் வைன் அப்படிங்கறது நம்ம வந்து சும்மா கேள்விப்படுறோம், எளிமையா எல்லாருக்கும் புரியுற விதத்துல இயல்பா சொல்லணும்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாமா சார்?
1: கண்டிப்பா மேடம். இப்ப வெரிகோஸ் வைன்னா இயல்பு வாழ்க்கையில நம்ம நரம்பு சுருட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா தமிழ்ல அதோட பெயர் சிறை சுருள் நோய். சிறை சுருள்னா என்ன அப்படின்னா, சிறைனா வெயின், வெயின் வந்து புடைச்சிருக்கிறது அப்நார்மலா. இப்ப நார்மலா ஒரு வெயின் 3 மில்லிமீட்டர் தான் இருக்கும், நார்மலா உள்ள வெயின்கள். அப்ப 3 மில்லிமீட்டருக்கு மேல எதெல்லாம் புடைச்சிட்டு வெளியே தெரியுதோ அதை நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல டைலேட்டட் எலாங்கேட்டட் டார்ச்சுவஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க. டைலேட்டட்னா வீங்கி இருக்கிறது, எலாங்கேட்டட்னா நார்மலா இருக்கிற லென்த்தை விட இன்னும் அதிகமா நீண்டு போறது, அப்புறம் சுருண்டிருக்கிறது. டார்ச்சுவஸ்னா சுருண்டு இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள். இப்ப இதான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவோம்.
0: ஓகே, இப்போ இதுக்கு இந்த நோய் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அடிப்படையில என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு?
1: இப்போ இதுக்கு

0: நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் மரபணுக்கள் தான். மரபணுக்கள்ல முதல்ல சின்ன சின்ன கோளாறுகள் இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம கூட வரும். ஆனா அந்த மாதிரி ஆட்கள் நிக்கிற வேலை செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா அது தெரிய தொடங்கும். இப்ப நிறைய பேர் நின்று வேலை பார்ப்பாங்க, ஆனா நிக்கிற எல்லாருக்குமே வரதில்லை. யாருக்கு அந்த மரபணுக்கள்ல டெண்டன்சி இருக்கோ, நோயை ஃபார்ம் பண்ற டெண்டன்சி இருக்கிற ஆட்களுக்கு அது வர தொடங்கிரும். அவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது அதிகமா புடைச்சிட்டு வெளியே வரும்.
1: ஓகே, இப்ப மரபணு சார்ந்த நோய் அதுவும் அதிகமா நிக்கிற பட்சத்துல தான் அது வருமா, இல்ல ஒருவேளை நிக்கிற வேலை அவங்களுக்கு இருக்காது, பட் மரபணு சார்ந்த அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற பட்சத்துல அவங்க இந்த மாதிரி அதிகப்படியான நிக்கிற ஒரு சூழல் இல்லாத போதும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இப்போ ரொம்ப நிக்கிறது கட்டாயம் கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை பாக்குற ஆள்களுக்கு கூட வரலாம். அது எல்லாமே மரபணுக்களை சார்ந்தது தான். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு அதிகமா வரும், பிரெக்னன்சி டைம்ல அதிகமா ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த ஹார்மோன்கள் வந்து கர்ப்பப்பையை வந்து விரிச்சு வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் ரத்த குழாயும் விரிச்சு வச்சிரும். அது சில பேருக்கு அது பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா சரியாயிரும், சில பேருக்கு அது பிரெக்னன்சில ஸ்டார்ட் ஆறது வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே இருந்துட்டே இருக்கும், சில பேருக்கு அது கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்ப வந்துட்டு இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, ஆனா வந்துட்டு இதுக்கு ஆரம்பம், இந்த நோயை வந்து ஒரு ஆரம்ப நிலையில நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கு?
0: கண்டிப்பா. அப்போ முதல்ல நம்ம அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்ம அதை ஆரம்பத்துல எப்படி நம்ம நிப்பாட்டலாம் என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படிலாம் இது வெளியே தெரியும்னா, வெரிகோஸ் வெயின் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வெளியில தெரியற டைப் ஆஃப் வெரிகோஸ் வெயின், இன்னொரு வெரிகோஸ் வெயின் வெளியே தெரியாது. வெளியில தெரியறது இந்த வெளியில ரத்த குழாய்கள் புடச்சிட்டு இருக்கும், நார்மல் தோல்ல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் தடி தடியா சுருண்டு சுருண்டு இருக்கிறது வெரிகோஸ் வெயின் ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, வெளியில புடைக்காது, தோலுக்கு உள்ளே புடைச்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு சிம்டம் எப்படி வரும்னா, கால் வீங்கும். அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது வீங்கிக்கிட்டே போகும், படுத்துட்டு அடுத்த நாள் காலில் எந்திரிச்சு பார்க்கும் போது காலில் வீக்கம் கொஞ்சம் கூட இருக்காது. இன்னொரு குரூப் ஆஃப் ஆட்களுக்கு வலி வர தொடங்கும். ரொம்ப நேரம் நிற்கும் போது வலியும் ஒரு பாரமும் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா பாரம் தான் இருக்கும். அந்த பாரம் காலை தூக்கி வச்சுட்டு உட்காரும் போது குறைஞ்சிரும், இல்லை படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது குறைஞ்சிரும். இதுவே கூடிட்டு போகும்போது அந்த இடத்துல கலர் மாற தொடங்கும், அரிப்பு வர தொடங்கும், சில பேருக்கு புண்ணு வந்துடும், புண்ணு ஆறாமலே இருக்கும். இதுகள் தான் இதோட சிம்டம்ஸ். இப்ப கால ரொம்ப நேரம் வலி இருக்கு, இல்ல ஏதாவது சின்ன சின்ன ரத்த குழாய்கள் புடைச்சிருக்குதுன்னா நம்ம முதல்ல வந்து ரத்த குழாய் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கணும், இது வெரிகோஸ் வெயின் நோயினாலதான் வருதா அப்படின்னு. அப்படி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனாலதான் இருந்ததுன்னா அதுக்கு தடுக்க என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணும்போது அதை நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு சொன்னீங்க வெளியில வீங்கி இருக்கும், சில டைம்ல உள்ளாடியே வீக்கம் இருக்கும் அப்படின்ட்டு. சோ இந்த அறிகுறிகள் இது ஏற்படுறதுக்கான காரணங்கள்ல வித்தியாசமா இருக்கா? ஏன்னா சிலருக்கு வெளியே சிலருக்கு உள்ள அப்படிங்கிறப்போ அதுல அந்த காரணங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கா?
0: கட்டாயமா, அது அது அனாட்டமின்னு சொல்லுவோம். இது உடற்கூறுல எப்படின்னா, சில பேருக்கு அதாவது வெரிகோஸ் வெயின் வர்றது ரெண்டு டைப் ஆஃப் வெயின்ல தான் காமனா வரும். ஒன்னு கிரேட் சஃபினஸ் வெயின்னு சொல்லுவோம், தொடைக்க உள்பகுதியில ஒன்னு ஓடும். இன்னொன்னு முட்டுக்கு பின்னாடி இருந்து வரக்கூடியது ஷார்ட் சஃபினஸ் வெயின். இது ரெண்டு ரொம்ப காமனா உள்ளது. மூணாவது இன்னொரு டைப் இருக்கு, பெல்விக் வெயின்ஸ், அதாவது நம்ம வயிறோட அடிப்பகுதிகளில் சில வெயின்ஸ் இருக்கும், அங்க இருந்து ரத்த குழாய்கள் கொப்பளிச்சு வெளியில காலில் வீங்கிக்கிட்டு வரும். அப்ப எந்த ரத்த குழாய் புடைச்சு வருது, அது எவ்வளவு தூரம் நீண்டுட்டு வருதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு காலில் சில பேருக்கு வீக்கம் வருது, சில பேருக்கு வெளியில பல்ஜாயிட்டு வருது. அந்த கிரேட் சஃபினஸ் வெயின் இல்ல ஷார்ட் சஃபினஸ் வெயின்ங்கிறது பிரான்ச்சே ஆகாம நேரடியா கால் வரைக்கும் வந்ததுன்னா அதோட பிரஷர் நேரடியா வீக்கம் மாதிரி தான் வெளியே தெரிய தொடங்கும், அது வெளியில புடைச்சிட்டு வராது. ஆனா அதுக்கு முட்டு பகுதிகளில் நிறைய பிரான்ச் இருக்கும்போது அது பிரான்ச்ல அதோட பிரஷரை வெளியே தள்ள தொடங்கிரும். அப்போ அது பெருசாகி பெருசாகி நமக்கு வெளியில புடைச்சிட்டு இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் ஆட்களுக்கு ரெண்டுமே இருக்கும், காலில் ரத்த குழாய்கள் புடைச்சிக்கிட்டும் இருக்கும், காலில் வீக்கமும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்த குழாய் கீழேயும் நேரா போகும், சைட்ல பிரான்ச் ஆகியும் வெளியில புடைச்சிட்டு வெளியே தெரிய தொடங்கும்.
1: இப்போ வந்துட்டு நீங்க ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க பெண்களுக்கு தான் இது அதிகமா வருதுன்னு, அதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா?
0: கட்டாயமா, பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன்ங்கிற ஹார்மோன்களை டிபெண்ட் பண்ணி நம்ம வெயின்கள் வந்து விரியும் சுருங்கும். அப்போ அதனாலதான் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வருது. பிளஸ் இன்னொன்னு, பெண்களுக்கு தொடைப்பகுதியில கொழுப்பு அதிகமா டெபாசிட் ஆகும். கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு வெயின்ஸ் புடைச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பிளஸ் இன்னொன்னு என்ன, அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்லயும் இந்த மாதிரி வெயின்ஸ் ரொம்ப வெளியே வர தொடங்கும். பெண்களுக்கு முக்கியமா நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப வலி வரும். ஆனா வேற எந்த டைம்லயுமே சிம்டம் எதுவுமே இருக்காது, பீரியட்ஸ் டைம்ல மட்டும் கால் வலி கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு வெளியே தெரியும், இல்ல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது.
1: சரி ஓகே சார், இப்போ வந்து இதற்கான அறிகுறிகளை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனோம்னா என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அதை சொல்லலாமா சார்? அந்த என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இதுல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு?
0: கட்டாயமா கட்டாயமா, ஸ்டேஜஸ் ஆறு ஸ்டேஜ் வரும். அதுல முதல் ஸ்டேஜ் ரெட்டிகுலர் வெயின்ஸ் சொல்லுவோம். ரெட்டிகுலர் வெயின்ஸ்னா அது நிறைய பெண்களுக்கு தொடைப்பகுதிகளில் இருக்கும், அதுல ரத்த குழாய்கள் புடைச்சிருக்காது, ஆனா சின்னதா ப்ளூ கலர்ல இல்ல ரெட் கலர்ல இல்ல பச்சை நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதா புடைச்சிருக்கும். அது ரெட்டிகுலர் வெயின்ஸ். அதை விட கொஞ்சம் பெருசு டீலஞ்செக்டெக்டிக் வெயின்ஸ்னு சொல்லுவோம், கொஞ்சம் சின்னதாக புடைச்சிருக்கும். ஆனால் வெரிகோஸ் வெயின் மாதிரி 3 மில்லிமீட்டர் மேலே போகாது. 3 மில்லிமீட்டர் மேலே போகிற வெயின் தான் வெரிகோஸ் வெயின். அது ஸ்டேஜ் 1 வந்து ரெட்டிகுலர்.

0: வெயின்ஸ், ஸ்டேஜ் டூ வரிகோஸ் வெயின்ஸ், ஸ்டேஜ் த்ரீல கால்ல வீக்கம் வரக்கூடியது எடிமான்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் போர்ல கால்ல அந்த தோல்கள்லாம் திக்காக தொடங்கிரும், அந்த லைப்போ டெர்மோட்டோ ஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவோம். அஞ்சாவது ஸ்டேஜ் வந்து புண்ணு ஆறு இருக்கும், ஆறுன புண்ணு இருக்கிறது அஞ்சாவது ஸ்டேஜ், ஆறாவது ஸ்டேஜ்ல ஆறாத புண்ணு இருக்கும், புண்ணு ஆறாமலே இருக்கிறது தான் கடைசி ஸ்டேஜ். அதுல நம்ம கட்டாயமா இன்டர்வென்ஷன் பண்ணணும், இல்ல அப்படின்னா கால் ரொம்ப மோசமாயிரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சா வேற வேற ஸ்டேஜஸ்ல வந்து கண்டுபிடிச்சு எடுக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா அதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதற்கான சிகிச்சைக்கான நல்லபடியான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு. இது முழுமையா இதை சரிப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி எல்லாம் இருக்கு?
0: கட்டாயமா இப்போ முதல் ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது முதல் ஸ்டேஜ் ரெட்டிகுலர் வெயின்ஸ்ங்கிறது நார்மலான வெரிகோஸ் வெயின்ஸ்ல வராது. அதனால ஸ்டேஜ் ஒன்னுக்கு நம்ம டாக்டரை பார்க்கணும். ஒரு 99.99% ஸ்டேஜ் ஒன்னுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவைப்படாது. ஸ்டேஜ் டூல இருந்து தான் நமக்கு முக்கியமா ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அது ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் த்ரீக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தா சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஸ்டேஜ் டூ டோட்டலி வேற, ரத்த குழாய் வெளியில புடச்சிட்டு வர்றது, ஸ்டேஜ் த்ரீங்கிறது காலில் நீர் போடுறது. ஆனா த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்போ இதுல வெளி புடச்சிட்டு வரக்கூடியது சின்னதா புடைக்கும் போதே நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம லேசர் இல்ல க்ளூ பண்ணிக்கிட்டு மேல ஜிஎஸ்வி எஸ்எஸ்வின்னு முதல்ல சொன்ன அந்த ரத்த குழாய்கள்ல பண்ணிட்டு கீழே எதெல்லாம் புடச்சிருக்கோ அதுல ஃபோம்ஸ் கிளியோதெரப்பின் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா போதும். அதுக்கப்புறம் பேண்டேஜ் நம்ம தொடர்ந்து போடும் போது அந்த ரத்த குழாய்கள் அப்படியே அது சுருங்கி நம்ம உடம்பே அதை உறிஞ்சிரும். ஆனா ரொம்ப குண்டாயிட்டு போகும்போது அந்த ஃபோம்ஸ் கிளியோதெரப்பிங்கிறது வேலை பார்க்காது, இன்ஜெக்ஷன்ல சரி பண்ண முடியாது. அதை வந்து நம்ம சின்னதா அதுல கீறி அந்த ரத்த குழாய்களை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பேரு ஃபிளிபெக்டமி. இந்த ரத்த குழாய்களை சுருட்டி சுருட்டி வெளியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வலியா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்ப வந்துட்டு நீங்க சொன்னீங்க இதை வந்து ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்கறதுக்கு முடியும், அதாவது முழுமையா அந்த நோயில இருந்து கண்டிப்பா வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
0: அது முழுமையா வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நோயை வந்து ஒழுங்கா கண்டுபிடிக்கணும். இப்போ நோய் தொடங்குற இடங்கள் வந்து ஜிஎஸ்வில இருந்து வருது, அதாவது கிரேட் சஃபினஸ் வெயின், ஷார்ட் சஃபினஸ் வெயின் சொல்றேன், தொடைக்க உள்பகுதி, முட்டிக்க பின்னாடி உள்ள பகுதி. இன்னொன்னு இன்காம்பிடன்ட் பெர்ஃபரேட்டர் அப்படின்னு இருக்கு. இன்காம்பிடன்ட் பெர்ஃபரேட்டர்னா ஆள் சிறையில இருந்து மேல் சிறைக்கு சில கனெக்ஷன்கள் இருக்கும். நார்மலா நம்ம நடக்கும்போது மேல் சிறையில இருந்து ஆள் சிறைக்கு ரத்தம் உள்ள போகும், ஆள் சிறையில இருந்து இருதயத்துக்கு நம்ம நடக்கிறதுனால மசில் பம்ப் மூலமா பிளட் மேல ஓடிடும். ஆனா இன்காம்பிடன்ட் பெர்ஃபரேட்டர் அப்படின்னா அந்த பெர்ஃபரேட்டர்ல இருக்கிற வால்வ் இன்காம்பிடன்ட் ஆயிரும், தப்பான வழியில பிளட் போகும். அப்ப நடக்கும்போது ஆள் சிறையில இருந்து மேல் சிறைக்கு பிளட் ரிவர்ஸ்ல வரும். அப்ப அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சில நேரம் பெல்விக் வெயின்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வயிறோட அடிப்பகுதியில இருந்து வரக்கூடிய வெயின்ஸ். அப்போ நோய் வந்து எங்க இருந்து தொடங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இடத்த நம்ம ஒழுங்கா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நோய்க்கு நம்ம முழுமையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆனா நோய் எங்க இருந்து வருதுன்னே நம்ம தெரியாம வெறும் வெளியில புடச்சிருக்கிற வெயின்களை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நோய் திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஆனா ஒரு 3-5% ஆட்களுக்கு நம்ம ஒரு டைம் நோயை ஃபுல்லா ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமும் 3-5% ஆட்களுக்கு மட்டும் நார்மலா இப்போ இருக்கக்கூடிய வெயின்கள் பிற்காலத்துல பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. அது வந்து பெருசாச்சுன்னா நம்ம ஆகும்போது அதை ட்ரீட் பண்ணும். அதுக்காக தான் என்ன சொல்லுவோம்னா வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபாலோ அப்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதை பார்க்கும்போது நம்ம இந்த ரத்த குழாய்கள் புதுசா புடைக்கும் போது அதுல இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு அதை சரி பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது இந்த நோயை நம்ம முழுமையா ட்ரீட் பண்ணலாம்.
1: ஆனா இது இந்த மாதிரி ஒரு தடவை அத கியூர் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது மரபணு சார்ந்த காரணங்கள் எந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு மேஜர் பிளேஸ் அதை எடுக்குது?
0: மரபணு சார்ந்த காரணங்கள் ரொம்ப இருக்காது. காரணங்கள் என்ன அப்படின்னா மரபணுக்களை பொறுத்து இல்ல, அது ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவரை பொறுத்து, ஒழுங்கான ஸ்கேனை பொறுத்து. இப்போ இன்னொரு ஆள் ஸ்கேன் பண்ணிட்டு இன்னொரு ஆள் ட்ரீட் பண்ணும்போது அதோட ட்ரீட்மெண்டோட குவாலிட்டி ரொம்ப குறையும். இன்னொரு ஆளோட ஸ்கேனை நம்ம கைடா யூஸ் பண்ணிட்டு எந்த டாக்டர் ட்ரீட் பண்றாங்களோ அவங்க வந்து பேஷண்ட்டை நிக்க வச்சு ஒழுங்கா ஸ்கேன் பண்ணும், எந்த இடத்துல இருந்து இந்த வெரிகோஸ் வெயின் தொடங்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்டான கருவிகளை வச்சு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு 95-96% சக்சஸ் ரேட் கிடைக்கும்.
1: இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போகும்போது இருக்கு, ஒரு அதை வந்து சரியான நேரத்துல கண்டுபிடிக்கல, அதுல வந்து ட்ரீட்மெண்டே பண்ணாம போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நோயோட விளைவுகள் எப்படி இருக்கும்?
0: கட்டாயமா இப்போ இதுல என்ன நம்ம முக்கியமா யோசிக்கணும் அப்படின்னா ரத்த குழாய்கள் சின்னதா இருக்கும் போது அது ஊசிக்கும் நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும், லேசருக்கும் நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும். ஏன்னா லேசர் எப்படி வேலை பார்க்கும்னா அந்த கருவில இருந்து வரக்கூடிய சூடு நம்ம ரத்த குழாயில டைரக்டா படணும், டைரக்டா பட்டுச்சுன்னா ரத்த குழாய்கள் கருகிரும். இதுதான் லேசர் ட்ரீட்மெண்ட். ஆனா ரத்த குழாய்கள் குண்டாகிட்டே போகும்போது லேசர் கருவிக்கும் ரத்த குழாய்க்கும் நடுவில் ரத்தம் இருக்கும். அப்ப நம்ம லேசரை ஆன் பண்ணும்போது அந்த லேசர் இருந்து வரக்கூடிய சூடு முதல்ல ரத்தத்துல படும், ரத்தத்தில இருந்து எக்ஸ்ட்ரா உள்ள சூடு தான் ரத்த குழாயில போய் படும். அப்படி பண்ணும் போது கொஞ்ச நேரம் ரத்தத்துல சூடு படுறதுனால ரத்தம் உறைஞ்சு போயிடும். ரத்தம் உறைஞ்சு கொஞ்ச நாள் நிக்கும், ஒரு 6 மாசம் அதை அடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சிம்டம் ரிலீஃபை கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி நம்ம லேட்டர் ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணும் போது

0: தவறான சிகிச்சை முறைகள், அதாவது தவறான சிகிச்சை முறைனா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரத்தம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது ரத்த குழாயில இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது ரெக்கரன்ஸ் வராது. ஆனா ரத்த குழாய்கள் ரொம்ப குண்டாகும் போது அதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகமாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு லேட்டர் ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணும்போது. இப்போ ட்ரீட் பண்ணாமலே இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். போகும்போது வலி கூடிக்கிட்டே போகும், புண்ணு வந்துகிட்டே இருக்கும், காலில் உள்ள கருப்பு கலரில் மாறிக்கிட்டே போகும். புண்ணு என்ன ஆகும்னா தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் புண்ணுல இருந்து, புண்ணு ஆறவே செய்யாது. ஆனால் இந்த ஆறாத புண்ணால காலுக்கு ஆபத்து வருமானு கேட்டால் வராது, உயிருக்கு ஆபத்து வருமானு கேட்டால் வராது. ஆனால் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் அவங்க எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா காலில் பெரிய புண்ணு இருக்கும், காலை சுற்றி புண்ணு வந்துடும். ஒரு லெவலுக்கு மேலே காலில் இருக்க தோல் மோசமாயிருச்சுன்னு அதுக்கப்புறம் அது சரியே ஆகாது. நம்ம லேசர் தான் என்னெல்லாம் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே மோசமாயிருச்சுன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாமே தவிர சில புண்ணுகள் வந்து முழுமையாக ஆறவே செய்யாது ரொம்ப பெருசாயிருச்சுன்னா.
1: ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதுலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா?
0: கட்டாயமா வரும் மேடம். இப்போ அதுவும் எப்படி நம்ம சொல்லுவோம்னா, நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம், கரெக்டா பண்றோம் அப்படின்னா இதோட சைட் எஃபெக்ட்கள் 99.99% வராது. இந்த 0.01% எதனால வரலாம் அப்படின்னா, சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, குளூன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, வெரிகோஸ் வெயின்ல குளூ ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது வலி இல்லாம வெரிகோஸ் வெயினை சரி பண்றதுக்குள்ள ஒரு முறை, ஒரே ஒரு ஊசியில நம்ம வெரிகோஸ் வெயினை ஃபுல்லா சரி பண்ணிடலாம். அந்த குளூக்கு சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். அப்போ பொதுவா ஆஸ்துமா இருக்கிற ஆட்கள், டஸ்ட் அலர்ஜி இருக்கிற ஆட்களுக்கு, இல்ல தோல்ல அலர்ஜி இருக்கிற ஆட்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அலர்ஜி ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது, எனக்கு எங்கேயுமே அலர்ஜி வந்தது கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம குளூ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா அப்படி இருக்கிற ஆட்களுக்கு கூட சில பேருக்கு அலர்ஜி வருது. நம்ம குளூ பண்ண இடத்துல புண்ணு ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு வலி இருக்கும். அப்ப அதை குறைக்கிறதுக்கு நம்ம திருப்பி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்கள் கொடுக்கணும், மருந்துகள் கொடுக்கணும். அதுவும் ஒரு 50-60% ஆட்களுக்கு அது தானாவே ஆறிடும். ஆனா அது ரொம்ப கூடின விளைவில் போச்சு அப்படின்னா நம்ம அந்த குளூ போட்ட வெயினையே ரிமூவ் பண்ற மாதிரி வரும். அப்ப இது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன். ஆனா பொதுவா லேசர்ல காம்ப்ளிகேஷன்கள் வராது, ஆனா அதுலயும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. லேசர் கதிரை வச்சு நம்ம ஆள் சிறைய சில நேரம் தவறான முறையில் நமக்கு அதை சுட்டுட்டாங்க அப்படின்னா ஆள் சிறையில அடைப்பு வந்துடும். பிளஸ் ஃபோம்ஸ் கிளீரோதெரப்பின்னு ஒன்று போடுறோம், அந்த ஃபோம்ஸ் கிளீரோதெரப்பி ரத்த குழாய்க்கு உள்ள போடாம ரத்த குழாய்க்கு வெளியில போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தீராத ஒரு வலி இருக்கும், ஒரு 6 வாரம் ஆகும், அந்த புண்ணுக்கு அந்த இடம் ஃபுல்லா கருகி ரொம்ப மோசமாயிரும். இன்னொரு காம்ப்ளிகேஷனும் இருக்கு, அந்த ஃபோம்ஸ் கிளீரோதெரப்பிய சிறையில போடாம தமனின்னு இருக்கும் ஆற்றி நல்ல ரத்த குழாயில சில நேரம் மாத்தி இன்ஜெக்ட் பண்ணிடுவோம், அப்படி ஆயிருச்சுன்னா அந்த இடங்களே கலந்து விழுந்துடும். ஆனா இது எல்லாமே கரெக்டான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நடக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு.
1: இப்போ வந்துட்டு இந்த நோய் வந்தா இதனால இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ மரபியல் சார்ந்துங்கிற பட்சத்துல அது எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்காது, சிலருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்துல இதற்கான முன்னெச்சரிக்கை, அதாவது பிரிவென்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம்?
0: இப்போ மரபியல் சார்ந்தது யாருக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ வரக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருந்ததுன்னா ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம், பிளஸ் எக்ஸசைஸ் முறைகள் இருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன முறைகள், ஓரளவுக்கு நம்ம நோயை கட்டுப்படுத்தும். ஆனா ஒரு நோய் வரணும், அதாவது வெரிகோஸ் வெயின் வரணும், அது கூடுற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம எதாலையுமே ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம நிக்கிறத தவிர்த்து, அதாவது நம்ம நிக்கிறத மொத்தமா தவிர்க்க முடியாது, உட்கார்ந்து இருக்கும் போது காலை தூக்கி வச்சிருக்கிறது, படுக்கும் போது ஒரு தலைவணியை வச்சு காலை தூக்கி வச்சுட்டு படுக்கிறது, பிளஸ் நின்று வேலை பார்க்கும் போது ஒரே இடத்துல 2 நிமிஷம் மேல தொடர்ந்து நிக்க கூடாது, சின்னதா ஒரு 10 ஸ்டெப் நடந்துட்டு வரணும். இல்ல 2 நிமிஷம் மேல தொடர்ந்து நின்னா டிப்டோ மெனோவர் பண்ணும். டிப்டோ மெனோவர்னா நம்ம பாதத்தை கீழே இறக்கி மேல ஏத்துற மாதிரி. அப்படி நம்ம 10 டைம் பண்ணும்போது 2 நிமிஷம் தேங்கின பிளட் ஃபுல்லா மேல பம்ப் ஆகி மேல போயிரும், அப்போ தேங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வரும். இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாமே தவிர முழுமையா நம்ம கட்டுப்படுத்த முடியாது. வந்ததுன்னா ஏர்லியா ட்ரீட் பண்றது பெஸ்ட்.
1: ஓகே, இப்ப இதற்கான சிறப்பு மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்காங்க, நம்ம யார கன்சல்ட் பண்ணணும்?
0: இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு யார் கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா வாஸ்குலர் சர்ஜன்ஸ். வாஸ்குலர் சர்ஜன்னா ரத்தனால அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர். அவங்க எதை படிச்சிருப்பாங்கன்னா MBBS, அதுக்கப்புறம் MS ஜெனரல் சர்ஜரி, இல்ல DNB ஜெனரல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சை படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் ரத்தனால அறுவை சிகிச்சைன்னு ஒரு படிப்பு இருக்கு, அதான் வாஸ்குலர் சர்ஜரி MCH இல்ல DRNB வாஸ்குலர் சர்ஜரி படிச்ச ஆட்கள் தான் இதுக்குன்னு உள்ள கரெக்டான டாக்டர்ஸ்.
1: இப்ப வெரிகோஸ் வெயின் வரும்போது இதற்கு வந்து ஒரு தரப்பு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த ஸ்டேஜ்ல இதை ட்ரீட் பண்ண கூடாது அப்படியான கருத்துக்கள் இருக்கு. அப்ப அது உண்மையா?
0: கட்டாயமா அப்படி ஒன்னு இருக்கு மேடம். இப்போ ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, ஆள் சிறை அடைப்பு. இப்போ 2 சிறை இருக்குன்னு நம்ம முதல்ல சொன்னோம், மேல் சிறை அதாவது தோலுக்கு கீழே இருக்கிற ரத்த குழாய்கள் ஒன்னு, இன்னொன்னு டீப் வெயின்ஸ் ஆள் சிறை மசில்களுக்கு உள்ள இருக்கும். இப்போ அந்த ஆள் சிறையில அடைப்பு இருக்கும் போது ரத்தம் கால்ல இருந்து இருதயத்துக்கு போற ஒரே வழி மேல் சிறை தான்.

0: கீழே அடைச்சிருக்கும் போது பிளட் மேல வழியா போகும்போது மேல உள்ளது புடைக்கதான் செய்யும். ஆனா நம்ம ஆள் சிறையை பத்தி யோசிக்காம மேல புடைச்சிருக்கு உடனடியா வெரிகோஸ்வின் ஆபரேஷன் பண்ணிரும் துடிச்சிட்டு போய் பண்ணோம் அப்படின்னா மேல போறதுக்குள்ள ஒரே வழியுமே அடைச்சிருவோம். அப்புறம் ரத்தம் கீழே இருந்து மேல போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் கால் நிரந்தரமா ஃபுல்லா வீங்கிரும். இருக்கிற கண்டிஷன் இன்னும் மோசமாயிரும். அப்ப டிவிடி இல்ல ஆள் சிறை அடைப்பு இருக்கிற ஆட்கள் கட்டாயமா வெரிகோஸ்வின் இன்டர்வென்ஷன் பண்ணவே கூடாது.
1: ஓகே, மருத்துவர்கள் அதற்கான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? அதை பார்த்துட்டு
0: கட்டாயமா. அதனாலதான் யாரு வெரிகோஸ்வினோட வந்தாலும் முதல்ல ஒரு டாப்ளர் ஸ்கேன் பண்ணுவோம். டாப்ளர் ஸ்கேன்ல நமக்கு காட்டி கொடுத்துரும் ஆள் சிறை அடைப்பு இருக்கா, இல்ல ஆள் சிறை திறந்து இருக்குதா, மேல் சிறையில அடைப்பு இருக்கா, எங்க பிரச்சனை இருக்கு, எங்க இருந்து நோய் வருதுங்கிறது எல்லாமே நமக்கு டாப்ளர் ஸ்கேன்ல தெரிஞ்சிடும்.
1: இப்போ இதற்கான ஆபரேஷன் முடிஞ்சா அதுக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்கும்?
0: கட்டாயமா கம்ப்ரஷன் பேண்டேஜ் போடணும். 21 நாள் இரவும் பகலுமா கட்டாயமா கம்ப்ரஷன் பேண்டேஜ் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் 6 வாரம் கட்டாயமா கம்ப்ரஷன் பேண்டேஜ் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கணும். ஸ்டாக்கிங்ஸ் வந்து அவங்க சிம்டம்ஸை நல்லா குறைச்சிரும். ஆபரேஷனுக்கு அப்புறமும் உள்ள சிம்டம்களை ஃபுல்லா குறைச்சிரும். நோய் திரும்பி வராம தடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல உதவிகரமான கருவியா இருக்கும் ஸ்டாக்கிங்ஸ்.
1: இப்போ வந்துட்டு ஆபரேஷனால அனஸ்தீஷியா இருக்கு. அனஸ்தீஷியாலே நிறைய டைப்ஸ் இருக்குங்கிறப்போ இதற்கான அனஸ்தீஷியா எப்படி இருக்கு, அதற்கான டைப் எப்படி இருக்கு?
0: கட்டாயமா ஆரம்ப காலங்கள்ல வெரிகோஸ்வேனை ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுத்துதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச காலமா முதுகுல ஊசி போட்டு ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்து வெரிகோஸ்வேனை ட்ரீட் பண்றாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம முதுகுல எல்லாம் ஊசி போடாம அந்த ரத்த குழாய்கள் பக்கத்துல லோக்கல் அனஸ்தீசியா மட்டும் கொடுத்தே நம்ம வெரிகோஸ்வேனை வெற்றிகரமா ட்ரீட் பண்ணிடலாம். அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு முதுகுல ஊசி கிடையாது, பேஷண்ட் அப்படியே படுத்திருக்க மாட்டாங்க, நம்ம முடிஞ்ச உடனே நடந்துடலாம். நடக்கிறதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஆள் சிறை அடைப்பு வராது. ஸ்பைனல் அனஸ்தீசியா இல்ல ஜெனரல் அனஸ்தீசியா போடும்போது நமக்கு ஆள் சிறை அடைப்பு டிவிடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லோக்கல் அனஸ்தீசியால வரும்போது அந்த காம்ப்ளிகேஷன் ஃபுல்லா குறைஞ்சிரும். நர்வ் டேமேஜும் நல்லா குறைஞ்சிரும் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணும்போது. பிளஸ் வயசான ஆட்கள் நிறைய பேர் ஆபரேஷனுக்கு ஃபிட்டா இருக்க மாட்டாங்க. அனஸ்தீசியாக்கு ஃபிட் இல்லைன்னே நிறைய பேர் வெரிகோஸ்வின் ட்ரீட்மெண்ட்டை நிராகரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் நம்ம லோக்கல் அனஸ்தீசியா போட்டு பண்ணலாம். அதாவது அவங்களுக்குன்னு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நம்ம லோக்கல் அனஸ்தீசியால கொடுத்து பண்றதுதான் நல்லது.
1: இப்ப வந்து முக்கியமா இது கால்கள்ல வருது, இன்னும் அதிகமா நிக்கிறதுனால வருது அப்படிங்கிறப்போ, இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இயல்பா நின்னமோ நடந்தமோ அதே மாதிரி இயல்பா நிக்க நடக்க நம்மளால முடியுமா?
0: கட்டாயமா முடியும் மேடம். நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த வெரிகோஸ்வேன் எங்க இருந்து தொடங்குது, அதாவது ரிஃப்ளெக்சிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், தொடைக்க உள்பகுதியில இருந்து வரும், முட்டுக்க பின்பகுதியில இருந்து வரும், பிளஸ் பெல்விக் வெயின்ஸ் உள்ள அடிவயிறு பகுதியில இருந்து வெளியே வரலாம், இல்ல இன்காம்பட்டன்ட் பெர்ஃபரேட்டர் வெயின்ஸ் மூலமா வரலாம். இந்த 4 இடத்துல எங்க இருந்து வருதுங்கிற பாயிண்ட நம்ம கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புடச்சிருக்கிற வேணுங்களுக்கு லேசரோ இல்ல ஃபோம்ஸ் கிளியரோ தெரப்பியோ நம்ம பண்ணும்போது இந்த நோயை வந்து நம்ம முற்றிலுமா சரி செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க நிக்கலாம், நடக்கலாம், ஓடலாம், எல்லா வேலையுமே இயல்பா பார்க்கலாம். அவங்க பண்ண வேண்டியது என்ன, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருப்பி செக் பண்ணிக்கணும், புதுசா ஏதாவது இரத்த குழாய்கள் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அப்படி பார்க்கும் போது அந்த 4-5% சான்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸையும் நம்ம ஃபுல்லா குறைச்சிடலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மரபு வழி காரணங்கள் அதிகமா நிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும், இப்போ இந்த நோய்க்கு வந்து ஒரு அதிகபட்ச காரணமா இல்லைன்னா அதோட காரணத்துக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களா ஃபுட் இருக்கா?
0: அதாவது அதை ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த ஸ்டடிஸுமே கிடையாது. நம்ம இயல்பா நல்ல சாப்பாடை சாப்பிடும் போது நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம தேவையில்லாத சாப்பாடை சாப்பிடும் போது குண்டாவும், உடல் பருமன் கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா வெரிகோஸ்வைன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெரிகோஸ்வைன் மட்டும் இல்ல, நம்ம குண்டாகும் போது எந்த நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. அதே வாய்ப்பு தான் இருக்கே தவிர, தனியா இந்த சாப்பாடை சாப்பிட்டா நமக்கு அதிகமா வெரிகோஸ்வைன் வரும், இதை சாப்பிட்டா அதிகமா வெரிகோஸ்வைன் வராது அப்படி எதுவுமே கிடையாது.
1: இப்போ இந்த நோய்க்கு வந்து லீச் தெரப்பி, அதாவது அட்டைப்பூச்சியை வச்சு அதுக்கு ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? சோ அது வந்து இப்போ ஒரு பழக்கத்துல இருக்கக்கூடியதா? சோ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்?
0: கட்டாயமா மேடம், இத பத்தி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தொடங்கினது 2000 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி கிடையாது, அறிவும் இந்த அளவுக்கு நமக்கு கிடையாது. ஏன்னா லீஸ் தெரப்பி என்ன பண்ணும்னா, அதாவது அட்டைப்பூச்சி, அட்டைப்பூச்சியை வந்து கால்கள்ல விடுவாங்க புடைச்சிருக்கிற ரத்த குழாய்கள்ல. அப்ப அது என்ன பண்ணும்னா ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும். இதுக்கு இன்னொரு மாடிஃபைட் ட்ரீட்மெண்ட் பிளிபாட்டமின் இருக்கு. சில பேர் ஒரு ஊசியை போட்டு அதுல இருந்து ஒரு ஓட்டை போட்டு விட்டுருவாங்க ரத்த குழாயில, இல்ல நீட்ல வச்சு கட் பண்ணிடுவாங்க, அதுல இருந்து ரத்தத்தை பாட்டில புடிச்சு தூர ஊத்திடுவாங்க. அப்போ இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ரத்தத்துலதான் பிரச்சனை, கெட்ட ரத்த குழாயில பிரச்சனைங்கிறத மறந்து கெட்ட ரத்தத்துல பிரச்சனை, ரத்தத்தை எடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஏதாவது சரியாகக்கூடிய கண்டிஷனே கிடையாது. ஏன்னா பிரச்சனை ரத்தத்துல இல்ல, ரத்த குழாயில. அப்போ இந்த லீச் தெரப்பி, அதாவது அட்டைப்பூச்சியை வச்சு எடுக்கிறது, பிளிபாட்டமி இந்த ரத்தத்தை வெளியே விடுறது, மசாஜ் தெரப்பின்னு இருக்கு. மசாஜ் தெரப்பியில் ஆட்களை படுக்க வச்சு ஒரு சப்பாத்தி கட்டை மாதிரி ஒரு கல்லை ஒரு இதை கட்டையை வச்சு அந்த வெயின்ஸை போட்டு நல்லா தேய்ச்சிருவாங்க. இப்படிலாம் நடக்கும் போது எந்த நல்லதுமே நடக்காது, காம்ப்ளிகேஷன் தான் வரும். இதுல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, எஸ்

0: எஸ்விடி சூப்பர்ஃபிஷியல் வெயின் த்ரோம்போசிஸ், தமிழ்ல மேல் சிறையில உள்ள அடைப்பு. அது பயங்கரமான கால் வலியை கொடுக்கும், காலை கூட கீழே வைக்க முடியாது. அந்த மேல் சிறையில இருக்கக்கூடிய அடைப்பு ஆள் சிறைக்கு போயிருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அது இருதயத்துல பரவி இருதயத்துல இருந்து நுரையீரலுக்கு போய் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த லீச் தெரப்பி, மசாஜ் தெரப்பி, அந்த ரத்தத்தை வெளியே விடுற தெரப்பி, அந்த ட்ரீட்மெண்ட்கள் பண்றது வந்து உயிருக்கும் ஆபத்தானது, காலுக்கும் ஆபத்தானது. லீச் தெரப்பி பண்ணும்போது அந்த நேரம் அங்க இருக்கிற ரத்தம் வெளியே போகுமே தவிர அந்த ரத்த குழாய்கள்ல இருக்கிற நோய் சரியாகாது. அதே மாதிரி மசாஜ் தெரப்பிலையும் நம்ம பண்ணும்போது ரத்த குழாயில அடைப்பு தான் ஏற்படுமே தவிர அந்த ரத்த குழாய்கள் அமுங்கி சரியாகாது. பிளஸ் அந்த ரத்தத்தை புடிச்சு வெளியே விடுற ட்ரீட்மெண்ட்லயும் ரத்தம் தான் வெளியே போகுமே தவிர நமக்கு அந்த மேல் சிறை சரியாகாது. அப்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்கள் உங்களுக்கு லாங் டேர்ம்ல எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்காது. பிளஸ் மருந்துகள் இருக்கு வெரிகோஸ் வெயினுக்கு, அந்த மருந்துகளும் உங்களுக்கு வெரிகோஸ் வெயினோட சிம்டம்களை குறைக்குமே தவிர நோயை வந்து சரி பண்ணாது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன், ஆயுர்வேதா மெடிசன், நிறைய மூலிகைகள், நிறைய மெடிசன்கள் இருக்கு, எல்லாமே சிம்டமை குறைக்கும். இப்ப அதனால உங்களுக்கு வீக்கம் வந்ததுன்னா அந்த வீக்கம் கொஞ்சம் குறையும், இல்ல வலி இருந்ததுன்னா வலி குறையும், ஊரல் இருந்ததுன்னா ஊரல் குறையும். ஆனா நோயை சரி பண்ணுமான்னு கேட்டா நோயை சரி பண்ணாது. நோயை சரி பண்றதுக்கு இருக்கக்கூடிய முறைகள் ஒண்ணு க்ளூ தெரப்பி, இல்ல லேசர் தெரப்பி. பழைய காலத்துல ஓபன் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த நீண்டிருந்த ரத்த குழாய ஃபுல்லுமா உருவி வெளியே எடுத்துருவாங்க. இன்னொன்னு இன்காம்படன்ட் பெர்ஃபரேட்டர்ல இப்ப நம்ம லேசர் பண்ணலாம், இல்ல ஃபோம்ஸ் கிளீரோ தெரப்பி பண்ணலாம். புண்ணு இருக்கும், புண்ணுக்கு கீழேயும் வெயின்கள் புடைச்சிருக்கும், அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம லேசர் பண்ண முடியாது, அங்க ஃபோம்ஸ் கிளீரோ தெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டு நம்ம டைட்டா பேண்டேஜ் போட்டோம்னா புண்ணுகள் ஆற தொடங்கிரும்.
1: ஓகே ஓகே, இப்போ நீங்க இவ்வளவு தகவல்கள் வந்துட்டு அதை சார்ந்து நீங்க சொல்லி இருக்கீங்க இல்லையா. ஆனா இப்போ வந்து நார்மலா பார்த்தோம்னா இப்ப டக்குன்னு நமக்கு ஒரு நெஞ்சு வலிக்குது, ஷோல்டர் பெயின் அப்படி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் பதட்டத்தோட இதயத்துக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தலைக்கு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மத்தபடி இந்த நரம்பு லேசா புடைச்சிருக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரெகுலர் லைஃப்ல கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி நரம்பு புடைக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான், ஒரு ஏஜுக்கு அப்புறம் இது நார்மலா புடைக்கும், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை கிராஸ் பண்ணி போயிடும். ஆனா அதெல்லாம் தாண்டி இது முக்கியம் அப்படின்னு ஒரு மருத்துவரா நீங்க இதை எடுத்து சொல்லணும்னா உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும்?
0: கட்டாயமா, கட்டாயமா மனித, ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு ரத்த குழாய் புடைச்சிருக்கும், யாரும் அதை பெருசா கண்டுகிட்டது இல்ல. அது ஏன் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றது வரைக்கும் நம்ம ஆட்கள் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நெஞ்சு வலி ஏன், நெஞ்சில வலிக்கிறதுனாலதான் ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்களே தவிர உள்ள எவ்வளவு பெரிய 99% பிளாக் இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. இப்ப நெஞ்சில வந்து நமக்கு பக்கத்துல ஒரு மீட்டர் இருக்கு, உள்ள வந்து 60% அடைப்பு இருக்குன்னா யாரும் அதை பார்க்க மாட்டோம். வலி வந்தாதான் நம்ம போய் பார்ப்போம். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின்ல வலி வந்தாதான் அவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க, இல்ல வீக்கம் இருந்தா டாக்டர்கிட்ட வருவாங்க, புண்ணு வந்தாலும் வருவாங்க. அதனாலதான் இதை ட்ரீட்மெண்ட் எப்படி பிரிப்பாங்கன்னா சிம்டமெட்டிக் வெரிகோஸ் வெயின், ஏ சிம்டமெட்டிக் வெரிகோஸ் வெயின். ஏ சிம்டமெட்டிக் வெரிகோஸ் வெயினுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதை நீங்க பேண்டேஜ் போட்டு கூட உங்க சிம்டம் வராம நீங்க காப்பாத்தி கொண்டு போகலாம். ஆனா ஏர்லியஸ்ட் இன்டர்வென்ஷன் பெஸ்ட். சிம்டமெட்டிக் வெரிகோஸ் வெயின்னா கால்ல வீக்கம், வலி, புண்ணு வர்றது, இல்ல கருப்படிக்கிறது, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா காம்ப்ளிகேஷன்கள் வரதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதை நம்ம கட்டாயமா உடனடியா ட்ரீட் பண்ணணும்.
1: நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில
0: நமக்கு சும்மா ஒரு ரத்த குழாய்கள் புடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கட்டாயமா டாக்டர்கிட்ட போய் காட்டணும். இதுக்கு நம்ம பயப்படணுமா, இதை நம்ம கூடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா 50% ஆட்களுக்கு அது கூடாது, அது ஒண்ணுமே பண்ணாத அப்படியே இருந்துரும். ஆனா 50% ஆட்களுக்கு புடைச்சிருக்கிற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்துடும். எஸ்விடிங்கிற சூப்பர்ஃபிஷியல் வெயின் த்ரோம்போசிஸ், இந்த மசாஜ் பண்ணும்போது ஒரு அடைப்பு வரும்னு சொன்னேன்ல, அத மாதிரி ரத்த குழாய்கள்ல அடைப்பு வரும். ஏன்னா ரத்தம் அங்க தேங்கி இருக்கும், அப்ப அது வலியை உண்டாக்கும், பயங்கரமான வலி இருக்கும், காலை கீழே வைக்க முடியாது, அவ்வளவு நாள் குழுகுழுன்னு இருந்த வெயின் கல்லு மாதிரி ஆயிரும் திடீர்னு. பிளஸ் அந்த மேல் சிறையில இருக்க அடைப்பு ஆள் சிறைக்கு போகலாம், ஆள் சிறையில இருந்து அது நுரையீரலுக்கு அந்த அடைப்பு விரிஞ்சிட்டு போகலாம். அப்ப அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆனா எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டா எல்லாருக்குமே இருக்காது. பிளஸ் இன்னொன்னு, இந்த புடைச்சிருக்கிற ரத்த குழாய்கள் பொட்டி அதுல இருந்து ரத்தம் வெளியே வரும். சில பேர் டிவியை பார்த்துட்டே கீழே குனிஞ்சு அரிக்குதுன்னு நம்ம அதுல தேய்ச்சிருவாங்க, இல்ல கட்டல ஏதாவது பட்டுரும், அப்படி படும்போது அதுல இருந்து ரத்தம் தெரிச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நம்ம கரெக்டான டைம்ல பாத்துட்டோம் அப்படின்னா அதை அமைக்கிட்டு காலை தூக்கி வச்சா உடனே நின்றும். ஆனா சில பேருக்கு தூங்கும் போதெல்லாம் நடந்துரும். தூங்கும் போதெல்லாம் நடந்ததுன்னா உயிருக்கு ஆபத்து உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய கதைகள் அப்படி இருக்கு, நிறைய பேர் அதனால உயிர் இழந்திருக்கிறாங்க.
1: ஓகே, இவ்வளவு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய சவாலா மாறும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுல நம்ம கவனம் எடுக்கணும், முன்னெச்சரிக்கையோட கண்டிப்பா நடந்துக்கணும்.
0: கட்டாயமா, கட்டாயமா மேடம். பிளஸ் பேண்டேஜ் போட்டாலே நம்ம வந்து இதுல வந்து 60% காம்ப்ளிகேஷன்களை தடுத்துடலாம். வேற சிம்டம் எதுவுமே இல்லாம வெறும் ரத்த குழாய் புடைச்சு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா பேண்டேஜ் போடுறதே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான். பேண்டேஜோ ஸ்டாக்கிங்ஸோ, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணும். உட்கார்ந்து இருக்கும் போது காலை தூக்கி வைக்கணும், படுக்கும் போது காலை தூக்கி வச்சிருக்கணும்.
1: அதாவது இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிக்குங்கிற பட்சத்துல கண்டிப்பா இதை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய தகவல்கள் அதை பத்தின ஒரு முழு விளக்கம், அந்த துறை சார்ந்த

0: டேர்ம்ஸோட நீங்க அதை வந்து சிறப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஆரம்பத்திலே தெரியும் போது அதை ஒரு ஈஸியா அதை விட்டுறாம கொஞ்சம் கவனம் எடுத்தோம்னா பெரிய விளைவுகளை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கறத வந்து ரொம்பவே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கூறிய தகவல்களின் அடிப்படையில கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும், அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கும். சிறப்பா தகவல்களை எங்களுக்காக விளக்கி கூறுனீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி மேடம்.

இதுவரை விழிப்புடன் தவிர்க்கலாம் சிறை சுருள் நோய். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த நாள அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ. கோலன்ஸ் எஃப்ரேம் நோபல் அவர்களுடன் நேர்முகம்.

சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ஏ. கோலன்ஸ் எஃப்ரேம் நோபல் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு பி. எஸ். சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ். நவரத்தினா.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சென்னை அம்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, மேல்பவானி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில்

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பற்றி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலி ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டாண்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம். இதில் இன்று வலம் வருவது வெள்ளித்திரை.

குமரி பண்பலை 101 இன்றைய வெள்ளித்திரையில் மேலும் நட்சத்திரமாய் இயக்குநர், நடிகர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட கே பாக்கியராஜ் அவர்கள்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில்.

0: துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: குமரிப்பொங்கலை 101 இன்றைய வெள்ளித்திரையில் மின்னும் நட்சத்திரம், நடிகர், இயக்குநர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட கே பாக்யராஜ் அவர்கள். பாரதிராஜாவுடைய பட்டறையில் உருவான இயக்குநர் மன்னன் கிருஷ்ணசாமி பாக்யராஜ் புதிய வார்ப்புகளில் நடிகனாய் வார்க்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டவர். பள்ளிக்காலங்களில் தான் பார்த்த ஆசிரியர்கள் போன்ற தோற்றம் இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே புதிய வார்ப்புகளில் சண்முகமணிக்கு கண்ணாடி அணிவித்திருப்பார் பாரதிராஜா. பின்னாட்களில் அந்த கண்ணாடி பாக்யராஜின் அடையாளங்களில் ஒன்றாக ஒன்றிப்போனது. முதன் முதலாக பாரதிராஜாவோடு இணைந்து திரைக்கதை எழுதியதும் இந்த படத்திற்குதான். 1979 வெளிவந்த புதிய வார்ப்புகள் சிறந்த வசனங்களுக்காக தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றுத்தந்தது கே பாக்யராஜிற்கு.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜ தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஓயாத கடல் அலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 ஒலிவலம் வந்து கொண்டிருப்பது வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் மென்னும் நட்சத்திரமாய் இயக்குநர் நடிகர் கே பாக்யராஜ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 வெளிவந்த தூரல் நின்று போச்சு. இந்த திரைப்படத்தில் பெண் பார்க்க செல்லக்கூடிய கதாநாயகன் செல்லத்துறை, அவரோடு அவருடைய சம வயது ஒத்த நண்பனையும் அழைத்துட்டு போகிறாரு. அப்படியான ஒரு காட்சியில் பெண் வீட்டார் சார்ந்த மூதாட்டி ஒருவர் பெண் வீட்டில் வச்சு கதாநாயகனை இன்றைய நண்பனை பார்த்து மாப்பிள்ளை அப்படின்னு நினைச்சு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு சொல்லுவாங்க. செல்லத்துறையான பாக்யராஜை பார்த்து துணை மாப்பிள்ளைக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, திருட்டு முழு முழிக்கிறானே என சொல்லும்போது பாக்யராஜ் முகம் தர்ம சங்கடத்தில். அப்போது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பாக்யராஜ் என்ற வரிகள் திரையில் தோன்றும். அதே போல 1992 சுந்தரகாண்டம் திரைப்படத்தில் ஒரு முதியவர் மூட்டைகள் நிறைந்த ஒரு கைவண்டியை இழுக்க முடியாமல் திணறி இழுத்துக் கொண்டு போவார். அந்த இடத்தில் பாக்யராஜ் தோன்றி, நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் எப்படி இழுக்கிறேன் பாருங்க என்று பாக்யராஜ் கைவண்டியை இழுக்க முடியாமல் அந்தரத்தில் தொங்கும் போது பாக்யராஜ் என்ற பெயர் திரையில் தோன்றும். இப்படி அவரின் திரைப்படங்களில் அவர் பெயர் தோன்றும் காட்சிகள் மிகவும் யதார்த்தமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும். திரைக்கதையில் எங்கு கைத்தட்டல்கள் கிடைக்கும் என அவர் கணித்திருப்பாரோ அங்கு அவர் பெயர் தோன்றும்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: குமரிப்பான்மலை 101 வெள்ளித்திரையில் இன்று மேலும் நட்சத்திரம் கே பாக்கியராஜ் அவர்கள்.

மனைவி இழந்து கைக்குழந்தையோடு ஒரு புதிய ஊருக்கு வரும் ஆசிரியர். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் சினிமாவில் சாதிக்கும் ஆசையோடு கேரளாவிலிருந்து சென்னை வரும் ஒரு ஏழை இசைக்கலைஞன் பாலக்காட்டு மாதவன் என உதாரணங்களாக சொல்லலாம். நம்மால் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கதாபாத்திரங்கள் அவரது ஹீரோவாக்கி கதாநாயகனுக்கு எல்லாம் தெரிந்தும் அப்பாவியாக இருப்பான். எல்லா கதைகளிலும் சமயம் வரும்போது புத்திசாலித்தனத்தை வீரத்தை வெளிப்படுத்துவான். எதற்கெடுத்தாலும் சினம் கொள்ளும் அல்லது சண்டையிடும் ஹீரோ என்ற நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமற்ற கதாநாயகர்களை மாற்றி எழுதியதும் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்கிறார் இயக்குநர்.

இயக்குனர் பாக்யராஜை குறித்து இயக்குனர் அஜயன் பாலா பேசுகிற போது, பாக்யராஜுடைய திரைப்படங்களில் அவர் செய்த ஒரு புரட்சி சாதாரண மனிதர்களை ஹீரோவாக காட்டியது அப்படிங்கிறார். ஏன்னா தாவணி கனவுகள் திரைப்படத்தில் தங்கைகளுக்காக திருமணம் செய்து வைக்க போராடும் ஒரு வேலையில்லா பட்டதாரி இளைஞன், முந்தானி முடிச்சு திரைப்படம்

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில் முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: AMP Furniture. AMP
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 உங்களை இணைத்திருக்கும் நிகழ்ச்சி வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் இயக்குநர் மன்னன் கே பாக்யராஜ், கதை இசை வணிக அம்சங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி திரைக்கதைதான் ஒரு படத்தினுடைய உயிர்நாடி என்று நிரூபித்தவர் கே பாக்யராஜ். அதனால்தான் திரைக்கதை மன்னன் என்று இவரை அழைக்கின்றார்கள். எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து டார்லிங் டார்லிங் திரைப்படத்தினுடைய கதை சுருக்கத்தை மெதுவாக பார்த்து கடந்து போகலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த டார்லிங் டார்லிங் திரைப்படத்தில் வந்து அதாவது ஒரு தொழிலதிபருடைய வீட்டில் வாட்ச்மேனாக இவருடைய அப்பா வேலை பார்க்கிறார். சிங்காரம், கல்லாப்பட்டி சிங்காரம் சொல்லக்கூடிய அவருடைய மகன் தான் பாக்யராஜ். தொழிலதிபருடைய மகளாக ராதா இருக்கிறாங்க. இப்போ இந்த தொழிலதிபருடைய மகளும் இவரும் சின்ன வயதிலிருந்து நெருங்கி பழகி இருக்கிறார்கள். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் படிப்பு விஷயமா இவங்க அந்த கதாநாயகின்னு சொல்லிக்கலாமே, கதாநாயகி வந்து வெளிநாடு போயிடுறாங்க படிக்கிறதுக்கு. அப்போ போகும்போது அவருடைய ஒரு வளர்த்த ஒரு குட்டி நாய்க்கு வந்து எப்போதும் தொடர்ந்து உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் ஞாபகம் வச்சு அதையே தொடர்ந்து கதாநாயகன் செய்துட்டே இருக்க, ஒரு கட்டத்தில் படிப்பு முடிஞ்சு கதாநாயகி திரும்பி வரும்போது இவர் பார்த்தோன்னு எந்த ஞாபகங்களும் இல்லாத மாதிரியே போக, இவர் மீண்டும் ஒரு தலையாக அவர் மீது காதல் கொண்டிருக்க, இதுதான் அந்த படத்தினுடைய யதார்த்தங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மலை மேலே ஏறி இவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தா அது ஒரு பெரிய மலையே இருக்காது, ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். அடுத்த பக்கத்தில் சமவெளியாக இருக்கும். இது வந்து ஒரு நகைச்சுவை கடந்த திரைப்படமாக இருந்திருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இது இவருடைய திறனுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம்.

0: ஐடிஐ மத்தியக்கோடு திக்கணங்கோடு.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
0: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
0: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 04651296483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

காலத்தின் குரலாய் ஞானத்தின் பிரதிபலிப்பாய் வலமரும் நமது குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் மேலும் நட்சத்திரமாய் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ். இவருடைய அந்த 7 நாட்கள் திரைப்படம் எடுத்துக்கிட்டோம்னா, கதாநாயகிக்கு வேறு ஒருவுடன் திருமணம் முடிந்துவிடும். அன்றிரவே உயிரை மாய்த்துக் கொள்ள முனையும் அவளை காப்பாற்றி காதலுடன் சேர்த்து வைக்க எடுக்கும் முயற்சிகள். மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் பின்னர் தெலுங்கில் ராதா கல்யாணம் என்று 1981, ஹிந்தியில் ஓசாத்தீன் என்று 1983, கன்னடத்தில் லவ் மாடினோடு என்று 1989 வெளிவந்தது. இவருடைய இன்று போய் நாளைவா, மௌன கீதங்கள், இது நம்மாளு, அவசர போலீஸ், 100 போன்ற திரைப்படங்கள் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டன. இவருடைய திரைப்படங்கள் பிற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட முக்கிய காரணம் எல்லா கலாச்சாரங்களுக்கும் ஏற்ற அவரது திரைக்கதைகளே. அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் ஒரு இசைக்கலைஞராக சென்னை புறப்பட்டு, பாலக்காட்டிலிருந்து சென்னை புறப்பட்டு வரக்கூடியவர், அப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றவர், பின்னாளில் ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அது எந்த திரைப்படம்? இந்த பாட்டு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

குடும்ப உணர்வும் நகைச்சுவையும் எதிர்பாராத திருப்பங்களும் யதார்த்த கதாநாயகர்களும் இவரின் படங்களின் அடையாளங்களாக திகழ்ந்தன. தனது குருநாதரான பாரதி ராஜா அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் கமல்ஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த படத்தை ஹிந்தியில் இயக்கி ஹிந்தி திரையுலகிலும் இயக்குநராக அறிமுகமானார். சாதாரண மக்களின் வாழ்வியலை யதார்த்தமான நகைச்சுவை மற்றும் குடும்ப பின்னணியுடன் திரையில் காட்டி 80-90களில் தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக வலம் வந்த கே பாக்யராஜ் அவர்கள் பிற்காலத்தில் பாரிஜாதம், துப்பரிவாளன், முப்பரிமாணம், குபேரர், PB-180 போன்ற வெப் சீரீஸ்களிலும் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் தன் திறமையை காட்டினாா்.

உருவாக்கிய பெருமை இவரை சாரும். பாண்டியராஜன், ஈரா பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன், ஜி எம் குமார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம், நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்கியராஜின் பதில்கள் என புத்தகங்களும் எழுதியுள்ளார். எளிய மனிதர்களின் யதார்த்த வாழ்வை சினிமாவில் சித்தரித்த வித்தகன் காலம் கடந்தும் மௌன கீதமாய் நம் மனங்களில்.

ராஜகுமாரி பண்பலை நூற்று ஒன்றின் இன்றைய வெள்ளித்திரையில் மென்னிய நட்சத்திரம் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ். நிகழ்ச்சியில் வலுவந்த பாடல்கள், இடம்பெற்ற திரைப்படங்கள், மௌன கீதங்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், தாவணி கனவுகள், இது நம்மாடு, ராசுக்குட்டி, எங்க சின்ன ராசா, வீட்டில் விசேஷங்க, சுந்தரகாண்டம். இத்துடன் இன்றைய தேநீர் நேரம் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: குட் ஈவினிங் கன்னியாகுமரி. இனிய மாலை பொழுது 4:03. நேசம் நிறை நண்பனாய் சோகத்தின் சொந்தமாய் என்று முறவாடும் இது குமரிப்பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனிய மாலை பொழுதில் குமரிப்பண்பலை 101 இப்போது கேட்போம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வி அறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின்

0: கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDA பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDA அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்யா கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது மாலை 4:08. இப்போது கேட்போம்
2: வன மகோத்சவ வாரம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
3: வன மகோத்சவம் என்பது இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படும் மரம் நடும் விழாவாகும். இந்த முயற்சிக்கு 1950 அக்காலத்தில் மத்திய வேளாண்மை மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் KM முன்ஷி அவர்களால் தேசிய அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இன்றைய காலத்தில் இது கொண்டாடப்படுவதோடு மட்டுமல்லாமல் வன மகோத்சவம் ஊக்கமளிக்கும் ஒரு வரலாற்றின் பின்னணியையும் கொண்டுள்ளது. 1947 இந்த இயக்கத்தின் வரலாறு தொடங்குகிறது. அப்போது பஞ்சாபை சேர்ந்த தாவரவியலாளர் MS ரந்தாவா July 20-27 மரம் நடும் வாரத்தை ஏற்பாடு செய்தார். இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் நாட்டில் காடழிப்பால் ஏற்படும் பாதிப்புகளை வலியுறுத்துவதாகும். ஜவஹர்லால் நேரு மற்றும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போன்ற புகழ்பெற்ற தலைவர்கள் இந்தியாவின் முதல் மரம் நடும் இயக்கத்தில் கலந்து கொண்டனர். 3

0: ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1950 முன்ஷி இந்த இயக்கத்தை ஒரு தேசிய நடவடிக்கையாக அறிவித்தார். பின்னர் இந்த நிகழ்வுக்கு வன மகோத்சவம் என்று பெயரிட்டு அதை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்திற்கு மாற்றினார். இந்த முயற்சி வெறும் மரம் நடும் நிகழ்வாக மட்டும் இருக்கக்கூடாது என்று விரும்பினார். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பூமிக்காக தாங்கள் செய்யும் பங்களிப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஒரு திருவிழாவாக இது அமைய வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. இந்த விழாவின் சில முக்கிய நோக்கங்கள்: பழ உற்பத்தியை அதிகரித்தல், வேளாண் நிலங்களை சுற்றி பாதுகாப்பு மரவரிசைகளை உருவாக்கி விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துதல், கால்நடைகளுக்கு தீவன இலைகளை வழங்கி பாதுகாக்கப்பட்ட காடுகளில் மேய்ச்சல் அழுத்தத்தை குறைத்தல், மண் வளம் குறைவதை தடுத்து மண் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நிழல் தரும் மற்றும் அலங்கார மரங்களை வளர்த்து சுற்றுப்புற அழகை அதிகரித்தல், வேலி அமைத்தல், வேளாண் கருவிகள் தயாரித்தல் மற்றும் வீடு கட்டுமானத்திற்கு தேவையான சிறிய மரக்கம்புகள் மற்றும் மரப்பொருட்களை வழங்குதல். வன மகோத்சவம் மட்டுமல்லாமல் இதே நோக்கத்துடன் பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பசுமை என்பது ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பின் மிக முக்கியமான அங்கமாக இருப்பதால் தாவர வளத்தை பாதுகாப்பதும் ஆரோக்கியமான மற்றும் மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கு பாடுபடுவதும் ஒவ்வொரு தனிநபரின் கடமையாகும். இருப்பினும் நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் காரணமாக நாள்தோறும் அதிக அளவில் மரங்கள் வெட்டப்படுகின்றன. டிஃபாரஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய காடழிப்பு தற்போது உருவெடுத்து வரும் ஒரு முக்கியமான கவலையாக உள்ளது. இந்த நடவடிக்கையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சமநிலையின்மையை எதிர்கொள்வதையே வன மகோத்சவ வாரம் நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த ஒரு தசாப்தத்தில் காடழிப்பு காரணமாக மொத்த வனப்பரப்பில் 16% இழப்பு ஏற்பட்டுள்ளது. மனிதர்களின் தீங்கு விளைவிக்கும் செயல்பாடுகளால் காடுகள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றன. நாட்டின் தாவர வளம் அழிந்து போகாமல் தடுக்க வன மகோத்சவம் ஒரு முன்னு உதாரணமாக முயற்சியாக விளங்குகிறது. ஒரு மரம் 1000 நன்மைகள் தரும். வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நட்டு பசுமையான எதிர்காலத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்.
1: வன மகோத்சவ வாரம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 4:12. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இன்று மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. மாலை பொழுதை மெருகேற்றும் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நம் குமரி பண்பலை 101. ஆசைகளுக்கு சிறகு கொடுத்தால் தடுக்கி விழுந்தாலும் பறந்து செல்லலாம், எப்படி? வாருங்கள் கேட்கலாம் கங்குவா திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ள விட்டால் உபவுடன் இணைந்து பாடிய பாடல் இதோ. Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away.

0: பறக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையோடு. உறவுகள் ஒன்று சேர்ந்தால் வட்ட வட்ட நிலவையை வட்டமிடலாம். எப்படி? இப்படி வாருங்கள் கேட்கலாம் அழகு திரைப்படத்திலிருந்து காவியின் வரிகளில் அஜய் இசையில் மாரியம்மாள் குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேர்களே, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02 ஆகாஷ்வாணி தனது 90வது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு மகிழ்ந்து பயன்பெறுங்கள் நேர்களே. நேரம் இப்போது 4:24. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 மாலை நேர திரை இசையில். நெஞ்சோடு நேசம் வந்தால் வெறுப்பு கூட விருப்பம்தான். அது எப்படி? இப்படி.

மாலை நேர திரை இசையோடு இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆசை கொண்ட இரு நெஞ்சம் பேசாமல் பேசுமாம், அது எப்படி இப்படி வாருங்கள் பாடல் கேட்டறலாம். மோகன்ராஜன் வரிகளில் ஷான்ரோடன் இசையமைத்து பாடிய வித் லவ் திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இதுவரை கேட்டு ரசித்தோம் திரையிசை. நேரம் 4:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
1: நேயர்கள், இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வெல்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆனந்தத்தை அளித்தரும் மாலை பொழுது 5:02. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் பேசுவது குமரி பண்பலை 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இப்போது கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று கேட்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். குமரி பண்பலை 101 சார்பாக வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் வினாடி வினா போட்டி, அதாவது குயிஸ் காம்படிஷன் இறுதி சுற்று கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவர் செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு போட்டிக்கான விதிமுறைகள் சொல்லப்படுகின்றது. முதலாவதாக இங்கே 4 டீம், டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி, 4 அணிகள் பங்கு கொள்கின்றன. நாம் 2 விதமான கேள்விகள் கேட்டுக் கொண்டிருப்போம். 1 கிளாக் வைஸ் மூலமாக முதல் சுற்று, 2வது சுற்று ஆன்டி கிளாக் வைஸ் மூலமாக கேட்போம். நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதலாவதாக நீங்க பதில் சொன்னால் அதற்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும். அந்த டீம் பதில் சொல்ல தவறும் பட்சத்தில் அடுத்த டீம் அந்த கேள்விக்கான பதிலை சொன்னால் அவர்களுக்கு 1 மதிப்பெண் கொடுக்கப்படும். இதுதான் போட்டிக்கான விதிமுறை. ஒரு அணியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு அணிக்கு நம்ம 3 பேர்

0: விதம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றோரும் சேர்ந்து அந்த பதிலை தயார் பண்ணி நீங்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவ செல்வங்கள் டீம் ஏ.
1: ஆர் ரக்ஷினி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோணம்.
2: ஆர் எஸ் ஐஸ்வர்யா ஜானு, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
3: எம் எஸ் பவித்ரா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
0: டீம் பி.
4: ஜே ஆக்னல் ஜென்ஸ்லின், எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாகர்கோயில்.
5: வசந்த பிரியா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
6: எம் வி லட்சுமி, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாகர்கோயில்.
0: டீம் சி.
7: ஆண்டன் ஷேபா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
8: எஸ் காயத்ரி, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
9: பி எஸ் மீரா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
0: டீம் டி.
10: ஐ எஸ் ஆதிரா, எஸ்டி ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், நாகர்கோயில்.
11: ஏ மீனாட்சி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோணம்.
12: ஆர் பி சண்முகவேணி, மண்டே மார்க்கெட்.

0: நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக டீம் ஏ க்வெஸ்சன் வந்து, அகில இந்திய வானொலி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது?
1: 1936.
0: சரியான பதில். டீம் ஏ 2 marks. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது டீம் பி டீமுக்கு, ஆகாஷ்வாணி என்ற சொல்லின் பொருள் என்ன?
1: வாய்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை.
0: சரியான பதில். டீம் பி 2 marks. அடுத்த கேள்வி, மூன்றாவது டீம், அதாவது டீம் சி க்கு, இந்திய வானொலிக்கு ஆகாஷ்வாணி என்ற பெயர் வழங்கியவர் யார்?
1: ரவீந்திரநாத் தாகூர்.
0: டீம் சி 2 marks. டீம் டி அடுத்த கேள்வி, அகில இந்திய வானொலி எந்த அமைச்சகம் கட்டுப்படுத்துகிறது?
1: மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்.
0: சரியான பதில். டீம் டி 2 மதிப்பு. நம்முடைய முதல் சுற்று முடிவடைந்தது. இரண்டாவது சுற்று டீம் டி யிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. தூர்தர்ஷன் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ இணைந்து நடத்தும் அரசு அமைப்பு எது?
1: பிரசாத் பாரதி.
0: சரியான பதில். டீம் டி 2 மதிப்பு. அடுத்த கேள்வி டீம் சி க்கு, எஃப்எம் வானொலி ஒலிபரப்பில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் அலைவரிசை வரம்பு என்ன?
1: 101.
0: தவறான பதில்.
1: 88 to 108 Hz.
0: சரியான பதில். 0.88 MHz to 108 MHz. டீம் பி க்கு 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் பி க்கு, வானொலி ஒலிபரப்பில் ஒலி அலைகளை மின்சார சிக்னல்களாக மாற்றும் கருவி எது?
1: மைக்ரோபோன்.
0: சரியான பதில். டீம் பி 2 மதிப்பெண். அடுத்து டீம் ஏக்கான கேள்வி, வானொலி ஒலிபரப்பில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் எவை? அடுத்த டீம்
1: எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்.
0: எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்பது சரியான பதில். டீம் டி கெட் 1 marks. அடுத்து டீம் ஏக்கான க்வெஸ்டின், ஆல் இண்டியா ரேடியோ நிலையங்கள் அதிகம் உள்ள இந்திய மாநிலம் எது?
1: மத்திய பிரதேஷ்.
0: தவறான பதில்.
1: உத்தரப்பிரதேஷ்.
0: உத்தரப்பிரதேஷ் என்பது சரியான பதில். டீம் பி 1 mark. அடுத்த கேள்வி டீம் பி க்கு, விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பும் ஆல் இண்டியா ரேடியோ சேவை எது?
1: கிசான் வாணி.
0: கிசான் வாணி என்பது சரியான விடை. டீம் பி 2 marks. உலக வானொலி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? டீம் சி
1: பிப்ரவரி 13.
0: பிப்ரவரி 13 சரியான பதில். டீம் சி 2 marks. அடுத்து டீம் டி க்கான கேள்வி, உலக வானொலி தினத்தை அறிவித்த சர்வதேச அமைப்பு எது?
1: யுனைடெட் நேஷன்ஸ்.
0: தவறான பதில். அதனுடைய அமைப்பினுடைய பெயர் என்ன? உலக வானொலி தினத்தை அறிவித்த சர்வதேச அமைப்பு எது?
1: ஐநா சபை.
0: தவறான பதில்.
1: யுனெஸ்கோ.
0: சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்து டீம் டி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோ அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ்வாணி என எந்த ஆண்டில் மாற்றப்பட்டது?
1: 1956.
0: தவறான பதில்.
1: 1957.
0: சரியான பதில். அடுத்த சுற்று, எந்த இந்திய சுதந்திர போராட்டம் ரகசியமாக செய்திகளை பரப்ப வானொலியை பயன்படுத்தியது? டீம் டி, எந்த இந்திய சுதந்திர போராட்டம் ரகசியமாக செய்திகளை பரப்ப வானொலியை பயன்படுத்த

0: நடத்தியது?
1: குவிட் இண்டியா மூமெண்ட்.
0: சரியான பதில் டீம் டி, 2 மார்க்ஸ். பிரசார் பாரதி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? டீம் சி
2: 1920.
0: தவறான பதில். டீம் பி
2: 1987.
0: தவறான பதில்.
1: 1997.
0: டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, இந்திய திரைப்பட மற்றும் ஒலிபரப்பு காப்பகங்களுக்காக தேசிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள நகரம் எது?
2: மும்பை.
0: மும்பை என்பது சரியான பதில். டீம் பி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏக்கு போர்களின் போது தேசபக்தி பாடல்களை ஒளிபரப்பி பிரபலமான ஆல் இண்டிய ரேடியோ நிகழ்ச்சி எது?
1: ஜெய்மாலா.
0: சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏ வானொலி அலைகள் பூமியின் மேற்பரப்பை சுற்றி வளைந்து செல்ல உதவும் இயற்பியல் நிகழ்வு எது?
1: ரிஃப்ராக்ஷன்.
0: டிஃப்ராக்ஷன் என்பது சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் பி க்கானது மாணவர்களுக்கான கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் ஆல் இண்டிய ரேடியோ சேவை எது?
2: யுவாணி.
0: தவறான பதில். ஜியாவாணி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, டீம் சி க்கானது இந்தியாவில் எஃப்எம் ஒலிபரப்பை முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது?
2: மும்பை.
0: தவறான பதில்.
1: சென்னை.
0: சென்னை என்பது சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் டி க்கானது தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு சேவைகளுக்காக உதவும் இந்திய செயற்கைக்கோள் அமைப்பு எது?
1: இன்சாட்.
0: இன்சாட் என்பது சரியான பதில். டீம் டி 2 மதிப்பெண். அடுத்த ரவுண்ட், டீம் டி முதல் கேள்வி, இந்தியாவின் இளம் உலக சதுரங்க பட்ட போட்டியாளர் யார்?
1: பிரக்யானந்தா.
0: தவறான பதில்.
1: குகேஷ்.
0: சரியான பதில். டீம் சி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் சி க்கானது அமைதி காலத்தில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய ராணுவ விருது எது?
2: பத்மஸ்ரீ.
0: தவறான பதில்.
2: பத்மபூஷன்.
0: தவறான பதில். அசோக் சக்ரா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, ஆகாஷ்வாணி எத்தனை மொழிகளில் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புகிறது? கேள்வி டீம் பி
1: 27.
0: தவறான பதில்.
2: 15.
0: தவறான பதில்.
1: 23.
0: சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏ ஆகாஷ்வாணி இயக்கும் நிலையங்களின் அண்மையான எண்ணிக்கை என்ன?
2: 99.19.
0: தவறான பதில்.
1: 591.
0: சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் ஏ ஆல் இந்திய ரேடியோ என்ற பெயரை 1936 வழங்கியவர் யார்?
2: கோபாலசுவாமி.
0: தவறான பதில்.
2: லியோனார்ட் ஃபீல்டர்.
0: சரியான பதில். டீம் சி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் பி க்கானது இந்தியாவின் ஏவுகணை திட்டங்களில் பங்களித்ததற்காக இந்தியாவின் ஏவுகணை பெண் என அழைக்கப்படுவோர் யார்?
1: டெஸ்ஸி தாமஸ்.
0: டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் என்பது சரியான பதில். டீம் பி 2 மதிப்பெண். அடுத்தது, டீம் சி க்கான கேள்வி, இணைய பதிப்பை முதலில் தொடங்கிய இந்திய செய்தித்தாள் எது?
2: தி ஹிந்து.
0: சரியான பதில். டீம் சி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் டி க்கானது இந்திய அறிவியல் கழகம் IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அமைந்துள்ள நகரம் எது?
1: பெங்களூர்.
0: பெங்களூர் என்பது சரியான பதில். டீம் டி 2 மதிப்பெண். அடுத்தது, டீம் டி க்கான கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது? கேள்வி டீம் டி க்கு
1: தமிழ்நாடு.
0: தவறான பதில்.
1: குஜராத்.
0: குஜராத் என்பது சரியான பதில். டீம் பி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் சி க்கானது இந்தியாவின் மசாலா தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் எது?
2: கேரளா.
0: சரியான பதில். டீம் சி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி, டீம் பி க்கானது முதல் கேலோ இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி நடத்தப்பட்ட நகரம் எது?

0: பேராடன்.
1: தவறான பதில். புவனேஸ்வர் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏ, அதிக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் எது?
0: கேரளா.
1: தவறான பதில். ராஜஸ்தான் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏக்கானது, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்?
0: அப்துல் கலாம்.
1: தவறான பதில்.
0: விக்ரம் சாராபாய்.
1: விக்ரம் சாராபாய் என்பது சரியான பதில். டீம் சி ஒரு மதிப்பெண். டீம் பி க்கான கேள்வி, இந்திய அணு திட்டத்தின் தந்தை யார்?
0: டாக்டர் பாபா.
1: டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா என்பது சரியான பதில். டீம் பி இரண்டு மதிப்பெண். டீம் சி க்கான கேள்வி, இயற்கையில் மிக கடினமான பொருள் எது?
0: டைமண்ட்.
1: டைமண்ட் என்பது சரியான பதில். டீம் சி இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது, முத்துக்களின் நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது?
0: தூத்துக்குடி.
1: தவறான பதில். ஹைதராபாத் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் டி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் தலைமையகம் எங்குள்ளது?
0: நியூடெல்லி.
1: சரியான பதில். டீம் டி இரண்டு மதிப்பெண். டீம் சி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் செய்தி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு?
0: 1977.
1: தவறான பதில்.
0: 1947.
1: சரியான பதில். டீம் ஏ ஒரு மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் பி க்கானது, ஆல் இண்டியா ரேடியோவில் டிஆர்எம் என்பதன் விரிவாக்கம் என்ன?
0: டைரக்டிவ் ரேடியோ.
1: தவறான பதில்.
0: டிஜிட்டல் ரேடியோ மாடலே.
1: சரியான பதில். டீம் டி ஒரு மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கானது, மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆரம்பித்த பிரதமர் யார்?
0: நரேந்திர சிங் மோடி.
1: நரேந்திர தாமோதர மோடி என்பது சரியான பதில். டீம் ஏ இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி மீண்டும் டீம் ஏக்கு, ஆல் இண்டியா ரேடியோவின் தமிழ் இளைஞர் நிகழ்ச்சி எது?
0: யூத் வாணி.
1: யுவவாணி என்பது சரியான பதில். டீம் ஏ இரண்டு மதிப்பெண். அடுத்தது டீம் பி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் மிக பிரபலமான வணிக சேவை எது?
0: எஃப்எம் கோல்ட்.
1: தவறான பதில். விவித் பாரதி என்பது சரியான பதில். ஆல் இண்டியா ரேடியோவின் வெளிநாட்டு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? டீம் சி க்கான கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் வெளிநாட்டு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு?
0: 1937.
1: தவறான பதில். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் எஃப்எம் சேவை அலைவரிசை என்ன?
0: 101.
1: தவறான பதில்.
0: 95.3.
1: தவறான பதில். ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் மெகாஹெர்ட்ஸ் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது, இந்தியாவில் முதல் பரிசோதனை வானொலி ஒலிபரப்பை நடத்திய அமைப்பு எது?
0: ரேடியோ கிளப் ஆஃப் மும்பை.
1: சரியான பதில். ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. டீம் டி இரண்டு மதிப்பெண். அடுத்து டீம் சி க்கான கேள்வி, தேசிய ஒலிபரப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
0: ஜூலை 23.
1: சரியான பதில். டீம் சி இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் தமிழ் ஒலிபரப்பு நிலையம் எங்கு உள்ளது?
0: சென்னை.
1: சரியான பதில். டீம் பி இரண்டு மதிப்பெண். அடுத்த கேள்வி, ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் வெளிநாட்டு ஒலிபரப்பு எந்த நாட்டை இலக்காக கொண்டது?
0: ரஷ்யா.
1: தவறான பதில்.
0: ஸ்ரீலங்கா.
1: தவறான பதில். ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். இதுவரையில் நடந்த போட்டியின் மதிப்பெண்கள், டீம்.

0: D 22 மதிப்பெண்ணுடன் முதலிடத்திலையும், டீம் பி 18 மதிப்பெண்களோடு இரண்டாவது இடத்திலையும், டீம் சி 17 மதிப்பெண் எடுத்து மூன்றாவது இடத்திலையும், டீம் ஏ 8 மதிப்பெண் எடுத்து நான்காவது இடத்திலையும் இருக்கின்றன. அடுத்த சுற்றை நாம் தொடரலாம். அடுத்த கேள்வி டீம் பி க்கானது. தேசிய கல்வி தினம்
1: July 15.
0: தவறான பதில். November 11 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கானது. தேசிய அஞ்சலக தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: December 1.
0: தவறான பதில். October 10 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கான கேள்வி. தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: January 25.
0: சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி இந்தியாவின் தேசிய பறவைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. டீம் பி க்கான கேள்வி
1: March 20.
0: தவறான பதில். November 12 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் சி க்கானது. இந்தியாவின் தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. டீம் சி க்கான கேள்வி தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: September 18.
0: தவறான பதில்.
1: February 28.
0: February 28 என்பது சரியான பதில். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் டி க்கானது. புகழ்பெற்ற சந்திராயன் 3 எப்போது விண்ணில் தரை இறக்கப்பட்டது.
1: August 2021.
0: தவறான பதில். August 23 என்பது சரியான பதில். அடுத்தது டீம் டி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் மிக பழமையான இசை விழா எது. ஆல் இண்டியா ரேடியோவின் மிக பழமையான இசை விழா எது.
1: சங்கீத் சமலீலா.
0: ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளம் என்பது சரியான பதில். டீம் சி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் சி க்கானது. ஆல் இண்டியா ரேடியோவில் ஜெய் மாலா நிகழ்ச்சி யாருக்காக ஒலிபரப்பப்பட்டது.
1: சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள்.
0: இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்காக. டீம் சி 2 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் பி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் தமிழ் ஒலிபரப்புகளில் இளைய பாரதம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன.
1: எஜுகேஷன்காக.
0: தவறு.
1: மாணவர்கள் மேம்பாடு.
0: இளைஞர்களின் திறமையை ஊக்குவித்தல். டீம் டி 1 மதிப்பெண். அடுத்த கேள்வி டீம் ஏ க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் டைரக்ட் ஜெனரல் பெயர் என்ன. டீம் ஏ க்கான கேள்வி ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் டைரக்ட் ஜெனரல் பெயர் என்ன.
1: ராஜ்.
0: தவறான பதில். அகமது ஷா புகாரி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி டீம் பி க்கானது. ஆகாஷ்வாணி என்ற சொல் முதன் முதலில் எந்த சமஸ்கிருத நாடகத்தில் காணப்படுகிறது. காளிதாசரின் நாடகங்களில் காணப்படுகின்றது. டீம் சி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் செய்தி அறிக்கை எந்த மொழியில் ஒலிபரப்பப்பட்டது.
1: ஹிந்தி.
0: தவறான பதில்.
1: சமஸ்கிருதம்.
0: தவறான பதில்.
1: மராட்டி.
0: தவறான பதில்.
1: உருது.
0: தவறான பதில். ஆங்கிலம் என்பது சரியான பதில். டீம் டி க்கானது. ஆல் இண்டியா ரேடியோவின் மிக உயர்ந்த சக்தி ஒலிபரப்பிகள் எந்த அலைவரிசை வகையை சேர்ந்தவை.
1: மீடியம் வேவ்ஸ்.
0: தவறான பதில். சிற்றலை அல்லது ஷார்ட் வேவ் என்பது சரியான பதில். தற்போது நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்றில் நாம் இருக்கின்றோம். டீம் ஏ க்கான கேள்வி. பிரசார் பாரதி செயல்பட்ட ஆண்டு.
1: 1997.
0: சரியான பதில். டீம் ஏ 2 மதிப்பெண். டீம் பி க்கான கேள்வி.

0: யுவவாணி ஆரம்பித்த ஆண்டு
1: 1957.
0: தவறான பதில்.
1: 1967.
0: தவறான பதில்.
1: 1969.
0: சரியான பதில். டீம் டி ஒரு மதிப்பெண். அடுத்த கேள்வி. டீம் சி ஆல் இண்டியா ரேடியோவின் தேசிய இசை நிகழ்ச்சி தொடங்கிய ஆண்டு
2: 1977.
0: தவறான பதில்.
1: 1947.
0: தவறான பதில்.
2: 1948.
0: தவறான பதில்.
1: 1954.
0: தவறான பதில். 1952 என்பது சரியான பதில். டீம் டி க்கான கேள்வி. ஆல் இண்டியா ரேடியோவின் முதல் வெளிநாட்டு மொழி
2: பாகிஸ்தானி.
0: தவறான பதில்.
1: உருது.
0: தவறான பதில். 15 என்பது சரியான பதில். நம்முடைய வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்று முடிவடைந்து மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன.

0: குமரி பண்பலை 101 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சியின் இன்றைய தினம் நடைபெற்ற வினாடி வினா குயிஸ் காம்படிஷன் நிகழ்ச்சியினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. ஏ டீம் 10 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தையும், பி டீம் 18 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும், சி டீம் 20 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், டி டீம் 26 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தையும் பெற்றுள்ளன. நடந்து முடிந்த குவிஸ் காம்படிஷன் அதாவது வினாடி வினா போட்டியில் முதல் பரிசு பெறுபவர்கள் டீம் டி, ஆதிரா ஐஎஸ் S2 ஹிந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நாகர்கோவில், மீனாட்சி ஏ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாகர்கோவில் கோணம், சண்முகவேணி RP மண்டே மார்க்கெட். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு குமரி பண்பலை 101 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டியின் இறுதிச் சுற்று கேட்டீர்கள். நிகழ்ச்சிக்கு நடுவராக பங்கேற்றவர் இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் தா சுதன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா, நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்தினா.
2: நேரம் மாலை 5:27. குமரியில் இருந்து இமயம் தாண்டி ஒழிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மனம் கவரும் முல்லைச்சரம், மனம் வீசும் நேரம் இது. ஆண் நேர்களே, ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். பாடி வரும் நீரோடை உன் பாதம் சேரதான், அசைந்து வரும் மல்லிகை காற்றும் உன் மனம் சேரதான். முளைச்சரத்தில் முதலில் வருகின்ற பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து KV மகாதேவன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசிலா குரல்களில்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன்
8: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: அந்த மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். பூவிற்கு மனம் வீச யார் கற்றுக் கொடுத்ததோ, குயிலுக்கு இன்னிசை மீட்ட யார்தான் கற்றுக் கொடுத்ததோ, அதுபோல்தான் இந்த உறவும் இணைந்தது. முல்லைச்சரத்தில் வருவது இளையராஜா இசையில் எஸ் ஜானகி இளையராஜா இணைந்து பாடிய அவதாரம் திரைப்பட பாடல்.

வாருங்கள். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.

ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரி பழம் ஹெச் சித்ரா அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

இனிய மாலைப்பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். காலங்களில் சில நினைவும் காட்சிகளில் பல நினைவும் தந்தது இந்த இயற்கைதானே. முல்லைச்சரத்தில் இனி கேட்கலாம் இளையராஜா இசையில் ஹாரிஷ் ராகவேந்திரா பாடிய பாரதி திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:47. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். பூங்காவனம் இன்று என் வாசல் வந்து பூத்து குலுங்க ரீங்காரம் கேட்கின்றதே. வருவது யுவன் சங்கர் ராஜா இசையில், உதித் நாராயணன் ஸ்வேதா மோகன் பாடிய சமர் திரைப்பட பாடல்.

மழலை மொழி கேட்டாலே ஆனந்தம்தான், கேட்க கேட்க பேரானந்தம்தான். மழலை மொழியை அள்ளித்தரும் நம் குமரிப்பண்பலை 101 பட்டாம் பூச்சிகள் இன்றிரவு 8:05 வளம்பெற காத்திருக்கிறது. சின்னஞ்சிறு சிட்டுக்களே, இப்போதே தயாராகுங்கள். இரவு நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் திறமைகளை வெளிக்கொணருங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏழு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், 8903257039. நம்பர்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னா கவலை விடுங்க, இன்னொருக்கா சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பேப்பர் இல்லைன்னா மொபைல் எடுத்துக்கோங்க. இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நம்பர்ஸ், போன் நம்பர்ஸ் 04652 முன்னிணைப்பு எண் இது, 2602400 என்ற எண்ணிலும் அழைக்கலாம், அல்லது 2907222 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்காக மொபைல் நம்பர் 8903257039. இந்த எண்களில் அழைத்து உங்கள் திறமைகளை இன்றிரவு வெளிக்கொணருங்கள். பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலையில்

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் இது அன்று முதல் இன்று

வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நேரம் இப்போது மாலை 5:55. குளிர்காற்று கதிர்களோடு விளையாட மனதில் புத்துணர்ச்சி உருவாகுதே. முல்லைச்சரத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் சந்தோஷ் நாராயண் இசையில் தீப் பாடிய வாழை திரைப்பட பாடல்.

0: கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: அந்தி மாலை நேரம் 6 மணி. அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் உங்களோடு நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று மற்றும் நாளை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஜொலிக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவருக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரிப்பள்ளம் ஹெச் சித்ரா அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். ரைஸ் ஓபியத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், இரணியல் கே ஐயப்பன் எனும் நேயரின் தேர்வில் திரை இசை தொகுப்பு, 9:15 செய்திச் சுடர், 9:30 தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய காலை நம் நிலைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. காலை 6:55 உழவருக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். நாளை காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி மற்றும் மாலை 5 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்பம் நேரலை, 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை, 11:02 ஏக்சூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசித்து பயன்பெறுங்கள் நேயர்களே.

நேர்களே, குமரி பண்பலை 101 நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இதுவரை மனம் வீசியது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

0: Ireland in the last series. In FIFA World Cup, England will face Democratic Republic of Congo, Belgium will meet Senegal, and USA will clash with Bosnia and Herzegovina in round of 32 matches tonight. And with that, we end this news bulletin.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேரம் மாலை 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். உச்சநீதிமன்ற சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் அறிவிப்பு. சிறப்பு மக்கள் நீதிமன்ற பங்கேற்பு, நீதி மற்றும் நீதியை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்த்தல் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுக்கும் வகையில் மத்தியஸ்தம் மூலம் தீர்வு காணுதல் மற்றும் தகராறுகளை இணக்கமான தீர்தலுக்காக உச்சநீதிமன்றம் சமாதான் சமாரோஜ் எனும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் கடந்த April 21 தொடங்கி வரும் August 21, 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நிறைவடைகிறது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்ற பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையிலான தீர்வு வழிமுறைகள் மூலம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இணக்கமான தீர்வு காண்பதே நோக்கமாக கொண்டுள்ளது. அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினர்களும் இந்த முன்னெடுப்பின் கீழ் தகராறுகளை திறம்பட தீர்ப்பதற்கு தீவிரமாக பங்கேற்று பங்களிப்பை நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வழக்கு தரப்பினர்கள் நேரடியாகவோ அல்லது இணையதள வசதியான காணொலி மூலமாகவோ ஆஜராகி தங்களது பிரச்சனைகளை சமரசமாக தீர்த்துக் கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் என்ற முகவரியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வரும் 3 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களையும் நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அவை விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வு திட்டம் ஆகியவை. இந்த நலத்திட்ட உதவிகள் பெற கிறிஸ்தவ இனத்தை சார்ந்தவர்கள், 18 முதல் 60 நிறைவு பெறாதவர்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள், வேதியர்கள், சிஷ்ய பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்தவ ஆதரவற்றோர் இல்லங்கள், தொழில்நோயாளர்கள் மறுவாழ்வு இல்லங்களில் பணியாளர்கள் ஆகியோருக்கு முறையான மாதாந்திர ஊதியம் என்று இல்லாமல் உள்ளிட்ட பணிகள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும். இதற்கான இணையதளம் www.cwb.tn.gov.in. இந்த இணையதளத்தில் விண்ணப்பம் செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை நேரில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளாா்.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: ஆகாஷ் வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 அலையாடும் மனதை அமைதிப்படுத்திட வருகின்றது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
14: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
13: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
14: மற்றும் 0465129648 Friends ITI, மத்திக்கோடு திக்கணம் கோடு.
15: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குது.

0: சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முதலில்
4: சுந்தர கீதத்தில் என தொடங்கும் ஆர் சுதர்சனம் இசையமைத்த பாடலை பாடுபவர் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா, பாடலை இயற்றியவர் குகன்.

தாமரை பூவினில் என தொடங்கும் அ இளங்கோவன் இயற்றிய பாடலுக்கு இசை ஷியாம்லா சுவாமி. பாடலை பாடுபவர் தீபன் சக்கரவர்த்தி.

0: மெல்லிசை கேட்டோம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவின்

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20 மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25 வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி, ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன், ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷினி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு

0: கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:45 ஆகாஷ்வாணி நேயர்கள்,
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆம் நேர்களை இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:41. இது திரை இசை கேட்டு ரசிக்கும் நேரம். மனதில் இசையால் நினைத்து அருவி வெள்ளமாய் விழுந்து ஆற்று வெள்ளமாய் பாய்ந்தோட வருகின்றது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பா விஜய் வரிகளில் கவின் சிங், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வானத்தை போல திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரிப்பள்ளம் ஹெச் சித்ரா அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். ரைசோபியத்தின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில். நேரம் இப்போது மாலை 6:47:20. இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். மின்னல் ஒளியில் மனதில் மின்னி ஜொலிக்க வருகின்றது மணிஷர்மா இசையில் மகாலட்சுமி ஐயர், சாய் சிவன் குரல்களில் நரசிம்மா திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
3: பண்பலை 101
2: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
3: தினந்தோறும் இரவு 8:05
2: பட்டாம் பூச்சிகள்.
3: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

குமரிப்பன்மலை நூற்றாண்டிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரையிசை. கண்ணாலை காதல் மொழி பேசி மனதோடு கரைய வருகின்றது வித்யாசாகர் இசையில் உண்ணிமேனன் பாடிய அள்ளித்தந்த வானம் திரைப்பட பாடல்.

Thank you.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்
1: குமரிப்பன்மலை 101 இதுவரை கேட்டு ரசித்தோம் திரைசை.
2: இனிய
1: நேரம் 7 மணி, இது இன்னிசை நேரம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னிசை கேட்பதற்கு முன்
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்

0: உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: இனிசையில் இன்று பாரத தேசம் என்று என தொடங்கும் எம் எஸ் சுப்லட்சுமி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இனிசை கேட்டோம்.
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: தொடர்ந்து மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: வழங்குபவர் எம். ஹரிஹரன்.
1: கோவை வவுசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தேதியன்று தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு

0: துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 மாதங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 தேதி சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குநர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300-க்கும் மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BIS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் ஜூன் 15 தேதியன்று யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின்

0: இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக

0: ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின்போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசியபோது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது. 7:25.

0: ஆரம்பமாகிறது உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: ராஜன் அண்ட் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கடந்த நாட்களில் மழை 8.3 mm அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32.8 cm ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22.2 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்பார்க்கப்படும் வானிலை, வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. நெல் மற்றும் தோட்டப்பயிர்களில் காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டு விடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலை பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். பலவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். தோட்டக்கலை பயிர்கள் வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 km வேகத்தில் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். நெகிழி மலை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளில் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடை வாய் நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கால்நோய் வாய் நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால்வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்புளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுகளில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்றுகள் கால்வாய் நோய்களுக்கு தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளது. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அதன் பகுதிகளில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோரை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்.
5: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு மேல ஆசாரிப்பள்ளம் ஹை சித்ரா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ரைசோபியத்தின் முக்கியத்துவம், பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: நிலங்களின் உயிர்ப்பு நிலை பெற, இயற்கையில் விவசாயம் நடைபெற, இயற்கை முறைகளை காப்போம், உழவரின் நிலையை மேம்படுத்துவோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இனி பசுமாடு வளர்ப்பு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மேல ஆசாரிப்பள்ளம் ஹை சித்ரா அவர்கள். வணக்கம்மா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேரு சித்ரா, மேல ஆசாரிப்பள்ளம் அம்மன் கோயில் பக்கத்துல வீடு இருக்கு.
1: நீங்க என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: எங்க வீட்டுக்காரரு வாழை வயல் எல்லாம் உண்டு. நாங்க வீட்டுல கோழிய மாடு எல்லாம் வளர்க்கோம்.
1: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க பசுமாடு?
3: எங்க வீட்டுல இப்ப மூணு அண்ணா இருக்கு. மூணுலயே பால் கறந்து சொசைட்டிக்கும் கொடுப்போம், பக்கத்துல வீட்டுக்கும் கொடுப்போம்.
1: கோழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க,
3: அஞ்சு பசுமாடா 50 கோழியும் எங்க வீட்டுல நிக்கும்.
1: கணவர் வந்து விவசாயம் பண்றாங்கன்னு சொன்னீங்க, எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் ஒரு 10 ஏக்கர் கிட்ட முந்தி பண்ணினாவே இப்ப கொஞ்சம் குறைச்சி குறைச்சி ஆளுகிட்ட வந்துச்சு.
1: ஏன் குறைஞ்சிட்ட அளவு?
3: சமயத்துக்கு சம்பளத்துக்கு ஆள் கிடைக்காது, அதுக்கப்புறம் எங்கேயும் சட்டினி பரப்பிட்டு போக முடியாது, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படி கொண்டு வந்திருக்காங்க.
1: இப்போ உங்களுக்கு வந்து டிராக்டர் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கா?
3: ஆமாம் ஆமாம், சொந்த தொழில்னாலையும் கொஞ்சம் வயலை விட்டோம். ஏன்னா டிராக்டரும் வச்சுருக்கோம், நடவு வண்டியும் வச்சுருக்கோம். அதனால வந்து நமக்கு எல்லாம் ஒரேடியாக போக முடியாதுனால சம்பளத்துக்கு வண்டி ஓட்டைக்கெலாம் ஆழம் கிடைக்காது, எல்லாம் நம்ம தான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதனால அவையே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு.
1: இப்போ நீங்கள் பசுமாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதிகாலையில் பசுமாடை கவனிக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க?
3: எங்களுக்கு 5 மணினா சொசைட்டியில இருந்து பால் வாங்க வந்துருவா, அதனால நாங்கள் ஒரு 4 மணி 4:30 எழும்புவோம். எழும்பி வந்து அவிய பால் எடுப்பாவ நான் மாட்டுக்கு தண்ணி வைப்பேன், அடுத்தது பால் எடுத்துட்டு வைக்கல் போட்டுக்கிட்டு அடுத்தது பின்னம் போய் தூங்குவோம். அப்புறம் ஒரு 6:30 போல எழும்பி வேலையில கவனிப்போம்.
1: பால் யார் கறப்பாங்க?
3: எங்க வீட்டுக்காரர் தான் கறப்பாங்க, நான் என்ன கறந்து பழவலை.
1: இப்போ பசுமாடு எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
3: எனக்கு 3 பயக்க, அதனால வந்து சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது அதுகளுக்கு பால் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத பிள்ளைகளுக்காண்டி வாங்கி வளர்த்தோம். ஒரு அண்ணன் சொன்னாவ, நீ 3 பிள்ளைகளுக்கும் சொசைட்டிலேருந்து பால் வாங்கி கொடுக்குறது அது நோய், நிறைய மாட்டு பால் சேரும், அதனால நீ வீட்டில் ஒன்று உனக்கு விவசாய நிலம்லாம் இருக்கிறதுனால இந்த வைக்கல்லாம் போடலாம், எங்கள் மாமநாட்டை காளை உண்டு, அதனால அவிய பிள்ளை எடுத்துகிட்டு வரும்போது இதுக்கான் 2 போட்டினா உனக்கு நல்லா பால் எடுக்கும், அதனால நீ ஒரு மாடு வாங்கி பிள்ளைகளுக்காண்டி வள அப்படின்னு சொல்லி வளர்த்தோம். வளர்த்து முத கொஞ்சம் நல்லா இது இல்லை, அதுபிறகு வளர்த்து வளர்த்து அப்புறம் சொசைட்டி கொடுத்து ரூபாயெலாம் கிடச்சி ஆசையை கண்டு அது பிறகு படிப்படியாக இப்போ 5 மாட்டில் வளர்க்கும்.
1: இப்போ பசுமாடு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மற்றபடி வெளியில் எங்கேயும் போக எடுக்க அந்த மாதிரி முடியாது? ஏன்னா காலையில் ஒரு குறிப்பிட்ட டைம், சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வந்து எங்கே வெளியே போனாலும் வந்து ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த பசுமாடையும் வீட்டையும் கவனிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: காலையில் கஷ்டம் இருக்காது, அண்ணன் காலையிலேயே பால் எடுக்கிறதுனால சாயங்காலம் 4 வருவாவா, அப்போ வந்து நாங்கள் எங்கேயும் அப்படி வெளியே போயிட்டோம்னா சொசைட்டியில் கொண்டு கொடுப்போம், 6 வரை அங்கே வாங்குவாவை. அந்த அண்ணன் சொல்லுவாவை, நீங்கள் பிந்தியாச்சுன்னா சொசைட்டி கொண்டு வந்துருங்க எடுப்பாவை அப்படின்னு சொல்லுவாவை. 6 முன்னாடி அங்கே கொண்டு கொடுத்துட்டோம்னா அவிய வாங்கிடுவாவை, அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கனாலும் போவோம் வருவோம், அப்படி சந்தோஷமாக தான் இருக்கும்.
1: இப்போ பசுமாடு அவ்வளோ நாட்டு மாடுகளா இல்லைன்னா நம்மளுக்கு கலப்பின மாடுகள், என்ன மாடு வச்சிருக்கீங்க?
3: கலப்பின மாடு தான்.
1: நீங்கள் வந்து சொன்னீங்க கொஞ்சம் லேட்டானாலும் நாங்கள் வந்து பாலை கொடுத்துருவோன்னு சொன்னீங்க, இப்போ வீட்லேயும் பால் வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டு இருக்காங்களா எப்படி?
3: ஆமாம், வீட்டில் உள்ளவர்கள்ட்ட நான் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நான் கொண்டு தந்துடுவேன், நீங்கள் எனக்காண்டி அலையாண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால ஒருக்கா வந்து பார்த்துட்டு வீட்டில் ஆள் இல்லைன்னா அவியா அப்பா கறந்தாச்சுன்னா கொண்டு தருவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா தேடி வர மாட்டாவ, இல்லாமல் வந்து தான் எடுத்துகிட்டு போவாவ. கறந்து இந்த அளந்து மின் நடையில தூக்கி வச்சிருவேன், அவியா அவிய வாளியை இல்லையாவை பார்த்து ஒரு வாளி வச்சுட்டு ஒரு வாளி எடுத்துட்டு போவாவ.
1: இப்போ இந்த பசுமாடை வளர்க்குறது பெருசு இல்லை, அதை வந்து கவனிப்பு முறைகள் கொடுக்கறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்.

0: ஏன்னா பசுமாடு வந்து நம்மளுக்கு ஒரு உயிர். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கரெக்டான தீவனங்கள் கொடுக்கணும், கரெக்டான பராமரிப்பு கொடுக்கணும், அப்புறம் நோய் வராமல் அதை பாதுகாக்கணும், கொட்டைகளை நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க?
1: இந்த இது காலையில் பால் எடுத்து வாங்கி முடித்தோடனே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு 9 மணிக்கு போல் போய் மாடெல்லாம் வெளியே அவுத்து கட்டி மாட்டுத்தொழுவெல்லாம் கழுவுவோம். கழுவிக்கிட்டு எங்களுக்கு பக்கத்தில் ஆறு கிடக்கு, அதனால 2 நாளைக்கு ஒருக்கா கொண்டு போய் கழுவிடுவோம். முந்தி மொதல் தொடக்கத்தில் வளர்க்கும் போதெல்லாம் பேனு பற்றிடும், அது எதுனாலன்னு தெரியாது. அது பிறகு இப்போ ரெகுலராக நம்ம கழுவிட்டு இருக்கிறதுனால பேன் தொந்தரவு இல்லை. அது பிறகு புளித்த தண்ணிலாம் ஊற்றாததுனால இப்போ அந்த அசை போடாமல் இருக்கிறது அப்படி ஒன்றுமே இல்லை. கழனி தண்ணி புளிச்ச வச்சு ஊற்றுனாதான் மாட்டுக்கு நோய், அதனால இப்போ அந்த கழனி தண்ணி புளிச்ச வச்சு ஊற்றுறதுலாம் இல்லை, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: இப்போ நீங்கள் வந்து இந்த பசுமாடு ஆரம்பத்தில் வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கு அதை பற்றி உள்ள விஷயங்கள் தெரியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லைனா அனுபவத்தின் மூலமாக தான் அதை வந்து நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி?
1: ஒரு பிரச்சனை வரும்போது மாடு முன்னாடி வளர்க்கவிகள்ட்ட போய் சொல்லு, அது இப்படி பேன் பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால், அவையே நல்லா கழுவு, அந்த தொழுத்தை தூத்து இதாங்க, மருந்து அந்த மெடிக்கலில் போய் கேளு கிடைக்கும், அதை வாங்கி அந்த வேப்பங்குலையில் சுற்றி தொளி, அப்புறம் மாடை 2 நாளைக்கு அதில் கெட்டாத அப்படின்னு முதல்ல சொல்லி தந்தாவ. ஆனால் இப்போ நம்ம அனுபவப்பட்டதுனால அதை கழுவி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு தொந்தரவுமே இல்லை. கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, சின்ன கஷ்டப்பட்டோம்னா பெருசாக கஷ்டப்படாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேலி அதுக்குள்ளே வேலையை செஞ்சுருவோம்.
0: இப்போது நீங்கள் கலப்பின மாடுகள் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போது அது வளர்க்கும் போது நம்மளுக்கு தீவன முறைகள் அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசப்படும்ல, அது எப்படி கொடுக்குறீங்க தீவன முறைகள்?
1: இந்த தவிடு குச்சி புண்ணாக்கு ரெண்டும் தான். இவ்வளவு சின்ன மாடாக இருந்ததுன்னா பருத்தி கொட்டையும் கொண்டக்கடலையும் 8வது மாதத்துலேருந்து முளை கட்டி வைப்போம், இல்லாமல் வேற ஒன்றும் இற போட மாட்டோம்.
0: புதுசாக போடுறது இல்லை.
1: இல்லை இல்லை,
0: சரி.
1: அப்புறம் பில்லு வைப்போம்.
0: பில்லு எத்தனை தடவை பறித்து போடுவீங்க?
1: எங்கள் மாமனார் இருக்கனால எங்கள் மாமா கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து தருவாவை, அதை தான் போடுது. அவள் இப்போ எங்கேயாவது கல்யாண வீடு அப்படி போனோன்னு சொன்னால் பிள்ளை இருக்க முடியாது, அன்னைக்கு அன்னைக்கு வைக்கல் தான் போடுது.
0: தண்ணி எத்தனை வாட்டி எதுக்கு கொடுக்குறீங்க?
1: நாங்கள் 3 நேரம் கொடுப்போம். காலையில் பால் எடுத்துட்டு கொடுப்போம், அப்புறம் 2 மணிக்கு கொடுப்போம், நைட்டு 7 8 மணி. எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் ஒரு 5 மணிக்கு போல் வைப்போம். ஆனால் அது வந்து 2 மணிக்கு குடித்ததுனால கொஞ்சம் பம்மலாக தான் குடிக்கும், இல்லைன்னு சொன்னால் நல்லா தண்ணி குடிக்கும். 3 நேரம் வைப்போம்.
0: என்னென்ன நோய் தாக்குதல் எதுக்கு வரும் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மடு வீக்கம், அந்த மழை நேரத்தில் நம்ம அவுத்து வெளியே கட்டாட்டா அந்த கிருமி வந்து உள்ளாடி போய் மடு வீக்கம் வரும். சில நேரம் அசை போடாம அப்படி, அது வந்து நம்ம புளிச்ச தண்ணி அப்படி வைக்கனால தான் அசை போடாம இருக்கும். அந்த 2 நோயும் தான் எனக்கு வந்திருக்கு. அது மடு வீக்கம் வந்தது வந்து நான் பொறிஞ்சொலையில போய் சொல்லுவேன், மேடம் இப்படி ஆவிட்டுன்னு சொன்னோன்னு அவிய சொல்லுவாவ. மாடை பால் எடுத்துட்டு உடனே படுக்க வைக்க கூடாது, அதுக்கு புல்லோ வைக்கலோ போடுங்க, அப்ப சாப்பிட்டுட்டுனா அதுக்கு வந்து கிருமி உள்ளாடி ஏறாது மழை நேரம்ல, அதனால நீங்க வந்து 1/2 மணிக்கூர் அது படுக்காம இருக்க பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாவ. இப்போ அதுக்காண்டி பால் எடுத்து முடிச்சோடனே வைக்கல் போடுறதுனால அது படுக்காது, அந்த நோயில இருந்தா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை.
0: இதை தவிர வேற எந்த நோயும் உங்களுக்கு வந்தது இல்லையா?
1: இல்ல இல்ல
0: மற்றபடி வந்து தினந்தோறும் அந்த பசுமாட குளிப்பாட்டிடுவீங்க?
1: இல்லை, 2 நாளைக்கு 1.
0: 2 நாளைக்கு 1 ஆற்றுல கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி?
1: ஆமா ஆமா, ஆறு பக்கத்துல இருக்கு எங்களுக்கு,
0: அதனால அங்கேயே குளிப்பாட்டிடுவீங்க?
1: ஆமா ஆமா.
0: பால் கறக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் வந்து உங்களுக்கு காலையிலயும் சாயங்காலமும் சேர்த்து?
1: இந்த குட்டி போட்ட புதுசுல 6 4 அப்படி கறக்கும், காலையில 6 லிட்டரு சாயங்காலம் 4 லிட்டர் அப்படி கறக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த 4 மாசம் கழிஞ்சாச்சுன்னா மாடு மாசி அடிச்சு சேர்க்குது திணிக்கும், அப்போ 2 3 நாள் கொஞ்சம் குறவா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட இறைய பொறுத்தும் நல்ல பால் கறக்கும். நம்ம வந்து பச்சை பில் போட்டாச்சுன்னா பால் நிறைய எடுக்கும், நம்ம எதிர்பார்க்காம எடுக்கும். நம்ம கொஞ்சம் பச்சை பில் குறவா போட்டோம்னா அன்னைக்கு பால் கொஞ்சம் குறவாட்டு தான் எடுக்கும். காலையில 6 சாயங்காலம் 4,
0: மொத்தம் 10 லிட்டர் பால் கிடைக்கும்.
1: ஆமா,
0: இப்போ 2 நேரம் கிடைக்கக்கூடிய பாலையும் நீங்க சொசைட்டில கொடுத்துருவீங்களா, இல்லைன்னா வீட்டில் வந்தே வாங்கிட்டு போயிருவீங்களா, இல்லைன்னா சொசைட்டிக்கும் கொஞ்சம் பாலை கொடுத்துட்டு வீட்டுக்கும் கொடுப்பீங்களா?
1: காலையிலும் சாய்க்காம 4 லிட்டர் பால் வந்து வீட்டுக்கு வீடு கொடுப்பேன், மீதி வந்து 12 15 லிட்டர்லாம் 5 மாடு இருக்கிறதுனால கறக்கும். எவ்வளோ வந்தாலும் அந்த அண்ணன் வாங்கிட்டு போயிடுவாங்க,
0: இங்கே இருக்க பாலை அளந்து வாங்கிட்டு போயிருவாங்க.
1: ஆமா ஆமா, எங்க வீட்டு முன்னாடி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, பொறிஞ்ச வள சொசைட்டி அதுல இருந்து காலையிலும் சாயங்காலமா வந்து வாங்கிட்டு போயிருவாங்க.
0: நீங்களும் உங்க கணவரும் தான் கவனிக்கிறீங்களா, இல்லைன்னா உங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருமா? எப்படி?
1: பிள்ளைகள்ட்டையும் வைக்கல் அள்ளி போடு மாடு சத்தம் போடுவலான்னு சொன்னா வைக்கல் அள்ளி போடணும், அறுத்துட்டு வர பிள்ளை அள்ளி போடுங்கன்னு சொன்னா பிள்ளையெல்லாம் நல்லா உதவி பண்ணும்.
0: பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க?
1: ஆமா ஆமா, எங்க வீட்டுக்காரர் எங்கேயாவது பெய்யாச்சுன்னா பால் எடுத்து பழவங்க மக்கா அப்படின்னு சொன்னா நான் மூக்கு சரட பிடிச்சிக்கிட்டு தான் அதுதான் எடுக்கும்,
0: பால் கறந்து எடுப்பாங்க.
1: ஆமா ஆமா,
0: இப்போ பால் கறக்க அவங்களே பழக்கி விட்டா ஒருவேளை ஆளு முன்ன பின்ன யாரும் ஒருத்தங்க இல்லாட்டாலும் கூட ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணலாம்.
1: ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி இப்போ 2 தடவையா எடுமோனேன்னு சொல்ல, முத வந்து மாடு வால் எடுத்து அடிக்கான் சாணி நாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவானுவன். அதுக்கு சாணி நாருனாதான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் சொல்லாதம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எங்களை அப்படி பழக்காத அப்படின்னு சொல்லலாம். பின்னா எடுமோன்னு இன்னைக்கு ஒரு நாளும் எடுத்து பழவு அப்படின்னு சாதுவா சொல்லியாச்சுன்னா இவளுக்கு தொந்தரவு பொறுக்க முடியல, நீ கொஞ்சம் உதவி பண்ணுவாவ.
0: விவசாயத்தை பாத்தீங்கன்னா முன்னாடி உங்க இடத்துல இருக்கக்கூடிய அந்த

0: குறவுல இருக்கக்கூடிய அவ்வளவு ஏக்கர்லயும் இன்னைக்கு வந்து விவசாயம் நடக்கான்னு கேட்டா அது இல்ல தானே.
1: நடக்கு, எங்க இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா நடக்கு. ஏன் மூத்த மகனும் 12 படிச்சு முடிச்சிருக்கான், அவனா அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ண போவான். இப்ப காலேஜ் என்ன திறக்கல, அதனால கொஞ்சம் உதவி பண்ண போவான்.
0: அதாவது கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணா நாளைக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் இந்த நிலங்களை அப்படியே பாதுகாத்து திருப்பி ரெண்டாவது விவசாயம் பண்றதுக்கான கொஞ்சம் விஷயங்களை நம்ம பண்ணலாம், அப்படிதானே.
1: ஆமா ஆமா.
0: இப்போ நீங்க சொன்னீங்க கோழி நாங்க வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. மற்றபடி வந்து இந்த கால்நடைகள் வளர்க்கறதுனால, அதாவது பசுமாடு கோழிகள் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறதுனால நீங்க கால்நடை மருத்துவர்கிட்ட அப்பப்போ ஆலோசனை கேட்குறீங்களா, இல்லைன்னா அவங்க இங்கே வந்து தடுப்பூசி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்களா எப்படி?
1: 6 மாசத்தைக்கு ஒருக்கா வந்து தடுப்பூசி போட வருவாவே. இல்லாம எங்களுக்கு புரிஞ்சவள சொசைட்டி பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க என்ன தேவைனாலும் அங்க போய் கேட்போம், அவிய தருவாவ மருந்து.
0: இப்போ நீங்க சொன்னீங்க நான் பசுமாடு வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, இந்த பசுமாடுகளுக்கு வந்து தடுப்பூசி இதெல்லாம் போடுறீங்களா? அது கன்று குட்டி பிறந்ததுலேருந்து பால் அட்டவணை தந்து இந்தெந்த மாசத்துல இந்தெந்த தடுப்பூசி போடணும் அப்படின்லாம் உங்களுக்கு தந்திருக்காங்களா? அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? அப்படி போட்டுதான் பசுமாடுலாம் வளர்க்குறீங்களா எப்படி?
1: இந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா கால் நோய் வாய் நோய்க்குன்னு ஊசி போட வருவாங்க, அது போடாதான். இல்லாம தடுப்பூசி எல்லாம் கொண்டு போடுறது கிடையாது. கண்ணூட்டியும் 6 மாசம் ஆயிரம் குட்டிகளுக்கு போடுவாங்க, அதுகளுக்கும் போடுவோம். இல்லாம நோய் என்னதான் இருந்துன்னா டாக்டரை கூப்பிட்ட உடனே வருவாங்க. சில இது அசை போடாம நிக்குவு வந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சுன்னா ஒன்று வந்து பார்ப்பாங்க. இல்லாம அதுக்கெல்லாம் தடுப்பூசி எல்லாம் போட்டது கிடையாது. இல்லாம காய்ச்சல் வர்றோம் அப்போ வந்து இந்த மாத்திரை தருவாவ, இதை கொடுங்க பழத்தில் வச்சு கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாவ. பழத்தில் வச்சு கொடுப்போம், இல்லைன்னு சொன்னால் பழம்லாம் வாங்கி சாப்பிடாம இருந்தனா கஞ்சி தண்ணிக்க கலக்கி டப்பாய்க்க வச்சு எங்க வீட்டுக்காரர் ஊத்துவாங்க.
0: அப்படி குடிச்சாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிரும்.
1: ஆமா ஆமா.
0: அதாவது ஒரு மாடு வந்து சினை பிடிப்பு பருவம் வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து பால் கறக்கலாம்?
1: 6 முடிஞ்சி, 6 முடியவும் நாங்க விட்டுருவோம். 4 மாசம் பால் எடுக்க மாட்டோம்.
0: 6 மாசம் வரை தான் எடுப்பீங்க?
1: ஆமா ஆமா.
0: அது வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே அப்போ வரும்போது?
1: முந்தி வந்து எங்களுக்கு விஷயம் தெரியாததுனால என்னத்தையாவது போட்டு அப்படிலாம் செம்மல் படம் அப்படிலாம் படம். இப்போ அவிய சொல்லி தந்திருக்கா, குட்டி போட்டு 15 நாளைக்கு எள்ளு புண்ணாக்கு போட்டு தான் தண்ணி வைக்கணும், அதுக்கு மேலே ஒன்றும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 15 நாளைக்கு எள்ளு புண்ணாக்கு மட்டும் போட்டு தண்ணி கொஞ்சம் லேசாக சூடாக்கி வைக்கணும், மழை நேரம்னா சூடாக்கி வைக்கணும், இல்லைன்னா பச்சை தண்ணியில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால மழை இல்லைன்னா பச்சை தண்ணியில் 3 நாளைக்கு வெந்நீர் தான் கொடுப்போம், இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து காய்ச்சல் அப்படிலாம் வரும்.
0: கன்று ஈன்ற பசுவுக்கு என்ன பராமரிப்புன்னு சொல்றீங்க?
1: ஆமா, குட்டி போட்டு 3 நாளைக்கு வெந்நீர்ல போட்டு எள்ளு புண்ணாக்கு போட்டு வைப்போம். அப்புறம் 15 நாளைக்கு வரோம் எள்ளு புண்ணாக்கு தான். முந்தி வந்து நிறைய பால் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இறையெல்லாம் போடுது, குச்சி புண்ணாக்கு அப்படி இப்படி தவிடு எல்லாம் நிறைய போடுது. அப்புறம் அந்த டாக்டர் சொல்லி தந்தா அப்படி எல்லாம் போடக்கூடாது, ஒரு 15 நாளைக்கு அது புண்ணு ஆறது வரை நம்ம எவ்வளவு தூரம் இதா இருக்கோமோ பின்னாடி அதுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க முந்தி விஷயம் தெரியாம நிறைய இடறைய போடுது, அது அசை போடாம நிக்கும். அப்புறம் கூப்பிட்டு ஊசி போடணும் அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா வந்து இப்ப அப்படி ஒரு கஷ்டமும் இல்ல. அந்த 15 நாளைக்கு அந்த எள்ளு புண்ணாக்கு தண்ணினால அது குடிச்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப பாதிப்பு இல்ல.
0: அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு.
1: ஆமா, சில நேரம் இந்த கல்யாண வீட்டு உள்ள மீதி நீ சொல்லி ஒருக்கா சோறு எல்லாம் போட்டோம், அது வயிறு ஊதி. சோறு வந்து மனுஷன் சாப்பிடுறது மாடு சாப்பிடுறது கிடையாது, அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதான் கேட்டு அது பிறகு இப்ப சோறு எல்லாம் வைப்பு கிடையாது, அதனால பிரச்சனை இல்ல.
0: அதேமே நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்தாலும் நம்ம கல்யாண தண்ணி எடுத்தா ஃப்ரெஷ்ஷா உள்ள தண்ணி தான் கொடுக்கணுமே தவிர, நீங்க சொன்ன மாதிரி புளிக்கி வச்சு கொடுத்தாலும் அது ஒத்துக்காது.
1: ஆமா, அது வந்து பிரச்சனை தான் வரும். இந்த அசை போடாது அப்படியே நிற்கும் பீக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. நமக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை, அதனால நம்ம எவ்வளவு தூரம் அதுக்கு தீவனத்துல கரெக்டா இருக்கோமோ அப்போ வந்து நமக்கு பிரச்சனையே இருக்காது.
0: நீங்க வந்து வெளியில இந்த மாதிரி கழனி தண்ணி எல்லாம் வாங்கி போடுறீங்களா, இல்லைன்னா வீட்டில் உள்ள உங்களுக்குள்ள தண்ணியை தான் யூஸ் பண்றீங்களா எப்படி?
1: கழனி தண்ணி எடுப்போம், அது வந்து சேலி போய் எடுத்துறது தான், அதனால பிரச்சனை.
0: அன்னைக்குள்ளதான் வைப்பாங்க?
1: ஆமா ஆமா, எல்லாரும் சுத்தமா தான் வைக்காவ பசுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா சுத்தமா தான் வைக்காங்க.
0: அந்த பசுவை பராமரிக்கிறதும் நம்மளுக்கு லேசுப்பட்ட காரியம் இல்லை. நோய் வந்துட்டாலும் அது வந்து பராமரிக்கிற போது அதுல வந்து கொஞ்சம் நல்ல கவனமா பராமரிச்சதான் நோயும் வராம இருக்கும்.
1: ஆமா ஆமா.
0: இடத்தை எப்படி பராமரிக்கிறீங்க? தினந்தோறும் அதுல உள்ள அந்த கழிவுகள் நமக்கு வெளியே வரும், யூரின் முதற்கொண்டு சாணி எல்லாம் வரும், அதெல்லாம் எங்க கலெக்ட் பண்ணி எப்படி எடுக்கிறீங்க? அதை வந்து கொட்டையை எவ்வளவு தூரம் பராமரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
1: யூரின் வந்து ஒரு குண்டு மாதிரி, அதுக்கு பேரும் சாணி அள்ளி உர குண்டுல வைப்போம், பிறகு தூத்து எடுப்போம்.
0: கழுவி விடுறது உண்டா?
1: ஆமா ஆமா, கழுவி எல்லாம் விடுவோம். ஏன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா அந்த சாணிக்கு இருக்கிறதுனால வழுக்கு பிடிக்கும், மடுவீக்க நோய் வரும். அதை வந்து கழுவி காய போட்டாதான் அதுக்கு அந்த மடுவீக்க நோயில இருந்தெல்லாம் தப்ப முடியும்.
0: மற்றபடி அதுக்கு அந்த ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது விரிச்சு அந்த மாதிரி கொடுக்கணுமா, இல்லைன்னா நார்மலா உள்ள நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த தரையை அதுக்கு அளவுக்கு போதுமான.
1: இந்த மண்தரன்னா தொழியாவும், அதனால சிமெண்ட் போட்டு போட்டிருக்கோம். மாட்டு தொழுவெல்லாம் செம்மையா கெட்டிருக்கோம், சீட்டு எல்லாம் வச்சு கெட்டிருக்கோம். அதனால அது ஒழுங்கு மழையில நனையாது. ஆனா வந்து நம்ம வந்து அந்த மடுவீக்க நோய் வராம இருக்கணும்னா அந்த தொழுத்தை நல்லா கழுவி பராமரிக்கணும்.
0: அது நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு கழுவி விடுவீங்க?
1: மழை இல்லைன்னா தேலி கழுவுவோம், மழை பெஞ்சு

0: மாடு உள்ளாடி கிடந்ததுன்னா அதை வெளியே அவுத்து வெளியே கட்ட முடியாதுல, அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு கழுவாது கண்டிப்பா கழுவிடுவோம்.
1: கழுவி விட்டுருவீங்க.
0: ஆமா ஆமா
1: குளிப்பாட்டுறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாட்டுவீங்க.
0: ஆமா.
1: சென்னை பிடிப்பு காலத்திலிருந்து அது கன்று ஈனக்கூடிய அந்த காலத்துல வரைக்கும் உள்ள பராமரிப்புங்கிறது தனியா இருக்கா, அது எப்படி?
0: தனியானு இல்லை, இந்த 2 மாசத்தையும் கொஞ்சம் தவிடு மட்டம் போட்டு தண்ணி வைப்போம். அப்புறம் 8 மாசத்தை பிறகு கொண்டை கட்டி கடலை பருத்தி கொட்டெல்லாம் முளை வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வைப்போம்.
1: சாப்பிடணும் இல்ல?
0: ஆமா ஆமா. முந்தி வந்து அப்படியே வைப்போம். அப்புறம் இப்போ சொன்னாவே மிக்சியில போட்டு லேசா ஒரு சதத்தை சதைச்சு வைங்க, அப்போ அதுக்கு முழு சத்தம் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாவே. முந்தி எங்க மாமிலாம் இந்த ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டு ஆகலாம், இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு கறக்கு ஐவரோது அதை கொண்டு அப்படியே வைக்கிறது.
1: தண்ணீரை கலக்கி வச்சிருவீங்க?
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ சென்னை பிடிக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு தண்ணி வந்து மற்ற சாதாரண பசு மாடுகளோட கூடுதலாக வைக்கணுமா எப்படி?
0: இல்லை இல்லை, சென்னை மாட்டுக்கு தண்ணி வந்து நம்ம பால் எடுக்க மாட்டோடையும் குறைச்சி தான் வைக்கணும். ஏன்னா நாங்கள் முந்திலாம் விஷயம் தெரியாமல் தண்ணியை வச்சுக்கிட்டு அது படுத்துக்கிட்டு உருண்டு கிடந்து
1: சவுண்டு போட்டுட்டே
0: சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ விஷயம் தெரியாமல் நான் எங்கள் அனந்தரத்தி யாரெல்லாம் போய் கூட்டிட்டு வந்துருப்பேன், எக்கா இப்படி கிடந்து சத்தம் போடுவேன், அது எண்ணெயெல்லாம் போட்டேன், எக்கா நிறைய பில்லு போட்டேன், நிறைய தண்ணி வச்சேன். அப்படி வைக்கவே கூடாது. நம்மள மாதிரி தான், மனுஷன் என்ன மாதிரி தான், கர்ப்பிணிக்கு எவ்வளவு நிமித்த ஆகாரம் கொடுக்கணுமோ சத்தான பொருள் அதே மாதிரி தான் இதுவளவு தான் கொடுக்கணும், நீ கண்டதெல்லாம் அள்ளி போடாது அப்படின்னு சொல்லி தந்திருக்காவ. அதனால இப்போ எல்லாம் கரெக்டாக நடக்கும்.
1: கரெக்டாக கொடுக்குறீங்க?
0: ஆமாம். முந்தி விஷயம் தெரியாமல் வந்து நிறைய தண்ணி புல்லுலாம் வச்சோடனே அது நல்லா தின்னோம், நல்லா குடிச்சிக்கிட்டு கடந்து சத்தம் போட்டுட்டே கிடக்கும். நீ சத்தம் போடும் பார்த்தாலே மறக்கமாக இருக்கும். இப்போ அரை வயிறு கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும், ஏன்னு சொன்னால் அது அழகாக படுத்துருக்கோம், சத்தம் போடாது, அதனால பிரச்சனை இல்லை.
1: அந்த பால் எடுத்து நீங்கள் வந்து அதை மதிப்பு கூட்டி விற்கிறீங்களா? தயிர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்களா எப்படி?
0: அதுக்கு என்ன முயற்சி பண்ணல,
1: பாலாவே கொடுத்துருவீங்க?
0: ஆமா ஆமா.
1: மத்தபடி தயிராவும் எடுக்கிறது இல்ல?
0: நம்ம வீட்டு தேவைக்கு தயிர் வைப்போம், இல்லாம வெளியே வித்தது இல்ல.
1: ஆனா வந்து நம்மளுக்கு பாலை விட தயிருக்கு டபுள் மடங்கு ரேட்டு கிடைக்கும்ல?
0: ஆமா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன முயற்சி பண்ணல,
1: இந்த வேலையே கரெக்டா இருக்கு, அதனால அதுக்கு கொஞ்சம் கவனங்கள் கொடுக்கறது இல்ல. பசு மாடுகள் வந்து உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல உங்களே மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி விவசாயத்துல ஈடுபாடு காட்டுறாங்களா? அந்த பசு மாடு வளர்க்கறதோ இல்லைன்னா விவசாயம் பாக்குறதோ காய்கறி தோட்டங்கள் துறவு இந்த மாதிரி எல்லாம் கவனிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா?
0: ஆமா, வளர்க்கவே மாடு நிறைய வளர்க்காவ, இல்லாம புதுசாட்டம் வளர்க்கவே ஆசைப்பட்டு வளர்க்கவே வளர்க்காவ, ஒவ்வொரு பிரச்சனை இல்ல. ஆடு வளர்க்காவ, கோழி எல்லாருக்கும் எங்க ஊரை பொறுத்த அளவுல எல்லா வீட்லயும் கோழி கிடக்கும், ஆடை நியாயமா எல்லா வீட்லயும் கிடக்கும். மாடு முந்திய மாதிரி இல்ல, ஆனா இருக்க வீட்டுல எங்களை மாதிரி 5 அப்படி நிறைய வளர்க்காவ.
1: இப்போ நீங்க ஆடு வச்சிருந்தேன்னு சொன்னீங்க, ஆடு ஏன் இப்ப இல்ல உங்கள்ட்ட?
0: இந்த ஆடு வந்து இந்த வயல் நடவு நேரத்துல அதுக்கு சரியா குளம் புடிச்சு போட முடியாது, அது ஒரே சத்தமா போடும். பின்ன தவிடு அந்த குச்சி புண்ணாக்கெல்லாம் அள்ளி வைப்பேன் சாப்பிடும், ஆனாலும் அது ஒழுங்கு அந்த குளம் எங்க வீட்டுக்காரரு பறிச்சு கொண்டு கெட்டது மாதிரி இருக்காது. அந்த புல்லாம் இருக்க அந்த நடவு நேரத்துல போக மாட்டாவ. ஒரு 30 நாள் வந்து கஷ்டம், அது சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஏன் உன் ஆடு சத்தம் போடுவ, ஏன் உன் ஆடு சத்தம் போடுவன்னு எல்லாரும் வந்து கேப்பாவ. அதுக்கு முன்னாடி நல்லா எரை போட்டதுனால அதுக்கு எள்ளு போல வயிறு வாடிச்சுனாலும் சத்தம் போட்டுரும், அது சத்தம் போடுவனே ஆடை வித்தோம்.
1: ஆனா ஆடு இன்னைக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தானே?
0: ஆமா, எங்களுக்கு வந்து 2 குட்டி 3 குட்டி எல்லாம் போடும். அப்படிங்கும் போது அது 1-6 மாசம் இல்லைன்னா 8 மாசம் வளர்ப்போம். அந்த நேரம்லாம் எங்களுக்கு 8,000-12,000 அப்படின்லாம் ஒரு குட்டி வித்துருக்கோம்.
1: அது ஆடு வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுக்கும் தனியாட்டு நம்ம கொஞ்சம் கேர் கொடுத்து பராமரிச்சாதான் அதுலயும் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம்.
0: ஆமா ஆமா. நம்ம மாட்டுக்கு வந்து பில்லு இல்லாட்டாலும் வைக்கல போட்டு அது கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுட்டு நமக்கு இன்னைக்கு பில்லு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வைக்கல சாப்பிட்றோம். ஆனா அந்த ஆடுங்கிறது வந்து சமாளிக்க முடியல, அப்படின்னா அந்த குளை கொண்டு போட்டாதான் அதை வந்து சத்தத்துல இருந்து நிறுத்த முடியும். இவ்வளவுதான் தண்ணி வச்சாலும் அதை குடிக்க நேரம் தான் அடுத்தே பின்னாது சத்தம் போட்டுட்டே தான் இருந்து, அதனால தான் அந்த என்ன அப்போ நம்ம கொஞ்சம் மாடுலாம் இருக்கதான
1: பெண் வந்து இந்த மாதிரி விவசாயத்துக்குள்ளயோ இந்த கால்நடை வளர்ப்புலயோ அவங்க வரணும்னா அவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டு வரணும்?
0: ஒன்னா வந்து கற்க வேண்டியதே இல்ல. என்னன்னா முத எங்க வீட்டுக்காரரு வந்து முத 1 மாடுலாம் இருக்கும்போது எங்க வீட்டுக்காரரே சாணிலாம் அள்ளி அப்படி பராமரிச்சிருவாங்க. தொழுத்துலாம் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போவாவ, காலையில பால் எடுத்து தொழுத்தையும் கழுவி போட்டு போயிருவாவ. அது பிறகு கொஞ்சம் வயல் வண்டி எல்லாம் வர தொடங்கின பிறகு என்கிட்ட பொறுப்பை தந்துருவாவ. முதல்ல எல்லாம் நான் அழுது இருக்கேன், இருந்தாலும் நம்ம இப்படியா வளர்ந்தோம், நம்மள சாணி எல்லாம் சொல்லிட்டாவளே அப்படின்னு சொல்லி நான்லாம் இருந்து அழுது இருக்கேன். ஆனா அப்புறம் இப்போ ரூபாய் எல்லாம் பார்க்கும்போது எங்கேயும் போய் கதை விட போவாண்டாம். மெயின் ரீசன் வந்து யார்ட்டையும் போய் கதை விட போவாண்டாம். யாரும் வந்து வந்தாலும் இவளுக்கு வீட்டுல வேலை இருக்கும் அப்படின்னு பேருவாங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வேலையே அந்த வீட்டுக்கே நடந்துகிட்டு இருக்கோம். புதுசா செய்யும் போது அது நமக்கு மன கஷ்டமாட்டு தான் இருந்து, எனக்கு எல்லாம் போத நான் 2-3 தடவை எல்லாம் நல்லா அழுதுருக்கேன், இருந்தாலும் நம்மள சாணி எல்லாம் சொல்லாவ எப்படி சாணி அள்ள முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். மாடு கழுவ கொண்டு போகும்போதுலாம் நம்ம எதுக்கு, எல்லாரும் எப்படி எப்படி இருக்காவ, நம்மள கழுவ கொண்டு போய்

0: தவளை அப்படின்லாம் நினைச்சு அழுதுருக்கேன். ஆனால் அது பிறகு யோசித்து பார்த்தா சரி நம்ம செய்ய யார் சிரிச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன மன தைரியம் வந்துட்டு. அது பிறகு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை.
1: உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகள் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை பசுமாடு வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மேல ஆசாரிப்பள்ளம் ஹெச் சித்ரா அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி. இனி பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏக்கா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்களாக்கா, அந்த கிராமப்புறங்கள்லன்னு பார்க்கும்போது அந்த சாலைகள் வசதிகள் இல்லாம அவங்க வந்து ஒரு நகரத்துக்கு போகணும்னா கூட வந்து ஒரு குறுகலான வழிமூலம் வந்து அந்த நகரத்துக்கு போண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க படிக்கிற அந்த பள்ளி மாணவர்களாக ஆகட்டும், அது போல விளைவிக்கிற அந்த பொருட்கள் சந்தை பொருட்களை வந்து கொண்டு போகணும் பார்க்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லக்கா, இன்னைக்கு கிராமப்புறங்கள்னு பார்க்கும்போது அனைத்து இடங்களையும் இணைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு சாலை வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க.
1: நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் கிராம சாலைகள் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. இந்த கிராமச்சாலைகள் திட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமப்புறங்கள்ல உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் ஆண்டு முழுவதும் பயன்படுத்துறத மாதிரியான சாலை வசதிகளை ஏற்படுத்தி வறுமையை போக்கி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவதற்காக வேண்டி டிசம்பர் 25, 2000 வந்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தான்ப்பா சாலை வசதி இல்லாத கிராமங்களை இணைக்கிறது, கல்வி சுகாதார மையங்கள், அதுக்கு பிறகு சந்தைகளை இணைக்கிறது, கிராமப்புறங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல தான்ப்பா வருது.
4: கண்டிப்பாக நான் கூட பாத்திருக்கேன், திருவள்ளி போம்பம் கூட அங்க வந்து ஒரு படம் கூட வச்சிருப்பாங்க, ஒரு சாலை படம். அதுதான் வந்து கிராமப்புற சாலை வசதி மேம்பாட்டு திட்டம் மூலம் வந்து அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அடுத்த கிராமங்களுக்கு வந்து இணைக்கிறதுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: ஆமா தம்பி, அது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி நாம விளைவிச்சு அந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம கிராமங்கள்ல வசதி வாய்ப்பு இல்ல, அளவுக்கு அதிகமா அந்த பொருள் விளைஞ்சிட்டு அப்போ ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் அதை வந்து வியாபாரம் பண்ணி அதுல நம்ம காசு பாக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல போறதுக்கு சிரமப்பட்ட காரணத்தினாலதான் நம்முடைய மத்திய அரசு இதை வந்து கவனத்துல எடுத்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவங்களுடைய வறுமையை போக்கி அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா இந்த மாதிரியான கிராமப்புறங்களை இணைக்கக்கூடிய கிராம சாலைகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த நோயாளிகளா சில மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மருத்துவ வசதி இது மாதிரி எல்லாம் சின்ன கிராமங்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு சரியா கிடைக்காது. அப்போ அவங்கள வந்து மேல் சிகிச்சைக்காக அடுத்த மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னா அவங்களுடைய சாலை வசதிகள் கரெக்டா இருந்தாதான் நோயை குணப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும். அதுக்கு கூட இந்த கிராமப்புற சாலைகள் திட்டம் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்குப்பா.
4: கண்டிப்பா, இதே தான் அந்த கிராமப்புற சாலைகள் வந்த பிறகு அந்த விளைபொருட்களை வந்து வாகனங்கள், அதாவது வந்து டூ வீலர் ஆகட்டும் போர் வீலர் மூலம் வந்து அந்த ஈஸியாட்டு சந்தைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். அது வாகனம் மூலம் மட்டும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம். அது மட்டும் இல்லாம அவங்க அந்த பொருளை வந்து விற்பனை செய்யும் போது அவங்களுக்கும் வந்து தரமான விலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே இது அவங்களுடைய பொருளாதாரம் வந்து மேம்படும் கூட சொல்லலாம் இல்லையா.
1: ஆமா தம்பி, இது மட்டும் இல்லாம இந்த கிராமப்புறங்கள்ல நம்முடைய பாரத பிரதமர் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சாலை மேம்பாடு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ப அந்த சாலைகளை அமைத்து அதனுடைய இணைப்பு வசதியை மேம்படுத்துறதன் மூலமாட்டு நம்முடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது வந்து சாலை இல்லாத குடியிருப்புகளுக்கு இந்த சாலை குடியிருப்பு வழங்குறது, அப்புறம் சின்ன சின்ன பாலங்கள், அப்புறம் வடிகால் வசதியுடன் கூடிய சாலைகள், இந்த மாதிரி சாலைகளை அமைக்கிறது. இது தவிர கிராமப்புறங்கள்ல சந்தைகள், கல்வி மற்றும் சுகாதார நிலையங்கள் இவற்றினுடைய இணைப்பை ஏற்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே நம்ம சாலை போக்குவரத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. சாலை போக்குவரத்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மளுடைய மருத்துவம் முதற்கொண்டு, கல்வி முதற்கொண்டு, நம்மளுடைய வியாபாரம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நம்ம கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த கருத்துல எடுத்துதான் நம்முடைய மத்திய அரசு இந்த மாதிரி அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
3: இதுவரை பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
5: நொடிகளில் சில நுட்பங்கள்.
6: ரைசோபியத்தின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவகுமார் அவர்கள்.
7: சோ ரைசோபியம் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. சோ அந்த பாக்டீரியா எல்லா பாக்டீரியாவும் போல கெடுதி செய்யாது.

டிசீஸை கிரியேட் பண்ணாது. ஆனா இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா பிளான்ட்டுக்கு நல்லது செய்யுது. என்ன மாதிரியான பிளான்ட்னு பாத்தீங்கன்னா பருப்பு வகை பயிர்கள் அல்லது பயிர் வகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. உளுந்து, பயிறு இந்த மாதிரியான பயிர்களுக்கு ரொம்ப பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைசோபியம் பிளான்டோட வேர்கள்ல போய் இருந்துகிட்டு வேர் முடிச்ச உருவாகும். அந்த வேர் முடிச்சு உள்ள நைட்ரஜன் பிக்ஸ் ஆகும். நைட்ரஜன் அப்படிங்கிறது தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தலைச்சத்து காத்துல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும் காத்துல 78% நைட்ரஜன் இருக்கு. ஆனா அவ்வளவு நைட்ரஜனையும் பிளான்டால எடுத்துக்க முடியாது. அதை எடுத்துக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ரைசோபியம். இந்த ரைசோபியத்தை நம்ம போடும்போது இந்த பிளான்ட் வேக வேகமா வளரும். அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அது பாக்குறதுக்கு கிரீனிஷா இருக்கும். இந்த வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால நமக்கு ஈல்டு நிறைய இருக்கும். அதனால விவசாயிகள் எல்லாரும் இந்த ரைசோபியத்தை நிறைய உபயோகப்படுத்தணும். இதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா சீட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது விதை நேர்த்தி செய்யலாம். அப்படி இல்லை

0: படுத்தலாம் அப்படின்னா சீ ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது விதை நேர்த்தி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டாவும் அப்ளை பண்ணலாம். இது எல்லா விதமான அரசு பண்ணைகளிலையும் கிடைக்கும், வேற ரிசர்ச் ஸ்டேஷன்லையும் கிடைக்கும். கண்டிப்பா உபயோகப்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் இரட்டிப்பாகும்.
1: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள்

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை

வேளாண் பெருமக்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் எஸ் ஆரோக்கிய அன்பழகன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி இ சஞ்சீவனி திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு கால்நோய் வாய் நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
1: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
2: நேரம் 8:00, தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரேயின் பதவிக்காலம் ஒராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரேயின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில், தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே

0: தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுண்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மனம் பறக்கும் நேரம் 8:05. வானத்து பூச்சியாய் மனது வெட்டமிடும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை.
2: ஒரு பட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: ஆம் சின்னஞ்சிறு சிட்டுக்களே, இது உங்கள் நேரம். உங்கள் திறமைகளால் எங்கள் மனங்களை நிறைக்கும் நேரம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பை எண்ணை பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் சொல்லிட்டோம். அழைப்பேசி

0: என்ன சொல்லிடலாமா? 8 9 0 3 2 5 7 0 3 9. என்ன நம்பர்ஸை நோட் பண்ண மறந்துட்டீங்களா? இந்தா சொல்றோம், நீங்க இப்போ நோட் எடுத்துக்கலாம் இல்லைனா மொபைல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்களா? இப்போ நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 0 4 6 5 2 இது முன்னிணைப்பு எண். 2 6 0 2 4 0 எண்ணிலோ 2 9 0 7 2 2 எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8 9 0 3 2 5 7 0 3 9 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். வாருங்கள், கதை பேசலாம். வாருங்கள், பாடல் கேட்கலாம், விடுகதைகள் கேட்கலாம், திருக்குறளும் கேட்கலாம். இங்கே எல்லாம் கிடைக்கும், மன நிறைவும் கிடைக்கும். இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.
1: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: சின்ன சின்ன சிரிப்புகள்,
3: செல்ல செல்ல குறும்புகள்,
2: புதிய தொடக்கத்திற்கு

0: புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்
0: பேச்சும் விளையாட்டும்
1: அறிவும் ஆற்றலும்
0: மதியும் மகிழ்ச்சியும்
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படின்னா உங்களுக்கான நேரம் இன்றிரவு 10:05. ஆம் நேர்களே, நம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 10:05 வலம் வருகிறது. நிலாமுற்றம் நேரலை. உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 04652 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். என்ன, நீங்க இன்னும் நம்பர்ஸ் நோட் பண்ணலையா? அப்ப இன்னொருக்கா கூட சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 04652260240. மற்றொரு எண் 2907222. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. வாங்க, உங்க விருப்பமான பாடலை கேட்டு ரசியுங்க. அப்புறமா உங்க விருப்ப பாடல் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில். அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா? மகாராஜா திரைப்படத்திலிருந்து.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
3: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்.
4: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
3: பக்தி மாலை.
4: தினமும் காலை 6:15
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
4: பக்தி மாலை.
3: உள்ளம் முறியிடுவோம்,
4: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: பேசிட்டே இருக்கிறோம். அப்படியே இப்ப ஒரு குட்டி குரல் வருது, யார் எங்க இருந்து அப்படின்னு சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சர்வின். எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க?
1: நாகர்கோவில்.
0: என்ன படிக்கிறீங்கம்மா?
1: போத்தடி.
0: ஓகே, இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: அன்னை தமிழே.
0: பாடலா? சரிம்மா பாடுங்க.
1: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பிடித்தேன். சொல்லில் விளையாடல் உனது புகழ் சொல்ல முடியவில்லையே. நான் காமராசன்.
0: அழகான ஒரு வரிகள், காமராஜரோட வரிகள். தமிழை பத்தி சொல்லிட்டீங்க, தமிழ்னா உங்களுக்கு பிடிக்குமா? பக்கத்துல யாரு, தங்கச்சி டிஸ்டர்ப் பண்றாங்களா?
1: தம்பி. தம்பி.
0: தம்பியா? தம்பி என்ன படிக்கிறாங்க?
1: யூகேஜி
0: படிக்கிறாங்களா? சரி ஓகே. தம்பிட்ட பாசமா இருப்பீங்களா? சரி ஓகேம்மா. இது மாதிரி நிறைய கவிதைகள்லாம் படிச்சு வர நாட்கள்ல நீங்க பெரிய ஆள வர்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொறுக்காதே
2: தம்பி, நீ வாப்பா நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: அண்ணே தலையில அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
3: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101 இருந்து பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். அடுத்த குரல் யாரோட குரல், யார் இந்த பட்டாம்பூச்சி? வணக்கம். விஹான். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்மா? பார்வதிபுரத்திலிருந்து விஹான் பேசுறீங்க. சாப்பிட்டீங்களா? என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: ஓகே, தோசை சாப்பிட்ட. எனர்ஜியோடு பேசலாமா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்களா? ஓகே பாடுங்க, கேட்கலாம். வாவ், சூப்பர், அழகா பாடிட்டீங்க. நீங்க ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
1: ஆமா.
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாட போவீங்களா?
1: ஆமா.
0: சரி ஓகே, ஒத்துமையா இருப்பீங்களா?
1: ஆமா.
0: சரி ஓகே, எல்லாத்துக்குமே டக் டக் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றீங்க, சூப்பர். இது மாதிரியே ஃபியூச்சர்லயும் நல்லா வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: தேங்க் யூ. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. பறந்து வரும் அடுத்த பட்டாம்பூச்சி சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? கல்கூட்டத்திலிருந்து. யார் பேசுறீங்கம்மா? ஜெனிஷ்கா பேசுறீங்க. சாட்டாச்சாமா?
4: ஆமா.
0: ஓகே, அப்ப சவுண்டா பேசலாமா, எனர்ஜியா பேசலாமா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? விடுகதையா? சரி ஓகே கேளுங்க.
4: வலை சின்னுவேன் ஆனால் மீன் பிடிக்க

0: யார் அது சொல்லிருங்க.
1: சிலந்தி.
0: வாவ் சூப்பர் அட்டகாசம். அடுத்த கேள்வி.
1: தண்ணீர் வடித்து ஒலி கொடுப்பேன்.
0: ம், யார் யார் யாரு? ஓ சூப்பர் சூப்பர். அடுத்தது.
1: நான் வெட்டப்பட்டால் வெட்டியவனை அற வைத்தேன், நான் யார்?
0: ஆஹா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளாச்சு. யாருன்னு சொல்லிருங்க.
1: வெங்காயம்.
0: சூப்பர் அட்டகாசம்.
1: உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன?
0: என்ன அது?
1: தராசு.
0: வாவ் சூப்பர் அட்டகாசம். அடுத்த கேள்வி.
1: அனலில் பிறப்பான், ஆகாயத்தில் பறப்பான், அவன் யார்?
0: ஆஹா, யார் யாது?
1: அண்ணன்
0: சொல்லி தந்தாங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? ஓகே சூப்பர், அழகா சொன்னீங்க. எங்களை விடுகதையில ஆச்சரியப்படுத்திட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. குமரிப்பன் மலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டு கவிதை பாடல் விடுகதைகள் அப்படின்னு அசத்திட்டாங்க. அவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: நேரம் இரவு 8:30 நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றாய் மனதிற்கு இதமளிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனிதே மங்களமாய் ஆரம்பமாகிறது திரை களஞ்சியம்.

நேர்களே, இன்று மஞ்சள் நிறம் எனும் தலைப்பில் இரணியல்கி ஐயப்பன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம். நிகழ்ச்சியின் முதலா சூப்பரா ஒரு பாடல் வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்துட்டே நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: எட்டு மணி 37 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். இன்று மஞ்சள் நிறம் எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு பாடல் கேட்டோம். இனி ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு அடுத்த பாடலை கேட்கலாம். மஞ்சள் சட்டென்று கண்ணுக்கு புலப்படும் நிறம். இதனாலேயே எச்சரிக்கை அறிவிப்புகள் மஞ்சள் நிறப்பலகைகளில் எழுதப்படுகின்றன. மஞ்சள் நிறத்தின் அலை நீளம் 570 முதல் 580 nm. மஞ்சள் நிறத்தின் அதிர்வெண் வந்து 521 முதல் 512 hertz. ஒளியின் நிறமாலையில நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள் நிறம் என்பது பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறங்களுக்கு இடையில் உள்ள ஒரு நிறமாகும். மஞ்சள் அப்படின்னா மங்களகரம் அப்படின்னு ஒரு கூற்று இருந்தாலும் மஞ்சள் அறிவிப்பு பலகைகளை பார்க்கும் போது அது ஒரு எச்சரிக்கையாகவே நம்ம மைண்டுக்கு கால்குலேஷன் ஆகும். ஏனென்றால் அதிகப்படியான எச்சரிக்கை அறிவிப்புகள் மஞ்சள் நிறங்களில் தான் எழுதப்படுகின்றன. இந்த சுவாரஸ்யமான தகவலோடு அப்படி ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். ராஜ்குமாரன் திரைப்படத்தில் இருந்து.
2: என்னன்னு சொல்ல
3: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: என்ன
2: நடந்துச்சுனே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். எதிர்காலம் போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேரம் 8:45. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை களஞ்சியம் மஞ்சள் நிறம். ஆம் நேர்களே, மஞ்சள் நிறம் எனும் தலைப்பில் இரணியல் கே ஐயப்பன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கூடவே சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். மஞ்சளின் மகிமை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மஞ்சளின் பழமை எல்லோருக்கும் தெரியுமா? வாருங்கள் வாருங்கள், தெரிந்து கொள்வோம். களிமண்ணிலிருந்து தயாரிக்கப்படும் மஞ்சள் காவி நிற மீ வடிவிலான மஞ்சள்

வரலாற்றுக்கு முந்தைய குகை ஓவியங்களில் பயன்படுத்தப்பட்ட முதல் வண்ணங்களில் ஒன்றாம். வரலாற்றுக்கு முந்தைய குகை ஓவியங்கள்லயே இந்த மஞ்சள் நிறம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சுவாரஸ்யமா இருக்குல்ல. வாங்க இப்ப ஒரு பாடல் கேட்டுடலாம். எங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: நேர்களே, இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 வளமர காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை. உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 0465 2 என்ற இணைப்பினை பயன்படுத்தி 2602-4040 என்ற நிலை 2970-722 என்ற நிலை நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இன்றிரவு 10:05 சந்திக்கலாம் நிலாமுற்றம் நேரலையில். சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இப்போது 8:52. குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் மகிழ்ச்சியின் நிறம், நம்பிக்கையின் நிறம், நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தும் நிறம். சில ஆய்வுகளின்படி மஞ்சள் நிறம் கவனத்தையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுவதாக கூறுகிறது. அதிக தூரத்திலிருந்து எளிதில் கண்களில் மஞ்சள் நிறம் படுவதால் சாலை எச்சரிக்கை பலகைகள் மற்றும் பாதுகாப்பு குறியீடுகள் மஞ்சள் நிறம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இப்போ ஒரு பாடல் கேட்டலாம். விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

வானம் தந்த வெளிச்சம் பூக்களின் புன்னகை விளைந்த நெற்கதிர் இன்பம் பொங்கும் மங்களம் யாவிலும் மஞ்சள். ஆம் நேர்களே, மங்களகரமாய் நிறைவு பெறுகிறது திரைக்களஞ்சியம். இன்று கே ஐயப்பன் எனும் நேயர் இரணியலிலிருந்து தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். மஞ்சள் நிறம் எனும் தலைப்பில்

0: ground assessment of flood-affected areas is underway and a detailed report will be submitted to the centre after it is completed. It comes as the Chief Minister, along with Union Ministers Shivraj Singh Chauhan and Kiran Rijiju, conducted an aerial survey of the flood-hit districts. Maharashtra's capital Mumbai has been witnessing heavy rainfall since yesterday, with intense showers continuing across the city and the Mumbai metropolitan region. More from our correspondent.
1: The heavy downpour led to waterlogging in several low-lying areas of Mumbai, including Andheri and Dadar, disrupting traffic and daily life. Heavy rain also reduced visibility across several parts, affecting vehicular movement. The India Meteorological Department has warned of thunderstorm accompanied by lightning, gusty winds of up to 60 km per hour and heavy rainfall over Mumbai, Thane and Palghar today. The IMD has issued red alert for Palghar district for tomorrow. In the view of the warning, the Palghar district administration has declared a holiday for all schools and colleges tomorrow. Shailaja Tiule, AIR, Mumbai.
0: Akashvani today unveiled its broadcasting house photo gallery Swar Prerna Vithika at Rang Bhavan Auditorium in Akashvani Bhavan, New Delhi. The photo gallery was inaugurated by Padma Vibhushan flautist Pandit Hari Prasad Chaurasia. Chief Executive Officer of Prasar Bharati Gaurav Dwivedi and Director General of Akashvani and DD News Rajiv Kumar Jain were also present at the event. Addressing the gathering, Mr. Dwivedi said, Akashvani has played a pivotal role in preserving and promoting India's rich musical heritage. On to sports. In men's cricket, India will take on England in the first T20 International of the five-match series in Chesterfield Street tonight. The match is scheduled to begin at 10 p.m. Indian time. The Shreyas Iyer-led Indian side will look to bounce back from their shocking 2-0 defeat to Ireland in the last series. In football, England will clash with Democratic Republic of Congo, DR Congo, in a round of 32 match of the FIFA World Cup at Atlanta in US tonight. In other round of 32 matches, Belgium will take on Senegal at Seattle, while hosts United States will face Bosnia-Herzegovina in California. So far, Mexico, France and Norway have qualified for the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Government approves two major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat Ji Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan, Sanae Takaichi, arrives in New Delhi on a three-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 International, a five-match series tonight, and in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருமே ஹெல்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டா நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்றத பாக்குறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறைய மாத்தணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
5: வணக்கம்
4: சார். இப்போ நம்மள நிறைய பேரு முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாம் நிறைய பேரு 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு

0: இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியும் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவு தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வு தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையாக நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
1: அதாவது நம்ம ஜென்ரலாவே ஆயுர்வேதா சித்தா இது எல்லாத்துலயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
0: நிச்சயமா. நீங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறீங்க, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்க வரீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவா இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்க சாப்பிடணும் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்டுருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாம ப்ராப்ளம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவுல இது வாதமா பித்தமா கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமா ஃபீல் பண்றீங்க, யார்கிட்டையும் நீங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகல, உங்க உடம்பு வந்து கஃப பிரகிருதியா இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்ப இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்க சந்திச்சு ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவா சொல்லிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம

0: ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும். இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமாக பித்தமாக கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம் எந்த விதமான வாழ்க்கை முறையாக வச்சுக்க முடியும். அதே போல மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம் நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது, நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரியறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர். அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த மாதிரி கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்கள் உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்ற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம். அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்திலையும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் சேம். அதை டயக்னோஸ் பண்றதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க, இதுதாங்க நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லைங்க நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்க ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா, உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளா இருக்கிறது உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க, நிச்சயமா நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்த சித்த மருத்துவரை சொல்ற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனக்கு தெரியும் நீங்க பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமா பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கிருந்து வருது, எலும்பு தேய்மானத்திலிருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்ப இந்த உயவு

0: சகிப்புத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும், அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்க. பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபர்ஸ்ட்ல குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும் யோக மருத்துவமாக இருக்கட்டும் இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லன்னா வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பவுடர்னு மட்டும் இல்ல, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும் எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்க, அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்க, எல்லாம் ப்ராப்பரா இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமா தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸா இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

0: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் 9:30. பாலை நிலத்தில் சோலை நிழலென, இரவில் ஜொலித்திடும் மின்மினி என என்றும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். பன்னிசை கேட்பதற்கு முன்,
2: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை கேட்கலாம்.

போற்றி செய்தார் புகலிவேந்தர் புகலிவேந்தர் புந்தி நிறை செந்தமிழின் சந்தையிதை.

பன்னிசை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்போ இன்னும் சில நொடிகளில்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நிலவின் ஒளியில் தவழும் நேரம் 10:00. மலைத்துளி விழுந்த மண் வாசமாய், நட்சத்திரம் வந்த வானமாய் ஜொலிக்கும் இது குமரி பண்பலை 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். பூமிக்கு குளிர்ச்சி அளிக்கும் அன்பின் மதி வளம் வரும் நேரம் ஆரம்பமாகிறது. நிலாமுற்றம் நேரலை. உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு எண்கள் 0465226020240 மற்றொரு எண் 0465229722. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. இந்த எண்களில் அழைத்து உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சிறு நாட்கள் இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். நம் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
3: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படி நம்புறோம். யார் எங்க பேசுறீங்க?
3: நல்லா இருக்கு சார், நான் கரங்கல் பாட்டுல இருந்து பிரான்சிஸ் சார்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்?
3: செந்தமிழ் பாட்டு. சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு.
2: கண்டிப்பாயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: பாட்டு அந்த இன்னும் பாட்டு சார்.
2: கண்டிப்பாயா.

0: 50 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
3: பத்து மணி 8 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: அன்பான அன்பருக்கு இனி வணக்கம் சார்.
3: வணக்கம் சொல்லும் அன்பர், யார் இங்கிருந்து?
4: மதுரையில இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
3: சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போறீங்க?
4: சின்னப்பூவை மெல்ல பேசு திரைப்படம் சார். அதுல பாடும் எஸ்பிபி வயசுலயே வெங்கல குரல் ஜானகிமா வயசுலயே அந்த சங்கீதவாணியை கொஞ்சம் மதுரைக்கு கொஞ்சம் அனுப்புவீங்க சார்?
3: கண்டிப்பா, சங்கீதவாணி காற்றலைகள் தவழ்ந்து வளரப்போகுது, கேட்டு ரசியுங்க. நன்றி,
4: தேங்க்யூ சார்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் இணைப்புல வந்து அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணுமா? அப்போ உடனே மொபைல் போனை எடுங்க, டயல் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். இப்போது விருப்ப பாடலை கேட்க வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், அபுபக்கர் மேட்டுக்கடை.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க போறீங்க?
2: தேவி ஸ்ரீதேவி.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
2: நன்றி. வணக்கம் சார்.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ்ட் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நாளைய நேரலை நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நாளை காலை நேரலை நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை இருக்கு. நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியும் நம்ம குமரி பண்பலை 101 வளம் பெற காத்திருக்கிறது. குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஆகா சுற்று அசத்தல் சுற்று கலக்கல் சுற்றுல நீங்க கலந்துகிட்டு வின் பண்ணலாம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04562-26024020 என்ற எண்ணிலோ 04562-29072 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:22. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்கய்யா, என்ன பாடல் இன்றைய நிகழ்ச்சியில கேட்க போகிறோம்?
4: பாடல்
3: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: லீலிமா சொல்லுங்க, இன்றைக்கு இரவு பொழுதுல என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: பாடல் கண்மணி.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

புத்தகங்கள், குறும்புகள், சிரிப்பு, படிப்பு, முழு நாளும் கலாட்டா. இதுதான் கல்லூரி வாழ்க்கை. உங்கள் கல்லூரி நாட்களை நினைவிற்கு கொண்டு வர நம் குமரி பண்பலை 101 நாளை முற்பகல் 11:02 எய்ட்ஸ் சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் வலம் வருகிறது கல்லூரி கலாட்டா நேரலை. நாளையே கலாட்டா எந்த கல்லூரியிலிருந்து வருகிறது, உங்களுக்கு எந்த நினைவை கொண்டு வருகிறது அப்படின்னு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் இப்போது 10:35. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101.1 நிலாமுற்றம் நேரலை. நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இல்ல இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்கள் விரும்பி கேட்க போறீங்க?
1: படம் வந்து பாடல் வரி கலைஞர் வாலி
0: கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு வாசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டான்சில்ஸ் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநாதன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. இனி இரவு பொழுது இது 10:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம் சொல்லும் நேயர் யார் இங்கிருந்து சொல்லுங்க? என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போகிறோம்? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: இரவின் நிலவில் நிலவின் நிழலில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலை அழகாக்க வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இரவு நேரத்துல குமரி பண்பலையில பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜனையா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்க?
1: படம் வந்து அண்ணனுக்கு ஜே. அந்த படத்திலிருந்து சோலை இறங்குயில அற்புதமான பாடல் இரவு நேரத்தை அனைவரும் கொடுங்க.
0: கண்டிப்பாயா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க.

ஹாய் ஸ்நேகிதிகளே, நாளை உங்களுக்கான நிகழ்ச்சியில் நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நிழல் தரும் மரங்கள், நிழலாடும் நினைவுகள் எனும் தலைப்பில் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். உங்கள் பசுமையான நினைவுகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0462226024 என்ற எண்ணிலோ, 0465229072 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணில் நீங்கள் அழைத்து உங்கள் பசுமையான நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நேரம் இப்போது 10:52. நேரலையில் நம்மோடு இணையும் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மோகன் பேசுறேன்.
0: மோகன் ஐயா, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: படம் கட்ட பஞ்சாயத்து. படம் வேண்டுமென்றால் வேண்டும்.

இனிமையாக்கி இதயங்களை ஒளிர செய்து அமைதியின் அழகிய மொழியாய் நிலவாய் மனதில் தோன்றி ஒளி வீசி நிறைவு பெறுகிறது நிலாமுற்றம் நேரலை.

நம்மை தடுக்க எந்த பூட்டும் இங்கில்லை, நம் முயற்சி நேர்மறையாக இருக்கும் வரை. சோ லைஃப்ல வெற்றி பெறட்டு, வானையும் தாண்டி செல்ல வாழ்த்தி விடைபெறுவது ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்.

நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ்ப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் என்று நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம், இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்
1: இந்த இனிமையான இரவு வேளையில் அரியரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏஆர் ரகுமான். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உயிர் வாழ எனக்கு ஆசை, ஆனால் உன்னோடு நான் இருப்பதோ சில நிமிடங்களா அல்லது சில ஆண்டுகளா சில ஜென்மங்களா? விடை சொல் தலைவியே,

இசையை ரசிக்கலாமா அல்லது தூங்க செல்லலாமா என்ற கேள்வியோடு விவித் பாரதியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பினர்களே, விவித் பாரதி தமிழப்பன் 102.2 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம்ஜி ஸ்ரீகுமார்.

பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது என் சுவாச காற்றே. மழைத்துளி என்பது இந்த நாளில், இந்த இரவு வேளையில் உங்கள் வீட்டு ஜன்னலில் கொஞ்சம் எட்டி பாருங்களேன்.

வாழ்வு என்பது ஒரு முறை, அந்த வாழ்வு உன்னோடு வாழ எனக்கு ஒரு ஆசை. அமர்க்களம் படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் இது. வைரமுத்து இயற்றி, பரத்வாஜ் இசையமைப்பில் கேட்கலாமா?

காதலர் தினம் படத்திற்காக உன்னிவிஷ்ணன் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கவிருந்தது. பூவுக்குள் ஒரு வாசம் உண்டு, அந்த வாசம் இந்த ரோஜாவுக்குள்ளும் இருக்கும் என்று இந்த தலைவன் இந்த தலைவியை பார்த்து பாடும்போது தலைவியின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன்.

என்ன நேயர்களே, ரோஜாவின் வாசம் வீசியதா? இதோ அடுத்து ஊதாப்பூவின் வாசம் நறுமணம் உங்கள் செவிகளில் மாத்திரமல்ல உங்கள் உள்ளத்திலும் வீசட்டும். அரியரன் அரணி பாடியுள்ள பாடல் வாலியேற்றி தேவாவின் இசையமைப்பில் மின்சார கண்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக எனக்காக.

நிலையத்தில் இப்பொழுது நேரம் 11:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

ரவிசங்கர் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் நீ வருவாய் என படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த தேவதை வருவது ஆசைதானே எல்லாருக்கும். அப்படி உங்கள் வீட்டிலும் வந்தால் எப்படி பாடுவீர்கள்?

ஒவ்வொரு நாளும் விடியும்போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும்போது ஒரு அனுபவம். இது தங்க வாழ்க்கை.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பழனி பாரதி இயற்றி அரியரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இவளின் ஆடையை பற்றி சொல்லலாமா, அல்லது இவளது எண்ணத்தின் ஓட்டத்தை பற்றி சொல்லலாமா? எது சொன்னாலும் அன்பு ஒன்றுதானே.

நேரம் 11:45. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழனி பாரதி இயற்றி பரத்வாஜ் இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சொல்ல மறந்த கதை. ரோஜா வனத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

இசையை ரசித்து கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் மனசு நிகழ்ச்சியின் அன்பான இனி அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து பி புஷ்பா அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயக்கத்தோடு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி மனதை பறிகொடுக்க காத்திருக்கிறோம் உங்கள் பாடல் தொகுப்பால் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுடன்பட்டி அருள்குமரன் என்ற அன்பு நேயரும் தன்னுடைய பாராட்டுக்களையும், அதே வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் அருள்குமார் சந்தனமாரி மகள் மாதுஷா மகன் ரோஹித்குமார் எங்களையும் நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு பாடல் தாருங்கள் என கேட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட நிறைவான பாடலுக்கு வந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னை சிவராம் நாகராஜன் அவர்களின் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கும் இனி இரவு வணக்கம் ஆரம்ப பாடல் அன்பே அன்பே அனைத்து அன்பான நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் A1 நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்களும் இனி இரவு வணக்கம் என சொல்லி

இருக்கின்றார். மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவர்களும் அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு இனி இரு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஞானாம்பிகா ரஞ்சன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் கவிதை நடையிலே அன்பின் இரவு வணக்கம், அழகிய நிலவொளி மின்ன, அன்பின் அடையாள கவிதை பின்ன, ஆரம்ப பாடல் மனதில் என்ன, பண்பலை பசுமையுடன் பதிந்தன, விண்மீன்கள் வானில் விளையாட, வசந்த ராகங்கள் இசை போட, மெல்லிசை மனதில் அசைப்போட, வெளித்திரை மூட மறந்து இசையானது, அகத்திரையில் நர்த்தனம் புரிகிறது, இரவின் பூபாலம் தாளம் போட வைக்கிறது. நன்றி நண்பரே என பதிவிட்டிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்த அந்தோனிராஜன் அன்பினேயர் மிஸ்ஸியார் இணையம் மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து எடப்பாளையம் சவுக்கார்பேட்டை கந்தன்வள்ளி என்ற அன்புடைய மகிழ்ச்சியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது பாடல்கள் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு நாங்கள் என சொல்லியிருக்கின்றார். முள்ளக்காலத்து பாபு என்ற அன்புடையும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மை லவ்லி கிரீட்டிங்ஸ் டு ஆல் மை ஃபேஸ்புக் ரெஸ்பெக்டட் ரேடியோ ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். மகராஜ் கீர்த்தன் புரி கோஸ்வாமி லக்ஷ்மண் தேவி கோஸ்வாமி ஃப்ரம் நர்கோடா சத்தீஸ்கர் சத்தீஸ்கரிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலையில் அகமது அவர்களும் வழக்கம் போல இனி இரவு வணக்கம் என சொல்லி வணக்கம் பாடல் அருமையாக இருக்குது, இதே போன்ற பாடல்களை வழங்குங்கள், நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்ரமணியன் அவர்களும் நிகழ்ச்சி சிறகு பக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவர்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் செவிக்கு விருந்து படைத்து வழங்கிய சகோதரிக்கு என பதிவிட்டிருக்கிற சகோதரன் ஐயா நன்றிகள் பாராட்டுக்கள் நன்றி. அல்லி நகரேஷ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துவிட்டு தான் என்று சொல்ல வேண்டும், இருந்தாலும் ஏதோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னிடம் இருக்கின்றது. அந்த ஆசை இப்படி பாட்டால் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சுஜாதா பாடியுள்ள பாடல், கலைக்குமார் இயற்றி, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று சொல்லும்போது இதோ ஏதோ ஒரு பாட்டு உங்களிடம் வருகிறது. மனசு மகிழ்ச்சியின் நிறைவான பாடல்

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனசு மயங்கும். நேரம் 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக இதோ அணிவகுத்து நிற்கின்ற பாடல்களை கேட்க ரசிக்க ஆயத்தமா?
2: காற்றின் மொழி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: 1, 2, 3, 4.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

ஆத்தோரான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, தாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.

இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கும் நேரம் இது. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை, பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.